நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 வைசாக மாதம் 30 2026 மே திங்கள் 20 இன்று புதன்கிழமை. மத்தியாலை 1615 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 42 நொடி.

நாள் ஒரு குரல் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புடைமை அதிகாரத்தின் 75 குரலின் பொருள், உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு, அன்புடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். மீண்டும் குரல் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. நேயர்களே, முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் இன்று நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா பூபாலன் அவர்கள் படைப்பு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள்.

தேனி தினம் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவும். தனிநபர் நிலைத்தன்மை தொடர்ச்சி கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் எஸ் சொடலை அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 தமிழ் அமுது, தமிழின் சிறப்பு சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம். பங்கேற்போர் வானொலி நேயர்கள் பாலயோசமீனா, கன்னித்தாய், பாலசுப்பிரமணியன், நீதிராஜன் மற்றும் வேணுகுமார் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி, சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை எஸ் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்களின் மிருந்தகம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலை இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தலைப்பு இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நெறிப்படுத்துவர் சரஸ்வதி அவர்கள். பன்னெண்டு மணிக்கு உழைப்பவர் அரங்கம் மின் சாதனங்கள் பழுது பார்க்கும் வேலை செய்யும் ஆர் வேல்முருகன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் அவர்கள் பாடிய தேவாரம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயர்வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜி ஆஷா. 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டாக்டர் எஸ் சௌமியா அவர்களின் பாட்டு. 4:00 குழந்தையும் தெய்வமும் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை எம் எஸ் விஸ்வநாதன், வசனம் ஜாவர் சீதாராமன், இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுந்து குழந்தை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பயிர் வகை பயிர்களின் முக்கியத்துவம், ரகங்கள், பயன்பாட்டு, மதிப்பு கூட்டல், ஊட்டச்சத்து மற்றும் சந்தைப்படுத்துதலின் வழிமுறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விவசாய விரிவாக்கத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி சுமதி அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகவே இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வாணிலி. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசைகள் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரிலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.

ஒரு மணிக்கு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். நீரிழிவு நோயினால் ஏற்படும் பார்வை கோளாறு, கணினி பயன்பாட்டினால்

ஏற்படும் பார்வை நோய்க்கான அறிகுறி குறித்து நேரலையில் இணைகிறார் கடலூர் அரசு மருத்துவமனை தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அசோக் பாஸ்கர் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் தொலைபேசி வழி காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த்குமார். ஆறு 6:20 முதல் 7 மணி வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதி தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்திதை வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 MHz எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2 மணி 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7:15 பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் மணிக்கொரு முறையும் பின்னர் 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: state, Marco Rubio will undertake a four-day visit to India beginning May 23rd. This will be his first visit to India. U.S. State Department has announced the visit that will take Rubio to Kolkata, Agra, Jaipur, and New Delhi. State Department spokesman Tommy Pigott said Secretary Rubio will discuss energy, security, trade, and defense cooperation during meetings with senior Indian officials. U.S. Embassy in New Delhi said that India will host a meeting of the Quad group, which includes Australia, Japan and United States, and Secretary Rubio will attend the meeting. India is set to host a meeting of Quad foreign ministers next week that is expected to deliberate on pressing global challenges, including the fallout of the West Asia crisis. New Delhi meeting is planned for May 26th and it is scheduled to be attended by Rubio, Australian Foreign Minister Penny Wong and Japanese Foreign Minister Motegi Toshimitsu, with External Affairs Minister Dr. S. Jaishankar presiding over it. Directorate General of Civil Aviation has directed the inspection of the fuel control switches of an Air India Boeing 7878 aircraft at the original equipment manufacturer facility in the presence of DGCA officers. According to the DGCA, the Air India Boeing 7878 aircraft VTANX was grounded on 2nd February this year after operating flight AIC-132 from London's Heathrow Airport to Bengaluru. In IPL cricket, riding on a brilliant knock of 93 runs by Vaibhav Suryavanshi, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets at Sawai Man Singh Stadium in Jaipur last night. Today, Kolkata Knight Riders will clash with Mumbai Indians at Eden Gardens, Kolkata. The match will start at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
3: இன்று புதிதாய் பிறந்தோம். வாழ்க்கை என்பது ஒரு நதி, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் தடைகளை சந்திக்கிறது, சில சமயங்களில் கிளைத்து ஓடுகிறது. ஆனால் புதியதாக பிறக்கும் கிளை நதிகள் போல நம்முள் புதிதாக பிறக்கும் எண்ணங்கள்தான் நம்மை மேலும் செழிப்பாக்குகின்றன. இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்க்கை தத்துவம். கடந்த கால சுமைகளை இறக்கி வைத்து எதிர்கால கற்பனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இந்த ஒரு கணத்தில் புதியதாக உதிப்பதற்கான ஒரு முன்முடிவு. நம் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் கடந்த காலமே. ஒரு தோல்வி, ஒரு முறிவு, ஒரு அவமானம், அந்த சம்பவத்தின் நினைவு நம்மை தின்று கொண்டே இருக்கும். நான் அப்போது இப்படி செய்திருந்தால், அவர் என்னை ஏன் இப்படி நடத்தினார், இவை நம் மனசக்தியை வீணடிக்கும் என்ன குழப்பங்கள். இன்று புதிதாய் பிறத்தல் என்பதன் முதல் படி நேற்றை மன்னித்தல். அது நம்மை நாமே மன்னிப்பதாக இருக்கலாம், அல்லது பிறரை மன்னிப்பதாக இருக்கலாம். ஒரு மேலை நாட்டு உளவியலாளர் கூறியதைப் போல, மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல, உங்கள் சொந்த சிறை கதவை திறப்பதற்காக என்பதன்படி நாம் வாழ வேண்டும். நம்மில் பலர் எதிர்காலத்திலேயே வாழ்கிறோம். மகன் படிப்பு முடிந்ததும், அடுத்த மாதம் சம்பளம் உயர்ந்ததும், ஓய்வு பெற்ற பிறகு, இவையெல்லாம் வருங்கால கோட்டைகள். ஆனால் அந்த கோட்டைகள் கட்டும்போதே நிகழ்காலம் கை நழுவி சென்று விடுகிறது. இன்று புதிதாய் பிறப்பது எனில் கடிகாரத்தை நிறுத்துவது, இப்போது எனும் நொடியில் முழுமையாக மூழ்குவது. ஏனெனில் கடந்த காலம் மாற்ற முடியாதது, எதிர்காலம் உறுதியற்றது. உங்கள் கையில் உள்ள ஒரே நாணயம் இன்று, அதை பறிகொடுக்காதீர்கள். தியானம் போன்ற பயிற்சிகள் இதற்கு உதவுகின்றன. ஒரு கணத்தில் உணர்வுகளை கவனிப்பது, சுவாசத்தை உணர்வது, இவை சிறிய பயிற்சிகள். ஆனால் இவை மனதை இன்றைய பிறப்பிற்கு தயார் செய்கின்றன. சார்லஸ் டுகிக் தனது பவர் ஆஃப் ஹேபிட் நூலில் கூறுகிறார், நாம் செய்வதில் 40% மேல் பழக்கங்களே. நாம் எழுவது, பல் துலக்குவது, சாப்பிடுவது, வேலைக்கு செல்வது, பல செயல்கள் இயந்திரத்தின் மேல் நிகழ்கின்றன. இந்த இயந்திரத்தன்மைதான் நமக்குள் பழைய ஆள் என்கிற உணர்வை தருகிறது. இன்று புதிதாய் பிறக்க ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றி பாருங்கள். காலையில் முதலில் கைபேசியை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு பக்க நல்ல புத்தகத்தை வாசிக்கலாம். புகையிலை அல்லது சர்க்கரை போன்ற ஒரு தீய பழக்கத்தை இன்று குறைத்தாலே அதுவே ஒரு புதிய பிறப்பின் தொடக்கம். பழைய பழக்கங்களின் சங்கிலியை அறுக்கவும் புதிய விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வின் பெயரே இன்று புதிதாய் பிறந்தோம். ஒரு தாய்க்கு ஒவ்வொரு நாளும் தன் குழந்தை புதிதாக பிறப்பது போல இருக்கும். அப்படியே நாம் ஒவ்வொரு உறவுகளையும் பேணத் தொடங்கினால் நாம் வலிமையானவர்களாக, மனிதம் நிறைந்த

0: மனிதர்களாக மாறுவோம். உறவுகளை சந்திக்கும் போது இன்று அவர்களை முதல் முறையாக சந்திப்பது போல் நடந்து கொள்ளுங்கள். முந்தைய வாக்குவாதங்களை மறந்து புத்தம் புதிய பார்வையுடன் வணக்கம் சொல்லுங்கள். உங்கள் முதல் சந்திப்பின் அப்பாவித்தனத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள். நிச்சயம் உறவுகள் புதுப்பிக்கப்படும். பலர் தங்கள் வேலையில் சலிப்படைகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் மாற்றம் சாத்தியமில்லை என்று எண்ணுகிறார்கள். கொலம்பஸ், கலீலியோ, நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா பலரும் வாழ்க்கையின் மத்திய அல்லது பிற்பகுதியில் புதிய பிறப்பை பெற்றவர்கள். நீங்கள் தினமும் கண்ணாடியில் பார்க்கும் உருவம் நேற்றைய உருவம் அல்ல. உங்கள் செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன, உங்கள் எண்ணங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளலாம், புதிய தொழிலை தொடங்கலாம், புதிய இடத்துக்கு செல்லலாம். எல்லாவற்றிற்கும் முதற்படி இன்று புதிதாய் பிறந்தேன். ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இந்தியா 1947 புதிதாக பிறந்தது. தமிழ்நாடு வறுமை, கல்வியின்மை, சாதிய வன்முறையிலிருந்து மறுபிறப்பு பெற்றது. இன்றும் நமது சமூகம் பல நச்சு பழக்கங்களில் இருக்கிறது. பெண்ணியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் இன்று நாம் புதிதாக பிறக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை தரும் சக்தி இன்று. இன்று எனும் ஒரு கணத்திடம் உள்ளது அது. உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்க முடியாது, உங்கள் எதிர்காலம் உங்களை மிரட்ட முடியாது. ஆனால் இன்று இந்த ஒரு நொடியில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க முடியும். நான் புதிதாய் பிறந்தேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:15. தெய்வீக ராகம். தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

0: Bomba.
1: உலக தேனி தினம் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள், 6 புதன்கிழமை. நேரம் 6:35. 8 உழவர்களுக்கான செய்திகள். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுக

0: அடடடடா, காலையிலேருந்து இந்த மாந்தோப்பை சுற்றி சுற்றியா காலெல்லாம் வலிக்குதுப்பா. செம வேலையாயிடுது. சரி, இப்படி கயிற்று கட்டில் உக்காந்து களைப்பாருவோம். சரி, வேலையை பார்ப்போம். போய்
1: கணக்கு புள்ள, இந்த ஒட்டு ரெண்டு லாரி போயிடுதா? அல்போன்ஸ் ரெண்டு லாரி ஏற்றுங்க. ருமேனியா, பாதிரி, செந்தூரம், இதெல்லாம் மூணு மூணு லாரியை ஏற்றுங்கப்பா. அப்புறம் அந்த பங்கனப்பள்ளி நீலங்கிறது இல்லை, அதை வந்து பெங்களூருக்கும் டெல்லி பாம்பேக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு லாரி ஏற்றுங்கப்பா. இந்த வருஷம் நல்ல மகசூல் கிடைச்சிதுப்பா. கணக்கு போலாம், அந்த வேலையை போய் பாரு.
2: ஆ, சரிங்க.
1: இங்கே வாங்கப்பா, இங்கே வாங்கப்பா. நீங்கள் இதே வாரு வாரு வாரு வாரி கொட்டுமா.
3: கருத்துமுத்து,
1: கொட்டு கொட்டு கொட்டு கொட்டு.
3: ஏப்பா கருத்துமுத்து?
1: யாரு? காத்துமுத்து. வாப்பா வாப்பா வாப்பா.
3: என்னப்பா, காலையிலே வேலை ரொம்ப ஜரூராக நடக்குது பிள்ள இருக்கு.
1: ஆமாம் காத்துமுத்து, இந்த வருஷம் நல்ல மகசூல் என் மாந்தோப்பில்.
3: ஏப்பா மாந்தோப்பில் மட்டுமா, உன் தென்னந்தோப்புலையும் இந்த வருஷம் குல குலையாக காய்ச்சிருக்குது.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம். இளநியும் நாலஞ்சு லாரி ஏற்றினான் பெங்களூருக்கு.
3: என்னப்பா அமோக விளைச்சலுக்கு என்ன காரணம்?
1: காத்துமுத்தா, நான் டவுனுக்கு போயிட்டேன், இருக்கிற உரத்தெல்லாம் எடுத்து வந்து இறக்கிட்டேன் மாந்தோப்பில். அது நிறைய உரம் போடுறான், நல்லா மகசூல் கிடைக்குதுப்பா.
3: மாமரத்தில் நல்லா தான் காய்ச்சிருக்கு. அது என்ன கருத்தமுத்த, உனக்கு இந்த அமோக விளைச்சலுக்கு காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: என்னத்தை கண்டுபிடிச்சா?
3: எப்பா அண்ணாந்து பாரு.
1: அண்ணாந்து பார்த்தா நிறைய இருக்குது.
3: எப்பா அந்த உச்சாங்கடையில பாருப்பா, எம்மும் பெரிய தேன் கூடு இருக்கு பாரு.
1: ஆமா, நான் இது வரைக்கும் பார்க்கலையே தோட்டத்துல.
3: எப்பா தோட்டத்துல இந்த மாதிரி தேன் கூடு இருக்குதுன்னா, தேனீக்கள்னால அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற்று அது மாமரமா இருக்கட்டும், தென்னமரமா இருக்கட்டும், மற்ற மரங்கள் எதுவா இருந்தாலும் சரி, காய்ப்பு அமோகமா இருக்கும்பா.
1: ஆமா ஆமா, அது கிளையில அந்த தேன் கூடு மரச்சுன்னு ஒண்ணும் தெரியல எனக்கு காத்துமுத்த.
3: தேனீக்கள் அந்த அளவுக்கு மனித குலத்துக்கு நன்மை செய்யுதுப்பா.
1: சரி, தேன் கூடுக்கும் விளைச்சலுக்கு என்ன சம்பந்தம்?
3: எப்பா ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாரு, இந்த உலகத்துல தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா ஒரு நாலு வருஷத்துல உயிரினங்களே இல்லாம போயிடும்னு சொன்னாரா இல்லையா?
1: கேள்விப்பட்டிருக்கேன்.
3: எதனால சொன்னாரு?
1: ஆமா, எதனால சொல்லிருப்பாரு?
3: பயிர்களா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், செடி கொடிகளா இருக்கட்டும், அயல் மகரந்த சேர்க்க செஞ்சு உணவை தயாரிக்கணும்னா தேனீக்கள் மாறி அதுங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உயிரினங்கள் தேவைப்படுதுப்பா.
1: ஓஹோ,
3: ஆமாப்பா. ஒரு மரத்துல பூக்கக்கூடிய பூவுல இருந்து மகரந்த தூளை எடுத்துட்டு போய் இன்னொரு மரத்து பூவுல வைக்கும் போதுதான் அந்த மரத்துல காய் காய்க்குது. இதுக்கு தேனீக்கள் எல்லாம் உதவுதுப்பா. அதனாலதான் தேனீக்கள் இருக்கக்கூடிய தோப்புகள்ல நல்ல மகசூல் கிடைக்கும்.
1: அப்ப நிறைய இந்த வருஷம் மகசூலுக்கு தேனீக்களும் காரணங்கிற.
3: ஆமாப்பா, அதனாலதான்ப்பா தேனீக்களுக்கான ஒரு நாளையே கொண்டாடுறாங்க.
1: இது தேனிக்கு பிறந்த நாளா?
3: தேனிக்குன்னு பிறந்த நாள் இல்லப்பா.
1: சரி, ஏன் காத்துமுத்தா, நீ சொல்ற மாதிரி தேனீக்களுக்கான நாள் ஏன் வந்துச்சு?
3: உலக தேனி தினம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா, ஆண்டன் ஜான்சா அப்படின்னு ஒருத்தவங்க ஸ்லோவேனியா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க அந்த தேனி வளர்ப்புல ஒரு முன்னோடியா இருந்திருக்காங்கப்பா. இவங்களுடைய பிறந்த நாளான மே 20ஆம் தேதி அத ஞாபகத்துல வச்சு ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டிலிருந்து மே 20ஆம் தேதிய உலக தேனி தினம் அப்படின்னு கொண்டாடிட்டு வருதுப்பா. நாமளும் கொண்டாடிட்டு இருக்கோம்பா.
1: அதாவது இன்னைக்கு?
3: ஆமாப்பா, இன்னைக்கு உலக தேனி தினம். அதனாலதான் தேனீக்கள் பத்தின பல விஷயங்களை நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்பா.
1: காதுமுத்த, ஒரு நல்ல செய்தியை சொன்னப்ப எனக்கு. காதுமுத்தா, நீ தேனீக்கள் சொன்னவொடனே சின்ன வயசு நாம தேனு அடைய
3: கல்லூட்டு எறிவுமே,
1: அந்த ஞாபகம் வருதுப்பா.
3: ஆமாப்பா, நீ கூட ஒரு தடவை கல்லூட்டு எறிஞ்ச, தேன் அடை பிச்சுக்கிட்டு பொத்துன்னு விழுந்துச்சா?
1: ஆமா, அந்த அடையை எடுத்துன்னு போயிட்டேன், சுத்தம் பண்ணிட்டேன், தேன் அடையோட சேர்த்து புழிஞ்ச பாத்திரத்துல குடிச்சுமே.

0: கருத்தமுத்த, தேனடையில தேன் வந்து தனியா மேல இருக்கும்.
1: ஆமா,
0: இது போக கொஞ்சம் தேன் வந்து கீழே இருக்கும். அது கூட அந்த முட்டை இருக்கும், குஞ்சு இருக்கும். இதோட சேர்த்து வச்சு நசுக்குன்னு புழிஞ்சு அப்படியே உன் வாயில ஊத்திட்டே வருதுற.
1: ஆமா, அந்த நினைவுகள்லாம் மறக்க முடியல.
0: ஆமாப்பா, ஒரு காலத்துல மலை தேன் மலையில போய் எடுத்தாங்க, அப்புறம் பாறை தேன் எடுத்தாங்க. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா, தேனி பூட்டியே வீட்டு கொள்ளையிலேயே வச்சு தேனி வளர்க்குறாங்கப்பா.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
0: அது ரொம்ப ஈஸியா போடுது.
1: அது இல்லாம குச்சியில பந்தம் கொளுத்தி நெருப்பு காட்டி தேனி அடிக்க கூட அழிப்புமே,
0: அது தேனி எல்லாம் வந்து ஓடி போடுவோம். சில இது அப்படியே அழிஞ்சு போடுவோம்,
1: அழிஞ்சு போடுவோம்.
0: அதுக்கு பிறகு அந்த தேனடையை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்.
1: உன்ன கூட ஒரு தேனி கொட்டிக்குதாங்க ஏறும் போது.
0: ஒன்னா ரெண்டா நிறைய கொட்டி இருக்குப்பா. தேனு கொட்டுறதே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு வேற சில பேர் சொல்றாங்கப்பா.
1: அப்படியா?
0: ஆமாப்பா, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுப்பா, இப்ப உள்ள வயசுக்கு நாம அதை செய்ய மாட்டோம்.
1: ஆமா,
0: ஏன்னா தேனி ரொம்ப முக்கியம். நம்மளுடைய விவசாய நிலங்கள்ல நல்ல விளைச்சல் கிடைக்கணும்னா தேனீக்கள் உதவி செய்யுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நாம இனிமேலாம் தேனிய போய் அழிப்போமா?
1: அது அறியாத வயசுல அழிச்சோம்.
0: ஆமாப்பா, அந்த தவிர இனிமே செய்யக்கூடாது.
1: அப்படிப்பட்ட தேனீக்களை வளர்க்கணும்பா நம்ம.
0: அதுக்குதான்ப்பா இந்த தேனி பொட்டி வச்சு வளர்க்குறாங்க. அதுல சட்டமா இருக்குது, அதுல மேல தேன் வந்து கட்டும், கீழே வந்து நான் சொன்ன மாதிரி அது குஞ்சுகளுக்கு முட்டை விடுறதுக்கு அப்புறம் அந்த வேலைக்கார தேனிகளுக்கு தனியா தேன் வச்சுக்கும். அதை தொந்தரவு பண்ணாம மேல இருக்குது பாரு, அதை மட்டும் அப்பப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு தொடர்ந்து தேன் கொடுத்துக்கிட்டே இருக்கும்பா. என்ன, நம்ம வந்து வைக்கக்கூடிய பெட்டி அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டர்ல நல்லா பூ பூக்கிற தாவரங்கள் மரங்கள் செடி கொடிகள்லாம் இருந்ததுன்னா நமக்கு நல்ல தேன் கிடைக்கும்பா. தேனீக்களுக்கு உணவே இல்லாத காலத்துல நாமே சக்கரை தண்ணி மாதிரி தேனீக்களுக்கு உணவு கொடுத்து அதை பராமரிக்கணும். இது போக எறும்புகள் வந்து தொந்தரவு பண்ணும், ஓனா தொந்தரவு பண்ணும், அப்புறம் வண்டுகள் தொந்தரவு பண்ணும். இதெல்லாம் கண்காணிச்சு அந்த தேனீக்களை பாதுகாக்கிறதும் நம்மளுடைய கடமைப்பா.
1: ஆமா, காத்தமுத்த, இந்த உலக தேனி தினத்துல நாம மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்த விவசாயிகள் எல்லோரும் பொதுமக்களும் தேனீக்களை பாதுகாக்கணும்பா. அதனால சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும்.
0: ஆமாப்பா, ஆமாப்பா, தேனீக்களை பாதுகாத்தோம்னா விளைச்சல் பெருகும், மகசூல் அதிகரிக்கும், நாடே செழிப்பா இருக்கும்பா,
1: இயற்கையை நல்லா பாதுகாக்கலாம்.
0: ஆமாப்பா, அதனால இந்த உலக தேனி தினத்துல இத ஒரு உறுதிமொழியா நாம எல்லாரும் எடுத்துக்கணும்பா.
1: கண்டிப்பா.
0: சரிப்பா கருத்தமுத்த, வண்டி வண்டியா லோடு ஏத்துற, நான் வந்திருக்கேன்.
1: கணக்கு போல காத்தமுத்து வந்திருக்காரு நம்ம தோப்புக்க. அவருக்கு 5-5 கிலோ அல்போன்சா ஒட்டு நீளம் பாதிரி ருமேனியா பையில போட்டு கொடுப்பா.
0: சரி கத்தமுத்த, நான் எல்லாத்தையும் எப்படி தூக்கிட்டு போறது?
1: கத்தமுத்த, முட்டையெல்லாம் கட்ட வண்டியில வைக்கிறேன். கட்ட வண்டி நம்ம வீடு தான் போகுது, போகும்போது உங்க வீட்டில் இறக்க சொல்லிடுறேன்.
0: சரிப்பா, சரிப்பா. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: சரி சரி சரி, போயிட்டு போயிட்டு கத்தமுத்த.
2: உலக தேனி தினம் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் உரையாடியவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக

0: சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவழியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16 திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 900,000 பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.dglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓப்பனாக தான் இருக்கும். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128 மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 40,000 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற
3: உதகையில் கோடை சீசன் களைக்கட்டி உள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலாத்தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128 மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர், ஆடித்தேர், மாமல்லபுரம், திருவள்ளுவர் சிலை என 20 மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில்

0: 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தாவரவியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரி செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு MS பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு GS சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துரு ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:55, 10:00.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். தனிநபர் நிலைத்தன்மை தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
4: பிளாஸ்டிக்கை வந்து பொதுவாக நம்ம எதிர்ப்பதற்கான ஒரு எல்லையிலிருந்து பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை நான் ஒரு நியாயப்படுத்தலை, பட் அதற்கான சாத்தியங்களையும் நான் சொல்லிடுறேன். ஏன் பயன்

0: பயன்படுத்தணுங்கிற சாத்தியத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கிலோ எண்ணெயை வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கிலோ எண்ணெயை நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் அடைச்சி நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஆராய்ச்சியினுடைய அவுட்கம், அதனால் இது முன்ன பின்ன மாறலை, பட் ஒரு அடையாளத்துக்கு நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கலாம். அதாவது 5-7-2 கிராம் 1 kg ஆஃப் ஆயிலை நீங்கள் கன்வே பண்ணுறதுக்காக 1 கிலோ எண்ணெயை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு கிளாஸை பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டால் தான் 1 கிலோ எண்ணெயை நீங்கள் வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போக முடியும். இதையே நீங்கள் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துனீங்கன்னாக்கா 24 கிராம் தான் தேவைப்படும். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 572 கிராம் எங்கே இருக்குது, 24 கிராம் எங்கே இருக்குது. 1 லிட்டர் இல்லை 1 கிலோ எண்ணெயை எடுத்து போவதற்கான பிளாஸ்டிக் பையினுடைய எடை பார்த்தீங்கன்னா 24 கிராமு. அதையே கிளாஸாக எடுத்துகிட்டு போனோன்னா 572 கிராமு. அதையே ஒரு பேப்பர் பேஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு 51 கிராமு. இப்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, பிளைண்டாக எனக்கு பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்னு நம்ம அதை ட்ரேட் ஆஃப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன, அதற்கான மூலக்கூறுகள் எங்கேருந்து கிடைக்க போகுது, அந்த மூலக்கூறுகளை உற்பத்தி செய்வதற்கான சூழல் மாற்றங்கள் என்ன, அதற்கான என்விரான்மெண்டல் டிக்ரேடேஷன் என்னாகும், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கணிச்சு தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற ஒரு எல்லைக்கே நகரணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நகர்தல் வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து இன்னொரு பிரச்சனைக்கு தான் நமக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை அடுத்து என்னென்னலாம் நம்மளுடைய எல்லையிலேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் கல்யாண வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. அந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட அந்த வாட்டர் பாட்டில் வந்து 11 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 11 கிராம் பிளாஸ்டிக்கில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மெட்டீரியல். அதுக்குள்ள கேப் இருக்குல்ல, அது ஒரு மெட்டீரியல். அப்புறம் அதில் ஒரு லேபிள் இருக்கு இல்லையா, அது ஒரு மெட்டீரியல். பட் அந்த பெட் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டில், அது மேலே இருக்கிற கவர், அது வந்து HDPE. இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே வகையான வேல்யூஸ் இருக்குன்னா இல்லை. பாட்டிலுக்கு ஒரு வேல்யூ, மூடிக்கு ஒரு வேல்யூ. ஸோ ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற தண்ணி குப்பிக்கு ஒரு 11 கிராம் இருக்குது. அந்த 11 கிராமை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்தது உணவுப் பொட்டலங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஹோட்டலில் போகிறீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வெள்ளை கலர்லேயோ இல்லை கருப்பு கலர்லேயோ அடி தட்டு இருக்கும், மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு தட்டு இருக்கும். இந்த தட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கிண்ணம் தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 55 கிராம் இருக்கும். ஸோ 55 கிராம் அளவுக்கு தட்டு, 11 கிராமுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், இதுதான் நம்ம வந்து சராசரியாக ஒரு முறை நம்ம பயன்படுத்துகிற உணவில் வர பிளாஸ்டிக் கழிவு. இதை நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம்? பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம பிளாஸ்டிக் தட்டு பயன்படுத்துகிறோம் இல்லை பிளாஸ்டிக் குப்பி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை நம்ம திரும்ப கன்ஃபார்மாக கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்ராப்ரியேட்டான ரீசைக்ளர் கையில் கொடுக்கணும். அதில் வர உணவுகளை வந்து நம்ம கண்டிப்பாக அதிலேருந்து பிரித்து எடுத்துடணும். அதை வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் அதை வந்து கண்டிப்பாக செய்யணும். இதனால் வந்து நமக்கு வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, யார் ரீசைக்கிள் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ் கண்டிப்பாக தேவை. பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸாக இல்லைன்னா ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ரீசைக்கிளர்ஸோடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு வேணும். உங்களுடைய உற்பத்தி ஆகிற கழிவுகளை வந்து தரம் பிரித்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ரெண்டாவது, இது வந்து அது அஃபிஷியலாகவும் இது உங்களுக்கு வந்து ஒரு தேவையாக இருக்குது. இப்போ வந்து ஹோட்டலில் இல்லைன்னா ஒரு கேண்டீன்லலாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு சின்ன பேக்கெட் ஒன்று கொடுப்பாங்க, ஜாம் பேக்கெட்டோ இல்லைன்னா வந்து ஒரு கெச்சப் பாட்டில் ஏதோ பதிலாக ஒரு ஷார்ஷே கொடுப்பாங்க. நீங்கள் அதை பாட்டிலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா நிறைய சேவ் பண்ணலாம். உங்களால் ஒரு மற்ற உயிர்களை, இன்னொரு உயிரினுடைய துன்பத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா சஸ்டைனபிலிட்டியும் சாத்தியம்தான், சர்க்குலாரிட்டியும் சாத்தியம்தான்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், தனிநபர் நிலைத்தன்மை. தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:13. சிந்தனை மலர்.

இந்த வழி இது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனை வரிகள். மீண்டும் நம் நினைவிற்கு, வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. இது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனை வரிகள்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தமிழமுது தமிழின் சிறப்பு சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தசந்தில்குமார்.
1: யார் அது காலையிலேயே நம்ம வீட்டுக்கு? யாருன்னு போய் பார்ப்போம். ஓ, சந்துரு, பரிமளா, வாங்க வாங்க. என்ன காலையிலேயே என் வீடு தேடி வந்திருக்கீங்க? உள்ள வாங்க, அப்படி உட்காருங்க.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் கோபால் சார். அப்புறம் பரிமளா கல்லூரி கட்டுரை போட்டியில கலந்துக்குது சார்.
2: ஆமா சார், கட்டுரையோட தலைப்பு தமிழின் சிறப்பு.
3: எனக்கு தெரிஞ்சதா சொல்லி கொடுத்துட்டேன், மேலும் பல செய்திகளை தெரிஞ்சுக்கலாம்னு உங்ககிட்ட வந்தோம்.
1: மகிழ்ச்சி. இந்தாங்க இந்த பலகாரத்தை சாப்பிடுங்க. சந்துரு, தமிழின் சிறப்பு உனக்கு தெரிஞ்சத சொல்லுப்பா.
3: கோபால் சார், நீங்க கொடுத்த பலகாரத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்றேன்.
1: சரிப்பா, சாப்பிட்டுக்கிட்டே சொல்லு.
3: கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. புறப்பொருள் வெண்பா மாலை, சூத்திர விளக்க பாடல் 35.
2: அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்றால், குறிஞ்சி வாழ்வு தோன்றி மருத வாழ்வு தோன்றுவதற்கு இடைப்பட்ட காலத்தில் தோன்றிய தொல்குடி என்று பொருள் கொள்ளலாமா சார்?
1: கொள்ளலாம். இருந்தாலும் போயட்டிக் லைசன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, அப்படித்தான் இதை நாம் எடுத்துக்க வேணும். விண்ணை இடிக்கும் இமயம் என்பார் பாரதி. அதனால் இமயமலை விண்ணை இடிக்குமா என்று கேட்கக்கூடாது. சரி, நாம தமிழின் சிறப்புக்கு வருவோம்.
3: கோபால் சார், தமிழின் மிக பழமையான நூலான அகத்தியம் கிடைக்கவில்லை. கிடைத்தவற்றில் தொன்மையான இலக்கண நூல் என்றால் தொல்காப்பியம் தான்.
1: ஆமா சந்துரு, 1610 நூற்பாக்களில் 343 நூற்பாக்கள் முந்தைய படைப்புகளை சுட்டுகின்றன. அதனால் தொல்காப்பியத்துக்கு முன் பல படைப்புகள் தமிழில் இருந்திருக்க வேண்டும்.
2: கோபால் சார், சங்க இலக்கியம் பற்றி அறியும் போது 18 நூல்கள் மற்றும் தொகுப்புகள் கிடைக்க பெற்றுள்ளன. அவற்றில் 2381 பாடல்கள் உள்ளன. வரிகளாக பிரித்தால் 26,350 வரிகள், 473 புலவர்கள் பாடியுள்ளார்கள். அவர்களில் 30 பெண் புலவர்கள் உள்ளனர்.
1: ஆமாம் பரிமளா, தொன்மையிலும் சரி நிகழ்கால தன்மையிலும் சரி சங்க தமிழ் பாடல்களின் அமைதியான அதே நேரத்தில் வியக்கத்தக்க தெளிவிற்கும் ஈடு இணை இந்திய இலக்கியங்களில் வேறொன்றும் இல்லை என்றே சொல்லலாம். சங்க இலக்கியத்தின் நிலப்பரப்பு சங்ககால அரசியல் எல்லைகளை விட அகன்றது.
3: கோபால் சார், நீங்கள் சொல்றத பார்த்தால் சங்க இலக்கியம் இப்போது இருக்கிற தமிழக பகுதி மட்டுமில்லாமல் விரிவடைந்திருந்ததா?
1: சில ஆய்வுகள் இந்தியா முழுமைக்கும் நாகர்களாக தமிழர்கள்தான் இருந்தார்கள் என சொல்கின்றன.
2: சார், நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமான செய்தியா இருக்குதே. இதற்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: சங்க இலக்கியங்களே

0: இந்திய நிலப்பரப்பின் நீள அகலங்களை புலன் விசாரித்த முழு முதல் தொன்மை இலக்கியம் அப்படின்னு கூட நாம சொல்லலாம்.
1: கோபால் சார், வியப்பா இருக்கு. மதுரை, காஞ்சி, பட்டினப்பாளை, பெருமானாற்று படை, சிலப்பதிகாரம் என்று நகர்ப்புற இலக்கியங்கள் பற்றி படித்திருக்கிறேன். தலைநகரம், துறைமுக நகரம் என்று இரு நகர கோட்பாடு குறித்தும் படித்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்தியா முழுமைக்கும் தமிழ் இருந்திருக்கலாம் என்று எப்படி சொல்றீங்க?
0: அதுக்கு முன்னாடி தலைநகரம், துறைமுக நகரம், இப்படி நகரம் என்ற சொல் எப்படி உருவானதுன்னு சொல்லு பார்ப்போம்.
1: நவ்விரண்டு காலத்தா என்பது சித்தர் பாட்டு. ந என்பது கால்களை குறிக்கும். கால்கள் இடமாறுவதை நடத்தல் என்கிறோம்.
0: ஆக ந என்னும் கால்கள் நடந்து நகர்வதால் நகர் என்ற சொல் வந்தது. படிப்படியாக பலரும் நகர்ந்து ஓரிடத்தை நோக்கி செல்லும் போது அந்த இடம் நகரம் ஆனது.
2: ந எனப்பட்ட கால்கள் கொண்டு நடையாய் நடந்த பண்டைய தமிழர்கள் நகர்ந்து சென்றதால் நாகர் எனப்பட்டனர்.
0: அது மட்டுமல்ல, நா நாக்கு வன்மை, அதாவது சொல்லாடல் திறன் மற்றும் வளம் கொண்ட மக்கள் என்பதாலும் நாகர் எனப்பட்டனர்.
1: ஓஹோ, நாகரீகம் என்ற சொல் கூட இதிலிருந்து வந்திருக்கலாமோ?
0: உண்மைதான் சந்துரு. பண்பிலும் கலாச்சாரத்திலும் உயர்ந்து விளங்குவதை நாகரீகம் என்கிறோமே, அந்த சொல் நாகர்களின் பண்பு என்பதை குறிக்க வந்த சொல்லே.
2: இந்தியாவில் நாகாலாந்து, நாக்பூர், நாகப்பட்டினம், நாகர்கோயில் இவையெல்லாம் நாகர்கள் பெயர் தாங்கிய இடங்களோ?
0: ஆமாம் பரிமளா, தமிழில் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஏன் எழுத்திற்கு கூட பொருள் உண்டு. சந்துரு, திசைகள் நான்கு பத்தி சொல்லுப்பா.
1: இது என்ன சார் கேள்வி? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு.
0: ஏமா பரிமளா, ஏன் திசைகளை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று பெயரிட்டார்கள்?
2: காரண பெயரான தெரியலையே சார்.
0: மேற்கே மேடான மலைத்தொடர் உள்ளது, எனவே மேடான பகுதி மேற்கு. அதற்கு நேர்மாறாக கீழான பகுதி உள்ளது, அது கிழக்கு. தென்றல் காற்று வரும் திசையை தெற்கு, வாடைக்காற்று மற்றும் வடவர்கள் உள்ள திசையை வடக்கு அப்படின்னு பெயரிட்டார்கள்.
2: அப்படி என்றால் கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு என்ன பெயர்?
0: கொண்டல் என்று பெயர். சீர்காழி அருகில் கொண்டல் என்ற ஊர் கூட உள்ளதே. பரிமளா, இந்தியாவில் மட்டுமல்ல, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் கூட தமிழ் பெயர்கள் தாங்கிய ஊர்கள் உள்ளன.
1: என்ன சார் சொல்றீங்க?
0: ஆமா சந்துரு, குறிஞ்ச் அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்கு. காவிரி, யாளூர், பூம்பகார், பாண்டி, கொற்கை, சேரன், இப்படி பல தமிழ் பெயர்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. கொற்கை, வாகை, முல்லைக்கோ, மல்லி, குன்று, ஆமூர், வஞ்சி, பாண்டி, பாலை, கிள்ளி, வன்னி, தொண்டி, இப்படி பல தமிழ் பெயர்கள் பாகிஸ்தானில் உள்ளன.
2: கோபால் சார், உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான செய்தியா இருக்குது.
0: தமிழ் மொழியானது இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கை, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஆட்சி மொழியாகவும் பேசப்படும் மொழியாகவும் உள்ளது. மலேசியா, மொரீசியஸ் போன்ற நாடுகளில் சிறப்பு மிக்க மொழியாக தமிழ் மொழி பேசப்படுகிறது. தென்னாப்பிரிக்கா, கயானா, பிஜி, சூரினாம், ட்ரினிடாட் போன்ற நாடுகளிலும் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள்.
1: யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியை சிறப்பித்தவர் மகாகவி பாரதியார்.
2: தமிழுக்கும் அமுதின்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழின் சிறப்பை உணர்த்தியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள்.
0: எத்தனையோ மொழிகள் உலகில் தோன்றியுள்ளன. கால வெள்ளத்தை கடக்க முடியாமல் எத்தனையோ மொழிகள் அழிந்துவிட்டன. உலகிலேயே பழமையான மொழிகள் என புகழப்படுபவை தமிழ், சமஸ்கிருதம், சீனம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம் ஆகிய ஆறு மொழிகள்தான். இவற்றில் லத்தீன், கிரேக்கம், எபிரேயம் என்று வழக்கில் இல்லை. சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் குன்றிவிட்டது. எஞ்சி இருப்பவை தமிழும் சீனமும் தான்.
1: தமிழின் சிறப்பு என்ற நூல் கி.ஆ.பே. விஸ்வநாதம் அவர்களால் எழுதப்பட்டது. அதில் 13 பக்கத்தில் அறம் வைத்து பாடியுள்ள இக்கலம்பகத்தை கேளாதீர்கள், கேட்டால் உங்களின் உயிரே போய்விடும் என்று பாடிய புலவனே கூறி தடுத்த போதும் அதனை கேட்க விரும்பிய நந்திவர்மன் கூறியது என்ன தெரியுமா? தமிழை சுவைப்பதன் மூலம் சாவே வரினும் அதனை மகிழ்வோடு வரவேற்பேன் என்பதே. இப்படி தமிழின் சிறப்பை மேற்கோள் காட்டுகிறார் ஆசிரியர்.
2: கோபால் சார், நாகர்களாக இந்தியா முழுமைக்கும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று ஆரம்பத்தில் சொன்னீங்க, அதற்கு சங்க பாடல்களில் ஏதேனும் ஆதாரம் இருந்தால் அதை சொல்லுங்களேன்.
0: பொதுவா இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில்

0: சிங்கம் இயற்கையாக வாழும் இடம் இல்லை. ஆனால் சங்க பாடல்களில் சிங்கத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன. அகம் 1.4 பானை திணையில் ஒரு பாடல். அறுகோட்டி யானை பொதினி யாங்கன், அதாவது பொதினி மலையருகில் சிங்கத்தை விரட்டிய யானை. இப்படி அதை நம்ம பொருள் கொள்ளலாம்.
1: சிங்கம் வடநாட்டில் குறிப்பாக குஜராத்தில் வசிக்கிறது என்பதால் தமிழ் புலவர்கள் அங்கும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேறு ஏதாவது பாடல்கள் உள்ளனவா சார்?
0: எலும்பு தின்னும் ஒட்டகம், இது அகநானூற்றில் 245வது பாடல். ஆங்கன் குறும்பொறை உணங்கு ததர் வெள்ளென்பு கடுக்கால் ஒட்டக தலீகு பசி தீர்க்கும் கண்ணெடுங் கவலைய காணம், இப்படி அந்த பாடல் உள்ளது. சாதாரணமாக நாம் எல்லாரும் ஒட்டகம் வந்து ஒரு சைவ விலங்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பாலைவனத்தில் 5-7 நாள் வரைக்கும் தண்ணி கூட இல்லாமல் ஒட்டகத்தால் இருக்க முடியும். அதையும் மீறி பல நாள் இருக்க வேண்டி இருந்ததுன்னா பாலைவனத்தில் மண்ணில் கிடக்கக்கூடிய எலும்புகள் அதை கூட உணவாக எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை ஒட்டகத்துக்கு இருக்கு. இதை தான் அந்த பாடலில் சொல்லியிருக்காங்க.
2: ஆச்சரியமாக இருக்கு சார், தமிழர்கள் பூமிங்கிறது இமயமலை வரைக்கும் இருந்திருக்கலாம் என்பது தெரிகிறது.
0: இது போக தமிழின் சிறப்பில் தமிழ் இலக்கணத்தை மணிக்கணக்கில் நாம் சொல்லலாம். எடுத்துக்காட்டாக டன்னகரம் ரன்னகரம் தன் நகரம் என்பதை பார்க்கலாம். இப்போ மண்டபமா மண்டபமா, இதில் வந்து மேக் அடுத்து 3 சுழி இன்னா இல்லை 2 சுழி இன்னா இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. 3வதா இருக்குது என்னது? ட. அப்போ டன்னகரம். அப்போ மண்டபம் அப்படின்னா டாக்கு முன்னாடி 3 சுழி இன்னு தான் வரும். இது எல்லா தமிழ் சொல்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். புரியுதா?
1: புரியுது சார்.
0: அடுத்தது ரன்னகரம். இப்போ கொன்றான் அப்படின்னா அதில் 3வது எழுத்து ரா அப்படின்னு இருக்கு. இப்போ 2வது எழுத்து இன்னு 3 சுழியா 2 சுழியான்னு பார்த்தா 2 சுழி இன்னு தான் வரும். அடுத்து தன்னகரம், இதில் இந்து அப்படிங்கிற எழுத்தை அடுத்து வரக்கூடியது உயிர்மை த மட்டும்தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பந்து வெந்தயம் மந்தை, இப்படி இந்துக்கு அடுத்து தங்கிற உயிர்மை தான் வரணும். இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இலக்கணத்தில் தமிழில் இதை மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நேரம் தான் நமக்கு இல்லை.
1: ஆமாம் கோபால் சார்.
2: சார், இவ்வளோ நேரம் தமிழின் சிறப்பை பற்றி இவ்வளோ அருமையாக நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. இதை வச்சே நான் கட்டுரையில் முதல் பரிசு வாங்குவேன் சார்.
1: ஆமாம் பரிமலா, நீ பரிசு வாங்கும் போது கைத்தட்டுறது முதல்ல நானும் கோபால் சாரா தான் இருக்கணும்.
0: ஆமாமா.
2: சரிங்க சார், நாங்க கிளம்புறோம் சார்.
0: போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. தலைக்கவசம் போட்டுக்கிட்டு போங்க.
2: கண்டிப்பா சார்.
3: இதுவரை தமிழின் சிறப்பு சித்திரம் கேட்டீர்கள்.
4: இன்ப தமிழ் எங்கள் உரிமைக்கும்
3: குரல் வண்ணம் கோபால் சாராக மயிலாடுதுறை தேசந்தில் குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன், பரிமலாவாக ஏ ஹதிஜாபி
4: ஆகியோர்
3: எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தசந்தில் குமார்.
5: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர்

0: கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகம் அடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024 இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்வால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின் போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாபூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டு வரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த வசதி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும்

0: தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ₹1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ₹56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதி உதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
2: என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்லா தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை ராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தி தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் IS தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரனும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்காட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:25, 13:00.
4: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
5: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
6: வணக்கம். நாம இன்னைக்கு குழந்தைகளுக்கு போடுற தடுப்பூசிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகள்

0: அந்த முதல் அந்தந்த வயதுக்கேற்ப தடுப்பூசிகள் போடுவது ரொம்ப அவசியமான ஒன்று. தடுப்பூசி அப்படின்றது ஒரு நோயை எதிர்த்து போராடக்கூடிய இம்யூனிட்டியா குழந்தைய வளர்க்கறதுக்கு, அந்த தடுப்பூசி போடுறதுனால பிற்காலத்துல குழந்தைகளுக்கு ஏற்படுற தடுப்பூசிகளால் தடுக்க முடிய சில வியாதிகளை நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும், அதோடைய நோய் தாக்கத்தை நம்மளால குறைக்க முடியும். அதுக்காக தான் தடுப்பூசி குழந்தைகள் போடுறோம். இந்த குழந்தைகளுக்கு போடுற தடுப்பூசிகள்ல முக்கியமான தடுப்பூசிகள் அப்படின்றது குழந்தை பிறந்த உடனே ஓபிவி எனப்படும் போலியோ தடுப்பூசி, ஹெப்டைடிஸ் பி அப்படின்றது மஞ்சள் காமாலை தடுப்பூசி, பிசிஜி அப்படின்ற டியூபர்குலோசிஸ் பிரிவென்ட் பண்றதுக்கான தடுப்பூசி. இந்த மூன்றுமே குழந்தை பிறந்தவுடன் போடப்படுகிறது. அதுல முக்கியமா ஹெப்டைடிஸ் பி குழந்தை பிறந்த 24 மணி நேரத்துக்குள் போட வேண்டும். போலியோ சொட்டு மருந்தும் குழந்தை பிறந்தவனே போட வேண்டும். அதே மாதிரி பிசிஜி வேக்சின் அதையும் குழந்தைகள் பிறந்த போடணும். குழந்தைகள் பிறந்த உடனே இந்த மூணு வேக்சின்கள் போடணும். பிறகு 6 வாரம், 10 வாரம் மற்றும் 14 வாரம், அதாவது 1.5, 2.5, 3 மாதத்துல அடுத்தடுத்த தடுப்பூசிகள் வருது. பென்டாவேலண்ட் அப்படின்ற ஒரு ஊசியும் ஐபிவி மற்றும் ரோட்டா வைரஸ் 6, 10 மற்றும் 14 வாரங்கள்ல போடப்படுது. 9 மாதத்துல தட்டம்மை எம்ஆர் ஊசி போடப்படுகிறது மற்றும் 16-24 மாதங்களில் டிபிடி பூஸ்டர் மற்றும் ஓபிவி பூஸ்டர், 5-6 வயதில் டிபிடி பூஸ்டர் ஊசிகள் போடப்படுது. இந்த ஊசிகள் அனைத்தும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அரசு மருத்துவமனைகளிலும் போடப்படுகிறது. அதில் யூவின் போர்ட்டல் மூலமாக இந்த தடுப்பூசிகள் டேட்டாவை என்டர் செய்யப்படுகிறது. சோ எப்ப வேண்டுமானாலும் குழந்தைகளுடைய ஃபாலோ அப் எத்தனை தடுப்பூசி போட்டிருக்கோம் அப்படின்றத இந்த யூவின் போர்ட்டல் மூலமா கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசு நிறைய முயற்சி பண்ணிருக்காங்க. பிற்காலத்துல குழந்தைகளோட தடுப்பூசி ரெக்கார்டை இதுல இருந்து கூட எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு அனைத்து தடுப்பூசிகளையும் போடுவது மூலமா குழந்தைகளை தீவிர நோய்கள் இருந்து காப்பாற்றலாம். பெற்றோர்கள் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டா ஜுரம் வரும், அதனால சில விளைவுகள் வரும் என்று போடாம இருக்காங்க. பட் ஆனா இதெல்லாம் ஒரு மைனரான சைடு எஃபெக்ட்ஸ் தான். சோ அதனால குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடாம இருக்க வேண்டாம். ஒருவேளை குழந்தைகள் தடுப்பூசி போடல, அந்த டோஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால அப்படியே மிஸ் பண்ணாம பின்னாடி எப்ப வேணா திரும்பி டாக்டரை பார்த்து அந்த கேட்ச் அப் ஷெட்யூல் மூலமா குழந்தைகளுக்கு விடுபட்ட தடுப்பூசிகளை நம்ம கண்டிப்பா போட்டுக்கலாம். அதுக்கு உங்களுடைய குழந்தை நல மருத்துவரை நீங்க அணுகி எந்தெந்த விடுபட்ட தடுப்பூசி இருக்கோ அதை நீங்க இன்னொரு ஷெட்யூல் போட்டு கண்டிப்பா போட்டுக்கலாம். இதன் மூலம் அதுக்கப்புறமாச்சு அந்த குழந்தைகளுக்கு அந்த நோய்கள் நம்ம பாதிப்பை தடுக்கலாம். கேர்ள் சில்ட்ரனுக்கு போடுற முக்கியமான தடுப்பூசிகள் அப்படின்னு பார்த்தனா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் HPV வேக்சினேஷன் அப்படின்றத புதுசா அரசு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல்ல அதை இன்கார்பரேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 months டிரைவ் ப்ரோக்ராம் அரசு வந்து அதை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. February 28, 2026 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த HPV வேக்சினேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த HPV வேக்சினேஷன் டிரைவ அரசு கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த HPV வேக்சினேஷன் என்ன அப்படின்னா, HPV வேக்சினேஷன் ஒரு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்கிற வைரஸ் அதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யற ஒரு வேக்சின். இந்த வேக்சின் மூலமா என்ன குழந்தைகளுக்கு இல்ல பெண்களுக்கு கர்ப்ப வாய் புற்று நோயை நம்மளால தடுக்க முடியும். கேன்சர் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வைக்கல் கேன்சரை பிரிவென்ட் பண்றதுக்கான ஒன்லி வேக்சின் அவைலபிள் அப்படின்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அதனால பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தடுக்கிற HPV வேக்சினேஷனை போடுறது ரொம்ப அவசியம். குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் 9-14 இயர்ஸ், இப்பறத்துக்கு இந்த டிரைவ்ல 14 வயதிலிருந்து 15 வயதுகளுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இந்த HPV வேக்சினேஷன் போடுற டிரைவ் நடந்துட்டு இருக்கு. அதை ஒரு ஒரு ஸ்கூல் மூலமாவோ பக்கத்துல இருக்க கம்யூனிட்டி மூலமாவோ ANMs எல்லாம் அதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த HPV வேக்சினேஷனை உங்க பெண் குழந்தைகளுக்கு இதை போட்டுக்கிறது ரொம்ப நன்மை தரக்கூடியது. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:30, 9:00. இனி கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒருத்தர் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தார். ஏன்னு கேட்டாங்க. யார் என்ன பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிட்டு போயிடுறாங்க சார் அப்படின்னார். உங்ககிட்ட பிரியமாக பேசுகிற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி யாரும் இல்லையே அப்படின்னாராம். அதிகமாக நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்குது, அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம் விவரம் தெரிஞ்சவங்க. அப்படின்னா

எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். உடனே அதை பற்றி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அது என்னென்னா, முதல் குறிப்பு என்னென்னா, எதிரில் உள்ளவங்க நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா, நம்ம பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாதான், அவர் பேசுகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஆமாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணுமா, இது ஒரு குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு என்னென்னா, கூடுமான வரைக்கும் யாருக்கிட்டேயும் அனாவசியமாக வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது குறிப்பு என்னென்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்ருக்கக்கூடாது. எப்போவுமே அடுத்தவங்க மனோபாவத்தை நாம் புரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நாலாவது குறிப்பு என்னென்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்போவே இயல்பாக அன்பாக ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு, அன்றைக்கி என்ன சார் என்ன அம்புன்னு விட்டுட்டு அப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கப்படாதான். இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்துருக்கிற குறிப்புகள். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, நம்ம தவறுகளை தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கணும், அதுக்காக கூச்சப்படக்கூடாது.

0: யாருக்கிட்டையும் அனாவசியமாக வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது குறிப்பு என்னென்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்போவுமே அடுத்தவங்க மனோபாவத்தை நாம் புரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நாலாவது குறிப்பு என்னென்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்போவே இயல்பாக அன்பாக ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு, அன்றைக்கி என்ன சார் என்னை அம்போன்னு விட்டுட்டு அப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கப்படாதான். இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்துருக்குற குறிப்புகள். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, நம்ம தவறுகளை தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கணும், அதுக்காக கூச்சப்படக்கூடாது. ஆறாவது குறிப்பு, அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், நீங்கள் சொல்கிறது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடித்தா அப்படி பேசப்படாது. ஏழாவது விஷயம் என்னென்னா, சில பேர் எப்போ பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அனாவசியமான சவால் சில பேரால் தவிர்க்க முடியாது, அப்படி விடப்படாதான். எட்டாவது கருத்து, நம்ம கருத்து என்னவோ அதை வந்து எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணும், அப்படி வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு முக்கியமான கருத்து. அப்புறம் ஒன்பதாவது குறிப்பு என்னென்னா, நம்ம யோசனையை புதிய முறையில் சொல்லி பார்க்கலாம், அடுத்தவங்க சொல்கிற யோசனையை ஏற்றுக்கணும். அந்த யோசனையை மகா மோசமாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி நடிக்கலாமா, அது கூட தப்பு இல்லைங்கிறாங்க. பத்தாவது குறிப்பு ரொம்ப முக்கியமானது, அதாவது அனாவசியமாக பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்போவாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டுதுன்னு வைங்க, பெரிய பொய்யாக சொல்லி பண்ணுமா, அதை நம்பும்படியாக சொல்லணுமா, சில சமயம் தேவைப்பட்டால் பொய்யை உண்மையாக கூட மாற்றிக்கலாமா. அது எப்படி பொய்யை உண்மையாக மாற்றிக்கிறது அப்படின்னா, இப்போ எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள்கிட்ட பொய் சொல்லியாச்சு. நண்பர்கள் நிஜமாகவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து கார் ஓட்டுறதுக்கே கற்றுக்கிறது. இது ஒரு உதாரணம். இது மாதிரி பொய்யை உண்மையாக்கக்கூடிய சில உத்திகள் உண்டு, அதனால் சில பிரச்சனைகளை தீர்த்துற முடியுமா. அப்புறம் பதினோராவது குறிப்பு என்னென்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டும் வெளியில் பேசணும், உள் மனசு எவ்வளவு ஒட்டடை படிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. பன்னிரெண்டாவது குறிப்பு சொல்கிறாங்க, சிறந்த நல்ல நண்பர்களை தேடி தான் பெற வேண்டியிருக்கும், அவ்வளவு சுலபமாக கிடச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு குறிப்புகளும் அமெரிக்க நிபுணர் ஒருத்தர் சொல்லி வச்சுருக்கிறார். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்களாம், முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்த காலத்திலெல்லாம் எத்தனையோ விதமான நண்பர்கள் உண்டு. ஒருத்தர் ரொம்ப கவலையோடு நின்றுக்கிட்டு இருந்தார், கண்ணு கலங்கி இருந்தது, ஏன் இப்படி கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்தில் என்னை பார்த்து சொல்லிவிட்டான், உன்னோட ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டேன் போ அப்படின்னு சபதம் போட்டுட்டான் அப்படின்னார். அதுக்காகவா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு கண் கலங்கி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இதுக்கு அவர் சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படலை சார், அந்த ஒரு வருஷ கேடு இன்னையோடு முடியுது, அதை நினச்சி தான் கவலைப்படுறேன், கண்ணீர் விடுறேன் அப்படின்னாராம் சோகமாக.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேயர்கள் கவனத்திற்கு இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு, இயற்கையோடு இயந்து வாழ்வோம், நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 7:35. 8 நொடி. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி நகர்வுலா.

இன்றைய நகருல நிகழ்ச்சியில் இயற்கை எழில் கொஞ்சும் பசுமையான புல்வெளிகள், ஆடம்பரமான கோட்டைகள், அழகிய படகு சவாரி கொண்ட இயற்கையை கைகோர்க்கும் கோட்டைகளும், கடற்கரைகளை சங்கமிக்கும் அழகு பெட்டகம் கேரளா மாநிலம் வடகோட்டையில் அமைந்துள்ள காசர்கோடு ஊரை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஏழு மொழிகள் பேசும் மக்கள், ஏழு நதிகள் ஓடும் பூமி, அதனால சப்த பாஷா சங்கம பூமின்னு அழைப்பாங்க இந்த காசர்கோடு நகரத்தை. இங்கு சுற்றி பார்க்க பெக்கல் ஃபோர்ட்ஸ், வலிய பரம்பரா, மேலும் வில்லேஜ், ராணிபுரம் மலைகள், அனந்தபுர ஏரி கோவில் என நிறைய இருக்குது, தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இது இயற்கையின் மடியில் ஒரு அழகிய பயண உலா நம் நகர் உலா.

வேலைவாய்ப்பு செய்திகள். இந்திய ரிசர்வ் வங்கியில் அதிகாரி பணி காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்தம் 60 இடங்கள் காலியாக உள்ளது. கல்வி தகுதி பட்டப்படிப்பு வயது வரம்பு 1/4/2026 21 முதல் 30 வயது வரை இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. தேர்வு மையம் சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 17 இடங்கள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹850. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹100. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இன்று 20ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு opportunities.rbi.org.in என்ற இணையதள முகவரியை காணலாம். காசர்கோட்டில் நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா பெக்கல் ஃபோர்ட்டு. கேரளாவின் மிகப்பெரிய கோட்டை இது. இங்கே நின்று பார்த்தா கடல் அலை கோட்டை சுவரை தொற்ற வரைக்கும் அதன் அழகே தனி. இந்த கோட்டை மேலிருந்து பார்க்கும்போது சாவித்துளை, அதாவது கீஹோல் வடிவத்தில் காட்சியளிக்கும். இந்த இடம் திப்பு சுல்தானால் கட்டப்பட்ட சுரங்கப்பாதைகள் மற்றும் அகழிகள், போர்க்கருவிகளை சேமிக்க பயன்படும் இடமாக திகழுது.

இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பம்பாய் திரைப்படத்துல புகழ்பெற்ற உயிரே பாடல் இக்கோட்டையில் தான் படமாக்கப்பட்டது. இது கடற்கரையோரம் அமைந்துள்ள ஒரு வரலாற்று கோட்டை. நகருலா என்றாலே சுற்றி பார்க்கும் மனதை மயக்கும் பயணம் இது. மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஒலிக்கும் பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து, சாய் அபயங்கர் தீப்தி பாடியது.

நகர்விழா நிகழ்ச்சியில் அடுத்து சுற்றி பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா வலியபரம்பா படகு சவாரி. இது கேரளாவின் மூன்றாவது மிகப்பெரிய காயல் பகுதி. தேஜஸ்வினி ஆறு உட்பட நான்கு ஆறுகள் சங்கமிக்கும் இந்த இடம் தென்னை மரங்கள் சூழ்ந்த குட்டி தீவுகளுக்கு பெயர் பெற்றது. இங்கு இரண்டு விதமான படகு சவாரி இருக்கு. ஒன்று அரசு படகு சவாரி, மற்றும் பிரைவேட் ஹவுஸ் போட்டு இயங்குது. இதன் சிறப்புன்னு பார்த்தோம்னா பையனூர் அல்லது அயத்தி படகுத்துறையிலிருந்து கிளம்பி சுமார் ஒன்றரை மணி நேரம் காயல் அழகை ரசிக்கலாம். நகருலா என்றாலே கனவு நிறைந்த பாதைகள், ஜன்னலோர காட்சி, நகரமுலா, நம் நகருலா. இன்னும் நிறைய சிறப்பு இருக்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

காசர்கோட்ல அடுத்து சுற்றி பார்க்க போற இடம் வெயில இருந்து கொஞ்சம் நிழலுக்கு இலைப்பாற இடம்தான் மேலோம் கிராமம். இது கேரளாவின் கூர்க்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற ஒரு குட்டி சொர்க்கம். பச்சை பசுனு இருக்கிற தோட்டங்கள், மருத்துவ மூலைகள், மலைப்பாதை சவாரி, இதன் அழகை சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் காசர்கோடோட ஒரு லைட் ஹவுஸ் மறந்துடாதீங்க. கடற்கரை ஓரத்தில் இருக்கிற இந்த கலங்கரை விளக்கத்தில் மேலே ஏறி நின்று பார்த்தா காசர்கோட் நகரமும் நீல நிற கடலும் ஒரு ஓவியம் மாதிரி தெரியும். நகர்விழா என்றாலே பயணத்தின் ஆரம்பம் இயற்கையின் ஓவியம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம், ரெட்ரோ திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் பாடியது.

காசர்கோட்ல அடுத்து சுற்றி பார்க்க போற இடம் பாத்தீங்கன்னா ராணிபுரம் மலை. இது கேரளாவின் ஊட்டின்னு சொல்லுவாங்க. பச்சை பசல்னு இருக்கிற புல்வெளிகள், சோலை காடுகள், அப்புறம் திடீர்னு தழுவுற மேகங்கள், ட்ரெக்கிங் போறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான இடம். அடுத்து அனந்தபுரி ஏரி கோயிலை பற்றி பார்க்கலாம். இது 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான ஆலயமாகும். இங்கு காடு சக்ரா யோகம் எனப்படும் 70க்கும் மேற்பட்ட மூலிகைப் பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. இக்கோவிலின் சிறப்பு திருவனந்தபுரம் அசல் மூலஸ்தனம் மற்றும் சைவ முதலிய பாப்பியா மற்றும் இரகசிய குகை என நிறைய இருக்கு. பாடல் கேட்கலாம். தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன், சுபாஷினி பாடியது.

நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய நகர்வுலால காசர்கோடில் இருக்கிற பெக்கல் ஃபோர்ட்ஸ், வலிய பரம்பரா, மேலும் வில்லேஜ், ராணிபுரமலை, அனந்தபுரம் ஏரி கோவில் இதையெல்லாம் ரசித்து கேட்டோம். வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு தடவையாவது காசர்கோடுக்கு ட்ரிப்பு போயிட்டு வாங்க.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. மேற்காசிய மற்றும் ஐரோப்பியாவில் உள்ள 5 நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி சென்றுள்ள நிலையில் நேற்று இறுதிக்கட்டமாக இத்தாலிக்கு சென்றுள்ளார். இத்தாலி நாட்டின் துணை பிரதமர் அந்தோனியோ தஜானி ரோம் விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை நேரில் சென்று வரவேற்றார். இத்தாலி பிரதமரை சந்தித்து பிரதமர் மோடி இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது மற்றும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள பிரதம மந்திரி அருங்காட்சியகத்தில் திரு மகாத்மா காந்தியின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மிக இயல்பான 3D உருவம் இன்று முதல் காட்சிக்கு வைக்கப்படுகிறது. இதில் திரு மகாத்மா காந்தியின் உருவத்துடன் பார்வையாளர்கள் நேரடியாக உரையாட முடியும் எனவும் இந்த அருங்காட்சியகத்தில் நிறுவப்படும் 3வது AI சார்ந்த உருவம் இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் ஆகியோரின் ஹாலோ பாக்ஸ் அமைப்புகள் இந்த அருங்காட்சியகத்தில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்றிரவு பெய்ஜிங் சென்றடைந்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் 2 நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார

0: ஒத்துழைப்பு குறித்தும் முக்கிய சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் அவர் விவாதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2001 கையெழுத்திடப்பட்ட சீன ரஷ்ய நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு நிறைவு உடன் இந்த பயணம் ஒத்துப்போகிறது. தமிழ்நாடு SSLC 10வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 வெளியாகிறது. தமிழகத்தில் சென்னை புறநகர் பகுதிக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் பாதையை 993 கோடி ரூபாய் செலவில் இரட்டை பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9:00.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:02. நேயர்கள் கேட்கவிருப்பது தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தேனீக்கள் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். தேனீக்கள் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது தேன் மற்றும் அதோட கொடுக்குதான். இவை வெறும் பூச்சிகள் மட்டும் இல்லை, நம்ம பூமியோட உயிர் நாடி. உலகத்தில் சுமார் 20,000 மேற்பட்ட தேனி வகைகள் இருக்குது. இவ்வளவு நன்மை செய்கிற தேனீக்களை போற்றி பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு வருஷமும் மே 20 தேதி, அதாவது இன்று, உலக தேனி தினமாக கொண்டாடப்படுது. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஒலிக்கும் பாடல் அமரன் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் குரலில்.

0: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
0: ஃபீஸ் பாரு.
2: ஹே, எப்படி இருக்கப்பா?
0: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 400,000 வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்க

0: வணிகத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தேனீக்கள் தினத்தின் முக்கியத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நவீன தேனீ வளர்ப்பின் முன்னோடியான ஆண்டர் ஜான்சா பிறந்த நாளை தான் நாம் இந்த தினமாக கொண்டாடுறோம். ஆனால் இன்னைக்கு தேதியில் காடுகள் அழிப்பு, ரசாயனம், பூச்சிக்கொல்லிகளால் தேனீக்களோட எண்ணிக்கை வேகமாக குறைஞ்சிட்டு வருது. தேனீக்கள் அழிஞ்சால் மனுஷனோட உணவு சங்கிலி உடைஞ்சு போகும். அதனால தான் இந்த தினம் இவ்வளோ முக்கியமானது. மேலும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம், ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தள நிகழ்ச்சியில் அடுத்ததான், தேனீக்கள் இல்லை என்றால் உணவு இல்லை. சரி, இந்த குட்டி தேனீக்கள் நமக்கு என்னதான் செய்யுது? நம்ம தட்டில் இருக்கிற 3 வாய் உணவில் 1 வாய் உணவுக்கு இந்த தேனீக்கள் தான் காரணம். ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க, அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்ற மிக முக்கியமான வேலை இது செய்யுது. ஒரு பூவில் இருந்து இன்னொரு பூவுக்கு போய் தேன் எடுக்கும்போது தன்னோட உடம்புல மகரந்தத்தை சுமந்துட்டு போய் செடிகள் காய்க்க உதவுது. நாம் சாப்பிட்ற பழம், காய்கறிகள், உணவுகள் எல்லாம் இது முக்கிய பங்காக வகிக்குது. மேலும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஒலிக்கும் பாடல் குக்கும் திரைப்படத்திற்காக கல்யாணி நாயர் பிரதீப் பிரகதி ரெட்டி பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியில் அடுத்து சுற்றுச்சூழல் சமநிலை, அதாவது என்விரான்மெண்ட் பேலன்ஸை பற்றி பார்க்கலாம். தேனீக்கள் காடுகளின் பெருக்கத்திற்கும் மரங்களின் வளர்ச்சிக்கும் உதவுது. இது காலநிலை பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிக்குது. இவை இயற்கை உணவு சங்கிலியின் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சிருக்கும். நம்ம வாழறதுக்காக அது உழைக்கின்றது. அடுத்து தேனீக்கள் இருக்கிற பொருளாதார நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். விவசாயிகள் தேனீ வளர்ப்பின் மூலம் தேன், தேன் மெழுகு மற்றும் மகரந்தத்தை சேகரித்து விற்பனை செய்வதன் மூலம் நல்ல வருமானம் ஈட்டலாம். தோட்டத்தில் தேனீ பெட்டிகளை வைப்பதன் மூலம் பயிர்களின் மகசூல் 20 முதல் 30% வரை அதிகரிக்கிறது. பல்லுயிர் பெருக்கத்தின் மூலம் பூக்கள் தாவரங்களின் சுமார் 75% முதல் 90% வரை தேனீக்களை நம்பியுள்ளது. மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஒலிக்கும் பாடல் பீஸ்ட் திரைப்படத்திற்காக அனிருத் ஜோனிதா காந்தி பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இதுவரை தேனீக்களோட வியக்கத்தக்க உலகம் மற்றும் அவை நமக்கு செய்யற நன்மைகளை பற்றி பார்த்தோம். அளவில் சிறியதா இருந்தாலும் இந்த உலகத்திலேயே வாழ வைக்கிற மிகப்பெரிய பொறுப்பை அந்த சின்னஞ்சிறு தேனீக்கள் சுமந்துட்டு இருக்கு. தேனீக்கள் அழிந்தால் அடுத்து 4 ஆண்டுகளில் மனித இனம் அழிந்துவிடும்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதாக ஒரு கூற்று இருக்கு. அதனால இந்த உலக தேனீ தினத்துல நாம ஒரு உறுதியை எடுத்துப்போம். ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தவிர்ப்போம், தேனீக்களுக்கு பிடிச்ச பூச்செடிகளை வளர்ப்போம், இயற்கை தர அந்த தங்க தாரகையை பாதுகாப்போம். பாடல் கேட்கலாம் கருடன் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா குரலில்.

0: உங்கூட உங்கூட எதை வச்சு நாம் பேச.
1: நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தேன் போன்ற இனிமையான நினைவுகளோடு, தேனீக்களை போல சுறுசுறுப்பான எண்ணங்களோடு இன்றைய நாளை கொண்டாடுவோம். சின்ன சின்ன மாற்றங்களை செய்வோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தகவல் தளம் நிகழ்ச்சியில் தேனீக்கள் பற்றிய தகவல்கள்.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி தெவிட்டாத தேனொலி, தனிமனித வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி ஒட்டுமொத்த தேசத்தின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இசையெனும் இன்பத்தேன் கொண்டு மனதை அமைதிப்படுத்தும் வானொலி தனிமையை போக்குகிறது. எளிய நடையில் தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. வானொலி பொழுதுபோக்கு ஊடகம் மட்டுமல்ல, பயனுள்ள பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி அறிவு களஞ்சியம். உலகத்தை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்துள்ள வானொலி அறிவியல் வளர்ச்சியின் அரிய பொக்கிஷம். பெண்களுக்காக பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் ஆகாஷ்வாணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிக்கும் உற்ற தோழி. இது குறித்து பாலயோக மீனா அவர்கள்.
1: டிஜிட்டல் சகாப்தத்தில் கூட மில்லியன் கணக்கான இந்தியர்கள் விருப்பமாக கேட்கக்கூடிய ஒரு ஊடகம், அதாவது ஆசையாக கேட்கக்கூடிய ஒரு மீடியம் வானொலி, ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்காகவே பிரத்யேகமான தகவல்கள், நிகழ்ச்சிகள் பிரத்யேகமாக நடத்தி பெண்களுக்கு மேலும் மேலும் வந்து உடல் ரீதியாக இருக்கும் சரி, மன ரீதியாக இருக்கிறதும் சரி, எல்லா விதமான விஷயங்களும் ஷோஸ் மூலம்

மூலியமாகவும் டிபேட்ஸ் மூலியமாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலை முடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலருந்தே கேட்குற மாதிரி பண்ணது வந்து ரேடியோ. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி காலத்திலருந்துமே ஆண்கள் வெளியே அதிகமாக போயிட்டு இருந்தாங்க, பெண்கள் போக முடியாத காலத்தையும் நாட்டு நடப்பை தெரிய வைத்த ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு மீடியம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரேடியோன்னு சொல்லலாம். அந்த ரேடியோ இந்த காலத்துலேயுமே பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. வெறும் நம்ம வந்து சும்மா வந்து வீட்டு குறிப்போ, சமையல் குறிப்போ, அழகு குறிப்போ மட்டும் சொல்லாமல் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குன்ற வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய நடப்புகள் எல்லாமே ஒவ்வொரு பெண் காதுகளிலும் ஜிமிக்கி ஆடுவதற்கு போல செய்தி வந்து நடமாடியது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஊடகம் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக, பாட்டு கேட்கறதுக்காக, சினிமா பற்றின செய்திகளை பரிமாறிக்கொள்ள மட்டும் இதாக கிடையாது. மித்த சோஷியல் மீடியாலாம் முக்கியமான விஷயங்கள்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு இடம், ஆனால் ரேடியோ அப்படி கிடையாது. முக்கியமான விஷயங்கள், நாட்டுக்கு தேவையானது மக்களுக்கு செவிகளுக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது, அதுவும் பெண்களின் செவிகளுக்கு போய் கரெக்டாக சேர்க்கறது வந்து ரேடியோவோட பங்கு வந்து மிக மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. அது இன்னும் வந்து ரேடியோ வந்து செஞ்சிட்ருக்கு. என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய குரலும் என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய சிந்தனையும் உங்களுக்கு அதில் கேட்குதுன்னா அதுக்கும் ரேடியோ தான் காரணம்.

0: குழந்தை வளர்ப்பு என்பது அற்புதமான கலை. குழந்தைகளை குதூகலப்படுத்தும் நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி குழந்தை வளர்ப்பிலும் முக்கிய பங்காற்றுகிறது என்று கூறுகிறார் கன்னித்தாய் அவர்கள்.
1: பழமை என்றும் இனிமை என்ற பழமொழிக்கேற்ப நவீன காலத்தில் தொலைக்காட்சி, அலைபேசி போன்ற பல புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் பொழுதுபோக்கிற்காக கண்டறியப்பட்டாலும் இன்றும் நீங்காத நினைவாக என் மனதில் இருப்பது நான் என் சிறுவயதில் கேட்ட வானொலி நிகழ்ச்சிகள் தான். இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் இனிமையானது தான். குழந்தைகளுக்கு உணவு முறையிலிருந்து குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வியறிவு, மருத்துவ குறிப்புகள், பாடல்கள், நாடகங்கள் என பல தகவல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒளிபரப்பப்படுகிறது. குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து பற்றிய தகவல்களையும் வானொலியில் அறிவிக்கப்படுகிறது. கற்றல் திறனின் முதன்மையான திறன் கேட்டல் திறன். இந்த கேட்டல் திறன் வானொலி மூலம் குழந்தைகளுக்கு உருவாக்கப்படுகிறது. எனவே வானொலி குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

0: நாட்டு நடப்புகளையும் உலக செய்திகளையும் தேசம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பணியை வானொலி செவ்வனே செய்து வருகிறது. பேரிடர் காலத்தில் நமக்கு உறுதுணையாய் நிற்பது வானொலியே.
1: என் பேர் பாலசுப்ரமணியன். நான் ஜோகில்பட்டி என்ற கிராமத்தில் 1950 பிறந்தேன். தேவையான பொருள் எது வேணும்னா

0: ஒரு மைலுக்கு பக்கத்தில் கல்குச்சிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணுமா, ஆஸ்பத்திரி போகணுமா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா, அங்கே வந்தால் தான் எங்களுக்கு அது சோதுவாக இருந்தது. நாங்கள் இருந்த காலத்தில் வந்து எந்த ஒரு செய்தியானாலும் பஞ்சாயத்து போர்டில் ரேடியோ வச்சுருந்தாங்க. அதை போய் செய்தியை கேட்குறதுக்கு எல்லோரும் ஜனங்கள்லாம் போய் அங்கே உட்காந்து கேட்போம். போர் நடந்தாலும் அசம்பாவிதம் நடந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தது கூட நான் வந்து இந்த ரேடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் இல்லை, ஊர் ஜனங்களே தெரிஞ்சு அவ்வளோ சோகமாக இருந்தோம். அதாவது புயலோ காற்றோ மழையோ வந்து வந்து ஒரு ஆபத்தான செயல்கள் வரும்பொழுது இந்த ரேடியோ மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆபத்துலேருந்து நீங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அதை நாங்கள் சுதாரிப்போட முன்னெச்சரிக்கையாக இருந்து நாங்கள் பாதுகாப்போடு இருந்துக்கிட்டோம். அந்தளவுக்கு எங்களுக்கு ரேடியோ ரொம்ப உதவியாக இருந்துச்சு.
1: வானொலிக்கும் தனக்குமான உறவு குறித்து நினைவு கூர்ந்த நீதிராஜன் அவர்கள், வானொலி உணர்வோடு கலந்துவிட்ட ஒலி என்று கூறுகிறார்.
2: ரேடியோ இது ஒரு ஃபீல் இல்லை, நிஜமாகவே இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ரேடியோ பற்றி அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எங்களுக்கு 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய ட்ராவலில் இருக்குது. நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேங்க, எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த ரேடியோவோட தான் அவர் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் இந்த ரேடியோ யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். அவர் இல்லாத நேரம் அந்த பாக்கெட் ரேடியோவை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா டியூன் பண்ணி பார்த்து அதில் சேனல் எதாவது கிடைக்கும், அதில் எதாவது பிடிச்சவொடனே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அப்போலாம் அந்த பேட்டரி போட்டு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் அந்த ரேடியோ எங்கள் வீட்டில் இருந்தது, ஆனால் கொஞ்சம் உடஞ்ச கண்டிஷனில். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ் எனக்கு. ஸ்கூல் விட்டு வந்தது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அந்த ரேடியோ வந்து என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்பீக்கர் லைன் எடுத்து வெளியே கொடுத்து ஜன்னல் வழியாக வெளியே ஒரு போஸ்ட் இருக்கும், அதில் ஒரு ஸ்பீக்கரை கட்டி தொங்க விட்டு பாட்டு போடுவேன். ஸ்பீக்கரு அந்த ரேடியோ அதெல்லாம் வந்து ஒரு கிரேஸ், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க, அந்த பாட்டு கேட்குறது நைட்டில் ஏதாவது ஷோஸ் போடும்போது. அதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குங்க நிறைய விஷயங்கள்லாம். அது அப்படியே நம்ம மனசோட உடம்போட அப்படியே கலந்துருச்சு. ஸோ ரேடியோ அப்படிங்கிறது ஒரு எமோஷன், கண்டிப்பாக எல்லாருமே ரேடியோ கேட்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஷோஸ் வந்து ரொம்ப மெச்சூர் கண்டென்ட்டோட நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க அவங்களோட விஷயங்கள், வாழ்க்கையில் நடந்த விஷயம், நிறைய சமூக ஆர்வலர்கள் பேசுகிறாங்க, ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து ரேடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ டிவி வந்து என்ன உட்காந்து பார்த்துட்ருக்க முடியாதுல்ல. ஸோ ரேடியோ வந்து இப்போ நம்மளோட லைஃப்பில் ஈஸியாக வந்து நம்ம அட்டாச் ஆகிட்டோம். அப்போலாம் வந்து ஏதாவது ஷோ எப்போ தான் வரும், பட் இப்போ வந்து 24 hoursமே ஷோ வரலாம், எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக ரேடியோ வந்து கேட்கலாம். ஒரு நல்ல ஒரு விஷயம், நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் வந்து இந்த ரேடியோ தான். ஐ லவ் ரேடியோ. ஹாப்பி ரேடியோ ஸ்டே.

0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். வானொலி மக்களை எளிதில் சென்றடையும் சக்தி வாய்ந்த ஒலி ஊடகம் என்பதற்கு இதுவே சிறந்த சான்று. இதுபற்றி வேணுகுமார் அவர்கள்.
1: உலகின் மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி திகழ்கின்றது. மின்சார வசதி இல்லாத இடங்களிலும் கிராமங்களிலும் வானொலி தனது சேவையை பரப்பி வருகிறது. இன்று உலகளவில் 90% பரப்பளவுக்கு அதிகமாக சென்று சேர்கின்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது. நமது பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாடுவதற்காக வானொலியை தேர்ந்தெடுத்து மன் கி பாத் என்ற நிகழ்வினை மாதந்தோறும் வானொலி வாயிலாக மக்களிடம் உரையாடி வருவது வானொலியின் சிறப்பினையும் அதனுடைய தொன்மையினையும் அதனுடைய தெளிவான உச்சரிப்பு தன்மையினையும் வெளிப்படுத்துகின்றது.
0: நேர்மறை எண்ணங்களை விதைக்கும் நிகழ்ச்சிகளை மட்டுமே வழங்கி வரும் வானொலிக்கு செவி கொடுப்போம், எண்ணங்களை நல்வழிப்படுத்துவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். முதலில் நின்னே பஜன, நாட்டை ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நேரம் இப்போது 9:31 50 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர். சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர்

டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி நின்னே நம்மிதினையா, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்கள் கவனத்திற்கு இன்று காலை 11:02 நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு இயற்கையோடு இணைய வாழ்வோம். நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி அவர்கள்.

0: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. இந்திய ரயில்வே தனது அகல பாதை கட்டமைப்பில் 99.6% மின்மயமாக்கல் பணிகளை நிறைவு செய்வதன் மூலம் ரயில்வே நவீனமயமாக்கல் துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இந்த சாதனையின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட பல முக்கிய ரயில்வே அமைப்புகளை இந்தியா முந்திக்கொண்டு முன்னிலை பெற்றுள்ளது. புதுடெல்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டது. இதில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ வரும் மே 23 முதல் 4 நாள் பயணமாக இந்தியா வர உள்ளார். இந்த பயணத்தின் போது ரூபியோ கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுடெல்லி ஆகிய நகரங்களுக்கு செல்ல உள்ளார். மேலும் இந்த பயணத்தின் போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் தற்காப்பு துறை ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கு அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களுக்கான மத்திய அரசின் NIRF தரவரிசை பட்டியலில் கடந்த ஆண்டு 35வது இடத்தில் இருந்த புதுச்சேரி அரசு மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனம் இவ்வாண்டு 23வது இடத்திற்கு உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 10:02. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

வணக்கம் நேயர்களே, கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும்னா உங்க போன்ல ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி அதுல கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விருப்ப பாடலின் படம், பாடலின் முதல் வரி டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. உங்களோட விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர், மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் விரும்பி கேட்ட பாடல் தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து?

நிகழ்ச்சியில் அடுத்ததாக காரைக்குடி கனகவல்லி, நாச்சியாபுரம் நாகவல்லி, நன்னிலம் நாராயணன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் கலகலப்புட்டு திரைப்படத்திலிருந்து.

0: இல்லம்மா.
1: பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ.

0: நீ சொல்றது தான் தப்பு. இன்னொரு தடவை சொல்றேன்.
1: சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ?
2: குரும்பு.
1: அவன் வெட்டி தின்னு துப்புறது என்ன பூ?
2: கரும்பு.
1: மானியிடம் இல்லாதது என்ன பூ?
2: படிப்பு.

0: சொல்லுங்க. என்ன பூ? இன்னொரு தடவை சொல்றேன்.
1: சலிப்பூ.
2: மலர்களிடம் கேட்டதற்கு மரங்கள் வந்து பதிலை சொன்னால் மனசுக்குள்ளே தோன்றும் பூ என்ன பூ?
1: மதிப்பூ.

0: நேரம் 10:15 50 நொடி. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா பரத் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் இதே வீணை திரைப்படத்திலிருந்து.

இனி திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
1: ஆஹா வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
0: ஆமா புது மொபைல் ஜீன்ஸ் ஜாக்கெட்.
1: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
1: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
0: ஆனா அக்கா
1: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
0: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:37. 48 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், அவர் விரும்பி கேட்ட பாடலின் படம் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலிருந்து.

சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர்வாலம் போல எல்லும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பம்மல் ராஜன் சுப்பிரமணியம் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் ஆத்தா உன் கோயிலிலே திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி விரும்பி கேட்ட பாடலின் படம் ஊரு விட்டு ஊரு வந்த திரைப்படத்திலிருந்து.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் நேரம் நிகழ்ச்சியில் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்கள் ராஜபாளையம் பிரபு வீரா, அறந்தாங்கி ஐயப்பன், கடலூர் சுரேஷ், சென்னை சிவராம் நாகராஜன், வேட்டவலம் குமார், வேதாரண்யம் கே பி ராஜதுரை, குத்தாலம் தில்லைவிலவன் ராஜன், முள்ளக்காடு பாபு, மதுரை சோ சண்முகசுந்தரம், இவர்களுக்காக நிலையத்தின் சார்பில் பாடல் கேட்கலாம். வரும் பாடலுடன் நேயர் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 அளவில் தொடங்கியது. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேரவையை தொடக்கி வைத்தார். முதலில் சட்டமன்றத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உறுப்பினர்களாக பதவியேற்றுக்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இந்திய ரயில்வே தனது அகலப்பாதை கட்டமைப்பில் 99.6% மின்மயமாக்கல் பணிகளை நிறைவு செய்வதன் மூலம் ரயில்வே நவீனமயமாக்கல் துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இந்த சாதனையின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட பல முக்கிய ரயில்வே அமைப்புகளை இந்தியா முந்திக்கொண்டு முன்னிலை பெற்றுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகள் அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கு அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழக சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. வெறி நோயிலிருந்து குணப்படுத்த முடியாத நிலையில் உள்ள அல்லது மிகவும் அபாயகரமான தெருநாய்கள் அதிகம் உள்ள இடங்களில் நகராட்சி அமைப்புகள் மனித உயிர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இத்தகைய நாய்களை கருணை கொலை செய்யலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் செட்டேரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேராக இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 11:02. நேயர் நேரம். இன்றைய தலைப்பு இயற்கையோடு இயைந்து வாழ்வோம். இயற்கையோடு இயைந்து வாழ்வது அப்படிங்கிறது பெரிய சாதனை இல்லைங்க. சிறிய மாற்றத்திலிருந்து அது தொடங்குது. ஒரு மரம் நடுவது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது, மழை நீரை சேமிப்பது, மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது, இவை அனைத்தும் இயற்கையை நேசிக்கும் செயல்கள். ஆம்நேர்களே, இயற்கையோடு இயைந்து வாழ்வோம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240, 2275250. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணினை இணைத்து தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சிக்காக உங்களோடு சரஸ்வதி. இணையும் முதல் நேயர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்மா, நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
2: சொல்லுங்கம்மா.
3: நலமா
2: இருக்கும். நீங்க எப்படிமா இருக்கீங்க?
3: நாங்க ரொம்ப அருமையா இருக்கோங்கம்மா. இடையில ரொம்ப நாள் கேட்டு

0: போச்சுல.
1: ஆமாங்க, இன்னைக்கு வந்து இயற்கையோடு இயைந்து வாழ்வோம் அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாமா?
0: காடுகளும் இயற்கைகளும் சாமியோட கண்ணு, அதை காக்க நாமும் ஒன்றுபட வேண்டும் அம்மா நின்னு, முத்து முத்தா மழை கிடைக்க வேண்டும் அம்மா நமக்கு, அதற்கு பல மரங்களையும் வைக்கத்தானே இடங்களையும் ஒதுக்கு. காடுகளும் இயற்கைகளும் சாமியோட கண்ணு, அதை காக்க நாமும் ஒன்றுபட வேண்டும் அம்மா நின்னு, உயிர் காக்கும் மூலிகைகள் கிடைப்பறக்கு தானே அம்மா, வைத்தியரும் சித்தர்களும் போற இடம் காடு, பறவைகளும் விலங்குகளும் வாழ்வதற்கு தானே அம்மா, ஏற்ற ஒரு இடமாக இருப்பதுவும் காடு. காடுகளை தான் விலை பேசி கட்டிடங்களாய் கட்டி முடித்தா, ஊருக்குள்ளேதான் விலங்கு வந்து விலங்குகளும் வந்து தொல்லை பண்ணுமே. காடுகளும் இயற்கைகளும் சாமியோட கண்ணு, அதை காக்க நானும் ஒன்று பட வேண்டும் அம்மா நின்னு அப்படின்னு பாட்டுலாம் எழுதியிருக்கேங்கம்மா.
1: இயற்கையை வந்து எப்படி நேசிக்கணும் அப்படிங்கறத ஒரு அழகான பாடல் மூலமா தெரிவிச்சீங்க, நன்றிங்கம்மா.
0: ஆமாங்கம்மா, அதாவது விதவிதமா மரங்கள் இருப்பது காடு, அந்த விதவிதமா மரங்கள் இருக்கிறது வந்து நம்ம வந்து உதவியா இருக்கணுங்கம்மா. அதாவது காடுகளுக்கு உள்ள மட்டும்தான் மரங்கள் இருக்கணும்னு நினைக்க கூடாது, நம்ம வீடுகள்லயுமே வாசல்ல ஒரு மரங்களை வைக்கணும். அந்த மரங்கள்ல உள்ள அந்த சிறகுகள்லாம் சருகுகள்லாம் விழுகுதுன்னு பக்கத்துல இருக்கிறவங்கலாம் அந்த வீடை இது மரத்தை வெட்டுங்க, சருகு விழுகுது, கூட்ட முடியல, பெருக்க முடியலன்னு சண்டை போடுறாங்க பல இடத்துகள்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, இதனாலயே நிறைய மரங்கள் வெட்டப்படுது ஊருக்குள்ள. அப்ப வெட்டப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு காலத்துல அந்த பூமி வந்து சூடா தானே செய்யும், மரங்கள் தானே அதற்கு உறுதுணையா மாறுது. அதனால நம்ம அந்த ஏறி அதே மாதிரி ஆறுகள் போற இடத்துலயும் வீடுகள்லாம் கட்டக்கூடாது, அந்த ஓரங்கள்ல புறமே விட்டு இந்த கழிவு நீர்களை எல்லாம் அதுக்குள்ள விடாம நம்ம அதுக்குன்னு கால்வாய்கள் வடிவமைக்கிறதுக்கு அரசாங்கம் எல்லாம் உதவி செய்யணும். இந்த மாதிரி இயற்கைகளை நம்ம காத்து நின்னோம்னா நம்மள இயற்கைகள் என்னைக்குமே நமக்கு பிரபஞ்சங்களை என்னைக்கும் காத்து நிக்க, நம்ம பிள்ளைகள் சமுதாயங்களும் நல்ல சீர்பட்ட சமுதாயமா மாறுங்கம்மா. நன்றிங்கம்மா, வாய்ப்பு
1: நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். இயற்கையோடு இயைந்து வாழ்வோம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம நேயர் நேரம் அழகாக போயிட்டுருக்கு. முதல்ல வந்தக்கூடிய நேயர் பார்த்திங்கன்னா அதனுடைய பாடல் மூலயமா அதை அழகாக ரொம்பவே வெளிப்படுத்தினாங்க. ஆமாங்க, மனிதன் பிறந்தது இயற்கையின் மடியில், காற்றை நாம் உருவாக்கவில்லை, தண்ணீரை நாம் கண்டுபிடிக்கவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நேயர் வராங்க இணைப்பில், யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்,
2: முற்பகல் வணக்கத்துடன் மா கலையரசு நல்லாப்பாளையம்.
1: கலையரசு சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்?
2: நல்லாப்பாளையம்.
1: நல்லாப்பாளையம் சொல்லுங்க சார்.
2: இயற்கையோடு இணைந்த வாழ்வே மிக சிறப்பான வாழ்க்கைன்னு சொல்லி மூத்த குடிமக்கள் சொல்வாங்க. இயற்கையான உணவு, இயற்கையான காற்று, இயற்கையான வாழ்வியல் முறை, இயற்கையான நடைமுறை சிந்தனைகள் அப்படி சொல்லி நம்ம இயற்கையை நேசிக்கவும் சுவாசிக்கவும் கத்துக்கணும்.
1: நிச்சயமா,
2: நம்ம இயற்கைக்கு இதையூரா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நமக்கு எதிர் பலனா ஆடி பேரலை, புயல், காற்று, இடி, மின்னல்னு சொல்லி பல்வேறு இடையூறுகளை கொடுக்குது. அந்த இடையூறு வருகிற போதுதான் நம்ம தொல்லைகள் அனுபவிச்ச மாதிரி இருக்கிற மொழியே பிற்பாடு நம்ம விழிப்புணர்வுங்கிற இடத்துக்கு வர தயங்குறோம், அலட்சியமா இருந்துடும் நிறைய நேரங்கள். அந்த அலட்சியங்கள் தான் இது மாதிரி இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயத்தை கொடுக்கறத நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். மரக்கன்றுகளை நடுறது, மரங்களை வெட்டாம இருக்கிறது, உணவு முறையில எது சரியான உணவு எது தவறான உணவு அப்படிங்கிற கவனத்தை எடுத்துக்கிறது, அந்த செயற்கை காற்று அப்படிங்கிற விஷயத்தை குடும்பத்தை தவிர்த்துட்டு மொட்டை மாடியில தூங்குறது, இந்த மாதிரி நம்ம இயற்கைக்கு ஆதரவா நம்ம செயல்படுற நேரங்கள்ல நமக்கு இயற்கை வந்து நமக்கு ஒரு அரணா, ஒரு பாதுகாப்பு தூணா நமக்கு அமையும்.
1: நிச்சயமா,
2: என்னை பொறுத்தவரை இயற்கையை பாதுகாக்கிறதுல வந்து ரொம்ப கண்ணு கருத்துமா இருப்பேன். பெரும்பாலான பேருக்கு சொல்லுவேன், மரக்கன்றுகளை நிறைய நடுங்க, அதுக்கு முள்வேலி போட்டு அதை பாதுகாத்து பராமரிங்க அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி இயற்கையான ஆர்வலர்கள் ஒரு சிலர் இங்க இருக்கதான் செய்யறாங்க, அது இயற்கைக்கு இயற்கையை நேசிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. இதனுடைய சதவீதம் அதிகமாகவும் நம்ம எதிர்பார்க்கணும்.

0: இப்ப எங்க விழுப்புரம் பக்கத்துல திருவிழா பக்கத்துல ஒரு தோழர் இருக்காரு. அவர் வந்து அவருடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை, லாபத்திலிருந்து ஒரு பகுதியை பையூர் அவர் நிறைய மரக்கன்றுகளை கொடுக்கிறார், இலவசமாவே கொடுக்கிறார். அதே போல எதுனா நிகழ்ச்சிகள் நடக்க சொன்னா, வலையணி விழா, திருமணம், மஞ்சள் சொன்னீங்கன்னா அவருக்கு அனுக்கணிங்கனாக்கா நிறைய மரக்கன்றுகளை கொடுக்குறாரு. அது மாதிரி கொடுக்கறத ஒரு பழக்கமா வச்சுட்டு இருக்கு. அதே போல நம்ம விட்டு மறைந்த நடிகர் விவேக் வந்து மரக்கன்றுகள் நடுறது ரொம்ப ஆர்வமா இருந்தார். அப்படி இருந்தாலும் அவர் வந்து அப்துல் கலாம் அவரை பாராட்டு எடுத்துக்க அவரால் போக முடியுது. இது போல எங்க கண்காட்சியத்துல எங்க தோழர் ஒருத்தர் இருக்காரு, அவரு சில முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்கிற போது பாத்தீங்கன்னா அவங்க குடும்ப நிகழ்ச்சியாலும் உறவு நிகழ்ச்சியாலும் அந்த மரக்கன்றுகளை நடுறதுக்கான ஒரு ஆர்வத்தை அவர் இருப்பார். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வருதாங்கனாக்கா இந்த இயற்கையை நம்ம நேசிக்கவும் முடியும், இயற்கையை சுவாசிக்கவும் முடியும், நோயற்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நோய் வந்த பிறகு இவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாமே பாதுகாத்துக்கான ஒரு முன்னுதாரணமா இருக்கும். நம்ம அலட்சியமா இல்லாம நம்ம எந்த நேரத்துல எதுவும் நடக்கலாங்கிறது நம்ம பாதுகாத்துற வழிகள் அதுக்கான தேடல்கள் எங்க இருக்குன்னு தேடணும். தேடினால் தானே தோழி வாழ்வு நமக்கு வளமாகும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார், நன்றிங்க சார், நன்றிங்க சார். வரக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரத்துல இருந்து மாமதி. நலமா இருக்கலாம் சகோதரி?
1: நலமா இருக்கும், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். ஆஃப்லைன்ல இருக்கேன். தலைப்பு சொன்னா சௌரியமா இருக்கும்.
1: இயற்கையோடு இயைந்து வாழ்வோம் அப்படிங்கிற தலைப்புல நேரம் சார்.
2: இயற்கையோடு இயந்து வாழும்,
1: இயற்கையோடு
2: அதாவது இப்போ உள்ள காலம் விவசாயத்தை பத்துக்கு எல்லாமே செயற்கையாக போயிடுச்சிங்க. பூச்சி மருந்து விவசாயத்துக்கு அந்த மாதிரி களைக்கொல்லிங்கிறது எல்லாமே ஃபெர்டிலைசர் ஆயிடுச்சு. அதனால நமக்கு வந்து உணவுப் பொருள்லாம் நஞ்சுத்தன்மை வந்துச்சுங்கிறாங்க. அதனால இப்போ நடுவு நரசு எல்லாமே இப்போ எல்லாம் இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கு ரேடியோ, வானொலி, ஐ மீன் டிவி எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் விவசாயிகள்லாம் இயற்கைக்கு மாறிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துலலாம் இயற்கையாகவே நமக்கு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது மாடு மூலமா ஏறு உதுற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே எந்திரம் மயமாயிடுச்சுனால இப்போ மாடு பார்க்கறதுக்கே அரிதாக இருக்குங்க. எல்லாமே டிராக்டரு, அப்புறம் கதிர் அடிக்கிற மிஷினு, இப்போ எல்லாமே வந்துருச்சுங்க. இயற்கை மிஷினாகவே வந்துருச்சு. இருந்தாலும் அது இயற்கை மாறாமல் தான் இப்போ எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உரத்துக்கு வந்து இயற்கை உரம் தான் விடணுங்கிறாங்க. அதாவது மாட்டு சாணம், மற்றபடி இயற்கை உரமாக உரங்கள்லாம் தயார் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி உரங்களை போட்டு தான் இயற்கை உரங்களை உற்பத்தி பண்ணால் மக்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை பயக்க வேண்டிய எனக்கு தாழ்மையான கருத்து.
1: நன்றிங்க சார். இயற்கையோடு இயந்து வாழ்வோம் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்து வரக்கூடிய நேரம் என்ன பேச போகிறாங்க கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: தாண்டவமூர்த்தி குப்பம் அபுசாலி, சொல்லுங்க சார்.
3: நம்ம வீட்டுக்கு ஒரு மரமாவது வளர்க்கணும் மேடம்.
1: கண்டிப்பாங்க.
3: அது நம்ம வளர்க்கறது பெரிய விஷயம் இல்லை மேடம். இன்கம் பாதை சில இடத்துல வைக்க கூடாது மேடம், தயவு செஞ்சு.
1: ஆமாங்க, இடையூறா ஏற்பட்டுரும் இல்லைங்களா?
3: அது விபத்துல கூட முடியுது மேடம், உயிர் சேதம் கூட. இதை கவனத்துல எடுத்துக்கொண்டு நம்ம மாற்று வைக்க ஃப்ரீயா இருக்கிற இடத்துல வச்சா நல்லா இருக்கு மேடம். மரம் செடிகளை நம்மளுக்கு பயனுள்ள செடியா நம்ம வைக்கணும் மேடம். இந்த தர்மாக்கூல் இது போன்ற பொருட்களை நம்ம விளையாட்டு தனமா இந்த ஏரி குளம் பகுதி எல்லாம் போடக்கூடாது. இந்த மது அரிஞ்சுன்னு பாட்டெல்லாம் உடச்சி போற மாதிரி ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு மேடம். ஒரு சில பகுதியில இதெல்லாம் நம்ம அரசு இதெல்லாம் வந்து சில சமூக ஆர்வலர்கள் முன்னெடுத்து சொன்னாங்கன்னா இதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டாங்கன்னா நல்லா இருக்கு மேடம்.
1: இயற்கையை நேசிக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச நடவடிக்கையை கண்டிப்பா எடுக்கணும் இல்லீங்களா?
3: நானும் பெருமைக்காக சொல்ல மேடம், ஆண்டுக்கு சராசரி 5 மரக்கன்றுகளாவது வச்சுன்னு இருக்கு மேடம் பொதுவான இடத்துல. எங்க பகுதியில வந்து தாண்டமூர்த்தி ரயில் லெவல் கிராசிங் கிடைக்கு, சின்னபாசன ரயில் லெவல் கிராசிங் கிடைக்கு, இது போன்ற இடத்துல வந்து கன்று புங்க மரக்கன்று எல்லாம் வைத்து நல்லா ஒரு 5 ஆண்டுகள் பிறகு நல்லா மகிழ்ச்சியா இருக்கு மேடம் அந்த மரங்கள்லாம்.
1: சூப்பர் சார்.
3: இது போன்ற நம்ம பள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும் மேடம், ஒவ்வொரு மாணவர்கள் இருந்து இதெல்லாம் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கு மேடம்.
1: கண்டிப்பா.
3: தனி மரம் தோப்பாகாது மேடம்.
1: கண்டிப்பா, வளரும் பருவத்தினர் எடுத்த சொல்லி தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ராங் பண்ண முடியும் இல்லீங்களா?
3: நிச்சயமா மேடம்.
1: கண்டிப்பா சார், நன்றி.
3: நம்ம வானொலி முன்னாள் நிலை இயக்குனர் ஐயா கேபி சீனிவாசன் ஐயா மேடம்
1: சொல்லுங்க சார்.
3: அரட்டு கட்சி நிகழ்ச்சி அப்ப 2001 ஆண்டு தொடங்கப்பட்டது மேடம். இப்ப நேர் நேரம் இப்போது இருக்கக்கூடிய நம்ம நிலை இயக்குனர் ஐயா செந்தில்குமார் ஐயாவும் அப்போ நிகழ்ச்சி பொறுப்பாளர் இருந்தார். அவர் முன்னிலை அந்த சங்கீத மங்கலம் கர்ணநிதி என்பவர்

0: அரசு பேருந்தோடனா அந்த மரக்கன்றுகளாம் கொடுத்து நம்ம நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து 100 நாளுக்கு பெருமையை சேர்த்தாரு மேடம். இன்ற அளவுக்கு நாங்கள் அந்த பெருமையை சேர்த்து வரோம் மேடம்.
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.
0: இது போன்ற நம்ம வானொலி விழா, பிறந்த நாள் விழாலாம் நான் என்னுடைய பங்களிப்பை நான் செஞ்சுன்னு இருக்கு மேடம்.
1: சூப்பர் சார்.
0: இது நான் பெருமைக்காக சொல்ல மேடம், இது நம்மளுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து மனதில் பதிஞ்ச வச்ச நிகழ்ச்சி.
1: இயற்கையை நினைச்சு பாக்குறதுக்கு ஒரு அருமையான தருணமா அமைந்தது இல்லைங்களா?
0: நிச்சயமா மேடம்,
1: கண்டிப்பாங்க சார். நன்றி, மிக்க
0: நன்றிங்க.
1: நன்றி. வரக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சார் வணக்கம்.
2: வணக்கம் மேடம். இளமங்கலம், ஈராமா முருகன், இளமங்கலம்.
1: இளமங்கலம் சொல்லுங்க சார்.
2: இயற்கை நமக்கு ஒரு வரப்பிரசாதம். மரம், கொடி, நீர் அனைத்தும் நமக்கு ஒரு கண்களுக்கு இயற்கை தரும். ஒரு உதாரணத்துக்கு மேடம், மருத்துவமனையில கூட பெட்ல வந்து பச்சை கலரா இருக்கும் மேடம். அந்த துணி பெட்லயும் இருக்கும், ஜன்னல்லயும் இருக்கும். பச்சை நிறம் கொடுத்தது, பச்சை நிறம் நல்லது, கண்களுக்கு நல்ல விருந்தளிக்கும். அப்புறம் நீர் வீச்சும் ஒரு இயற்கை தான் மேடம். மர வளர்ப்பும் மழை பெறுவோம். ஆமாங்க மேடம். அதே போல நம்ம அபசாரி சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். நம்ம வீடு கட்டும்போது அந்த இடத்த ஏன்னா ஒரு மரம் இருந்தா கூட அந்த மரத்தை அப்புறப்படுத்துறோம் நம்ம. அப்புறம் இடம் ஃப்ரீயா இருக்கிற இடத்த நம்ம ஒரு மரம் கண்டு நடணும். இந்த ஃபர்ஸ்ட் வைக்கும் போதே இப்போ இந்த இடத்த தடங்கள் வருமா அப்படின்ட்டு வச்சு பார்க்கணும். ஐயா, மரத்தை வெட்ட வெட்ட தான் மழை குறையுது நம்மளுக்கு. அதனால மரத்தை வச்சா மழை வரும் மேடம்.
1: அதான்
2: மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், என்னுடைய கருத்து மேடம்.
1: அருமையான ஸ்லோகன். நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றிங்க சார். நன்றிங்க சார்.
2: மீண்டும் வணக்கம். நன்றி மேடம்.
1: நன்றி. நேரலை நேரம் 11:15. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். இது நேயர் நேரம். இன்றைய தலைப்பு, இயற்கையோடு இயைந்து வாழ்வோம். நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240, 2275250. இணைந்து தனது கருத்தை தெரிவிக்க வரும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
1: சார். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: சையத், விழுப்புரத்திலிருந்து பேசுறோம்.
1: விழுப்புரம் சையத், சொல்லுங்க சார்.
3: அதாவதுமா, காட்டை அழித்து நாட்டை காட்டினான். இப்ப இருப்பதை கொண்டுதான் நம்ம வாழணும். ஒவ்வொரு காடா அழிஞ்சிட்டு வருது, நம்ம கண் கூட பாக்குறோம். இப்படிப்பட்ட நிலையில இப்ப நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? ஒவ்வொரு வீட்லயும் மரத்தை வளர்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கு.
1: நிச்சயமா.
3: அது எந்த விதமாக இப்ப நகர்ப்புறத்துல வந்து, அதுவும் சென்னையில வந்து ஒரு சில பகுதியில் தான் அந்த வீட்டுல இருக்கிற மரங்களை வளர்க்க முடியும். அப்படிப்பட்ட நெருக்கடியான பகுதி அது. அந்த காலத்துல வந்து மரங்களை வச்சுட்டாங்க, அதுதான் விஷயம். இப்ப கிராம பகுதியில் வந்தேன்னா அங்கேயும் வந்து மலைகளை போட்டு விட்டுட்டு வராங்க. இது எங்க கொண்டு போடு? அப்போ நாம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன தெரியுமா? நம்ம கிட்டதாமா இருக்கு சரஸ்வதி.
1: கண்டிப்பா, கண்டிப்பா சார்.
3: எப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு 1 ஏக்கர் நிலம் ஒரு விவசாயி வச்சிருக்காருன்னா, அந்த 1 ஏக்கர் நிலத்துல அவன் ஒரு சிறிய வீடு கட்டின்னு, அதை பராமரிச்சுன்னு, மரங்களை வச்சுன்னு தன்னுடைய விவசாயத்தையும் கவனிச்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி விழுப்புரத்துல பகுதி இருக்கு, புதுச்சேரி பகுதியில் இருக்கு, அங்க கூட இப்ப புது மனைகள் போட்டு கட்டிட்டு வராங்க. அங்க கூட வந்து மனைகள்ல மரத்தை தான் முதல்ல வந்து சாலைய போட்டுட்டு மரத்தை வந்து பராமரிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு கொடுக்கறது, இயற்கைக்கு கொடுக்கறது வந்து மரம் தான்.
1: கண்டிப்பா.
3: நமக்கு அந்த மரங்கள் எப்படின்னா, புன்னை மரம், புங்கை மரம், வேப்ப மரம், இப்படிப்பட்ட மரங்கள் தான் நமக்கு உடல் நலத்துக்கு நல்லது. தேவையில்லாத மரங்களை வைக்க கூடாது, காத்துக்கு வேணும் வைக்கலாம்.
1: சுவாசிப்பதற்கு
3: சுவாசிக்கிறதுக்கு
1: நல்லது இல்லைங்களா? அந்த புங்க மரம், வேப்ப மரம், இதெல்லாம் நம்மளுடைய,
3: அது வந்து இயற்கையான ஒரு காத்து. அதாவது இன்னொன்னு மருத்துவ குணம் கொண்டது. நான் சொன்ன மரங்கள்லாம் மருத்துவ குணம் கொண்டது.
1: நிச்சயமா.
3: அந்த மருத்துவ குணங்களை கொண்ட அந்த மரங்களை நம்ம வளர்த்தோம்னா, அந்த வீட்டுக்கு அந்த காற்றும் சரி, பொதுமக்களுக்கு அந்த காத்து உபயோகப்படுமா? நோய் நொடிகள் இல்லாம ஓரளவுக்கு காக்கக்கூடிய சக்தி அந்த புன்னை மரம், புங்கை மரத்துக்கு, வேப்ப மரத்துக்கு உண்டு. இது நம்ம வந்து சொல்லல, நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்முடைய இவங்க மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இப்பவும் சொல்றாங்க அதை பத்தி. ஆக மொத்தத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமைமா, அந்த இயற்கையோட ஒட்டு வாழணும்னா நாம தான் அந்த கடமை என்ன இருக்கு.

0: அரசாங்கம் வந்து நிறைவேற்றாது. நம்ம கையில வெண்ணையை வச்சுக்கலாம். அரசாங்கத்து எல்லாமே அரசாங்கம் செய்யணும். அது நடக்கக்கூடிய காரியம் என்னன்னா, அவங்க வந்து ஏரியில வளர்க்கலாம், இந்த மாதிரி சில இடங்கள்ல வளர்க்கறாங்க, அவ்வளவுதான். நாம வந்து வீட்டுல செய்ய வேண்டிய கடமைகள் இதுதான் மாத்திரம்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி.
1: வரக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் அந்தோனிராஜ், சென்னையிலிருந்து பேசுறேன் மேடம். நிலையத்தில் அனைவரும் நலம் தான் மேடம்.
1: அனைவரும் நலம் இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் சுருக்கமா சொல்லிடுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: இப்ப வந்து இந்த வெக்கேஷன் டைம்ல எல்லாம் நிறைய பேர் இந்த டூர் எல்லாம் போவாங்க, இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு.
1: ஆமாங்க.
2: அப்ப வந்து நம்ம அந்த இடத்த குப்பையாக்காம பாத்துக்கணும் மேடம். நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன இது.
1: நிச்சயமா.
2: அப்புறமா நம்ம இந்த மரம் வளர்க்கிறோமோ இல்லையோ, இருக்கிற மரங்களை கொஞ்சம் அழிக்காம
1: அழிக்காம பாத்துக்கணும்.
2: கண்டிப்பா. ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு சில இடங்கள்ல அதை இது பண்ண முடியாது, வளர்க்க முடியாது.
1: வரக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
1: சார். வணக்கம், சொல்லுங்க.
3: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அஜிம்.
1: உடையார்பாளையம் அஜிம், சொல்லுங்க சார்.
3: இயற்கை வந்து இறைவன் நமக்கு தந்த வரம் சார். அது
1: கண்டிப்பாங்க.
3: வானத்துல இருந்து பெய்யக்கூடிய அந்த மழை நீர் இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு குட்டை, ஏரி, குளம், கடைசியா கடல், அந்த சங்கிலி தொடர் இணைப்பு அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு அது அறுபட்டு கிடக்குது. அந்த சங்கிலி தொடர் இணைப்பை மீண்டும் தொடர வேண்டும். இயற்கையை சீண்டாமல் அதன் போக்கில் வாழ்வதுதான் நமக்கு நல்லது. நன்றி.
1: நன்றிங்க சார். நேர்களே, இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு இயற்கையோடு இயைந்து வாழ்வோம். நேயர்கள் கருத்துக்களை பதிவு செய்ய அழைக்கலாம். 2275240 2275250 வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற குறியீட்டு எண்ணினை முன்னிணைத்து தொடர்பு கொள்ளலாம். நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்
1: சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேம்மா.
1: சங்கர் சார், சொல்லுங்க.
4: இயற்கையோடு ஒத்துமா, இயற்கை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லம்மா.
1: ஆமாங்க,
4: இயற்கை இல்லை. அதாவதுமா, இன்னைக்கு எத்தனை கோடி ரூபாய்க்கு கார் போட்டாலும் சரி, அது கப்பல் செஞ்சாலும் சரி, விமானங்கள் செஞ்சாலும் சரி, அந்த இயற்கையான காத்து அதுக்குள்ள போனாதான் அந்த இன்ஜினே இயங்கும்.
1: கண்டிப்பாங்க.
4: ஆமா ஆமா, அந்த காத்து வெளியில இருக்க காத்து அந்த இன்ஜினுக்குள்ள போனாதான் அந்த இன்ஜினை இயங்கும். அப்படிங்கும் போது நம்ம அந்த மரம் செடி கொடிகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த பெரிய பெரிய இயந்திரங்கள் இயங்குறதுக்கும் இழுத்து செல்றதுக்கும் கனரக வாகனங்கள் ஓடுறதுக்கும் அந்த இயற்கை தேவை இருக்குமா?
1: நிச்சயமா.
4: ஆமா ஆமா, இயற்கை இல்லாம ஒண்ணுமே இல்லம்மா. இப்போ மோட்டார்ல எல்லாம் பாருங்க, மொத்தம் ஒரு 4 ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். கார்ல ஒரு பிஸ்டனுக்கு 4 ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அதாவது செக்ஷன், செக்ஷன்னா வெளியில இருக்கிற காத்த உள்ள இழுக்கிறது, அடுத்து அதை கம்ப்ரஸ் பண்றது, அதே காத்தை அழுத்துறது, அழுத்தி சூடு பண்றது, அப்புறம் ஃபயர் ஆகிறது, அப்புறம் எக்ஸாஸ்டிங் அந்த கழிவு, அந்த வெளியில இருந்து இழுத்த காத்து கழிவாகி வெளியே போறது. இவ்வளவுக்கும் காரணம் இந்த இயற்கை இருந்தால் தான் அந்த இயந்திரமே இயங்கும்.
1: கண்டிப்பா சார்.
4: ஆமா, அப்படிங்கும் போது இயற்கையோட நம்ம ஒத்து வாழ்ந்த இயற்கையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோங்கிறது தான் என்னுடைய கருத்துமா.
1: நன்றிங்க சார். வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஓம் சக்தி
1: சார். வணக்கம்.
5: வணக்கம். ரெட்டிக்குப்பம் ஆர் முத்துகிருஷ்ணன்.
1: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்?
5: ரெட்டிக்குப்பம் ஆர் முத்துகிருஷ்ணன்.
1: முத்துகிருஷ்ணன், சொல்லுங்க சார்.
5: சார், அப்ப நான் மீட்டிங் முன்னாடி பாத்தீங்கன்னா கொட்டா இருக்க மாட்டேன், ஒரு சோலை போட்டு கொட்டா போச்சிருப்பாங்க.
1: சரிங்க.
5: அந்த கொட்டாவோட இயற்கையுடைய அந்த ஆறு வந்து சரி அப்பாடன்னு உட்காருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இயற்கை சுத்தி மரம், வீட்டுக்கு முன்னாடி மரம் நிறைய மரம்
1: வச்சிருப்பேன்.
5: அந்த இயற்கையை பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா உண்மை நல்லா இருக்குங்க. அதாவது அதே மாதிரி எல்லா வீட்லயுமே மரங்கள் கண்டிப்பா அடங்கும் சார். இன்னொன்னு, வெளியே எங்க போனாலும் சரிங்க, நம்ம ரெடி பார்க்க தவறு வேற எங்கேயும் வராதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா சொந்தக்காரங்க என்ன பண்ண செய்யுங்க, எப்படா கிளம்பி போகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அங்க பொல்யூஷன் எல்லாம் ஒத்து வரலைங்க. மட்ராஸும் சரி, விழுப்புரமும் சரி, எங்க போனாலும் அவ்வளவு இயற்கை வரலைங்க. அதான் இயற்கை வரணும்னா கண்டிப்பா சில நேர் சொன்ன மாதிரி, அபுசாலி சொன்ன மாதிரி, வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பா நடங்கும் சார்.
1: நீங்க அந்த மரங்கள் எல்லாமே நீங்க பராமரிச்சதுங்களா சார்? நீங்க எல்லாமே வச்சு உருவாக்குனதா?
5: ஆமா ஆமா சார். எல்லாம் பாத்தீங்கன்னா வடிவாட்டா பாத்தீங்கன்னா ஒரு மரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம்

0: ஆகுது, ஒரு பாஞ்சு வருஷம் ஆகுது, அந்த மாதிரி வீட்டை சுத்தி மரம் வைங்களேன், கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது, சில ஏழு வருஷம் ஆகுது. இப்ப பத்தாவது பாத்தீங்கன்னா சுத்தி பலாகன் நட்டுருக்காங்க தாப்புல, அதான் சொல்ல இந்த பலாகன் கிளம்பிச்சுன்னா சூப்பராக நம்ம சேர் போடாத உட்காரலாம் முன்வரு.
1: நல்ல ஒரு நிழல், மனதுக்கு அமைதி, எல்லாமே கிடைக்கும் இந்த இயற்கையோடு இயந்து வாழ்வது இல்லீங்களா?
0: ஆமாங்க, ஆமா. அதாவது என்ன பத்தி கண்டிப்பா மரம் இருக்கணும் சார். எனக்கு வந்து ஒரு மரம் வெட்டணும்னா மனுஷே வளர்ச்சி சார், மரம் வச்சிருவேன், வெட்டுறதுக்கு மனுஷே வராது, கண்டிப்பா மரம் வெட்ட மனுஷே வராது,
1: வெட்டவே கூடாது, அதை நம்ம பராமரிக்க தான் செய்யணும் இல்லீங்களா?
0: ஆமா, ஒரு மரம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு வருஷம் மரம், அதாவது சரக்குழைய மரம், ரெண்டு கிளை ஒரு கிழமை வச்சிருக்கீங்களா, ஒரு கிழமை வெட்டல இல்ல, அது ஒரு கிளை பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷமா அதுல காக்கா கூண்டு கட்டுது வருஷம் வருஷம்
1: சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: முளக்காடு பாபு சொல்லுங்க சார்.
2: ஆமாங்க மேடம், அதாவது இயற்கையோடு இணைந்து வாழ்வது நம்ம அவசியம் மேடம்.
1: ஆமாங்க சார், இயற்கையோடு இயைந்து வாழ்வோம் இதுதான் சார் தலைப்பு.
2: ஆமா, அது வந்து ஒவ்வொரு தனி மனிதனோட கடமை, ஆனா அந்த கடமையில இருந்து இப்ப வந்து எல்லாருமே விலகிட்டாங்க. இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு சேதப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு சேதம் பண்றோம். டூரிஸ்ட் குறிப்பா சுற்றுலா போற இடத்துல கண்ட கண்ட இடத்துல குப்பையை போடுறாங்க. ஆனா எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, ஒரு சிலவங்க பண்ற தப்புனால எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அதாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிறாங்க, ஆனா இடவசதி இல்லாதவங்க ஒண்ணு பண்ண முடியும், இடவசதி இருக்கிறவங்க மரம் வளர்த்து இயற்கையை பாதுகாக்கலாம்.
1: கண்டிப்பா
2: கண்டிப்பா, அதே மாதிரி குப்பைகளை கண்ட கண்ட இடத்துல போட்டு கொட்டாம அதற்குரிய அந்த துப்புரவு பணியாளர்களும் தூய்மை பணியாளர்களும் வந்து ஒப்படைக்கணும். நம்ம மாட்ட போற வழியில தூக்கி போட்டு இந்த ஆறுகள்ல பெரும்பாலும் தூக்கி போட்டு போயிருந்தாங்க, போன வழியில ஆறுகள்லயும் குளங்கள்லயும் தூக்கி போட்டுட்டு போயிருந்தாங்க,
1: அசுத்தப்படுத்திடுறோம் இல்லீங்களா?
2: ஆமா, அத போற வழியில அப்படியே வீசிட்டு போயிருந்தாங்க. அது எவ்வளவு தூரம் அது பாதிப்பு ஏற்படுங்கிறத உணர்ந்து கொள்வதற்கு மனிதனின் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதனால ஒவ்வொரு தனி மனிதனோட கடமையும் பொறுப்பும் பொது நலமும் இருக்கும். எனது குப்பை எனது பொறுப்புன்னு இருந்தா இது சாத்தியமாகும் மேடம்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
2: நன்றி, வணக்கம் மேடம்.
1: நிகழ்ச்சியில் கலந்து நன்றி.

0: நேரம் 11:29 56 இயற்கையோடு இயைந்து வாழ்வோம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைய நேய நேரம் வரக்கூடிய நேயரை சந்திக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். இயற்கையோடு இயைந்து வாழ்வோம் அப்படிங்கிற தலைப்பில் பேச வரக்கூடிய நேரம் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம். மனிதன் பிறந்தது இயற்கையின் மடியில் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. காற்றை நாம் உருவாக்கவில்லை, தண்ணீரை நாம் கண்டுபிடிக்கவில்லை, மரங்களையும் மழையையும் நாம் படைக்கவில்லை. ஆனால் இவை இல்லாமல் ஒரு நொடியும் நம்மால் வாழ இயலாது. ஆமாங்க, இயற்கையோடு இயைந்து வாழ்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தாங்க.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

இன்றைய நேர் நேரம் இயற்கையோடு இயைந்து வாழ்வோம். நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, வணக்கம். இயற்கை அப்படிங்கிறது நம்முடைய சொத்து இல்லைங்க, அது அடுத்த தலைமுறையிடமிருந்து நாம் வாங்கிய கடன் அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லைங்களா, அது மிகப்பெரிய உண்மைதாங்க. நம் முன்னோர்கள் இயற்கையை தெய்வமாக கருதினாங்க. மரத்தையும் மழையையும் மண்ணையும் சூரியனையும் வணங்கிய வாழ்க்கை முறையில்தான் உண்மையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருந்தது. அதனால தாங்க அவங்க ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தாங்க.

8:56 நொடி இணைந்திருப்பது நேயர் நேரம். இன்றைய தலைப்பு இயற்கையோடு இயைந்து வாழ்வோம். இயற்கை அப்படிங்கிறது மனித வாழ்வின் ஆதாரமும் அனைத்து உயிரினங்களின் தாயுமான ஒரு அரிய வரப்பிரசாதமாகும். காற்று, நீர், மண், மரங்கள், விலங்குகள் என இயற்கையின் ஒவ்வொரு கூறும் மனித வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்புடையவை. ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் நகரமயமாக்கலின் காரணமாக மனிதன் இயற்கையிலிருந்து சற்று விலகி வருகிறான். இதனால் சுற்றுச்சூழல் மாசு, காலநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை போன்ற பல பிரச்சினைகள் உருவாகின்றன. இன்றைய காலத்தில் இயற்கையோடு இணைந்து வாழ்வது ஒரு தேவையாக மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியினருக்கான பொறுப்பாகவும் மாறி வருகிறது. மரங்களை வளர்த்தல், நீரை சேமித்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், உயிரினங்களை பாதுகாத்தல் போன்ற செயல்கள் மூலம் நாம் இயற்கையை காக்க முடியும். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் என்ற எண்ணம் மனிதன் மற்றும் இயற்கை இடையிலான சமநிலையை பாதுகாக்கும் ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறையாகும். இயற்கையை நேசித்து பாதுகாப்பதே நம் வாழ்க்கையை வளமாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும்.

நேரம் 11:46, 14 நொடி. நேயர் நேரத்தில் இன்றைய தலைப்பு இயற்கையோடு இயைந்து வாழ்வோம். நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அழைக்கலாம். 2275240, 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு, வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற குறியீட்டு எண்ணினை முன்னிணைத்து தொடர்பு கொள்ளலாம். ஆம்நேயர்களே, பண்டைய காலங்களில் மக்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தனர். அவர்கள் மரங்களை தெய்வமாக கருதி பாதுகாத்து வந்தாங்க. ஆறுகள், மலைகள், காடுகள் இவையெல்லாம் மதித்து வாழ்ந்தனர். ஆனால் இன்றைய அறிவியல் வளர்ச்சி, தொழிற்சாலைகள் அதிகரிப்பு, நகரமயமாக்கல் போன்ற காரணங்களால் இயற்கை பெரிதும் பாதிக்கப்படுது. காடுகளும் அழிக்கப்படுது, நீர்நிலைகள் மாசுபடுத்தப்படுது, விலங்கினங்கள் அழிவின் விளிம்பில் தள்ளப்படுகின்றன. இதனால் உலகம் வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம், வறட்சி, வெள்ளம் போன்ற பல இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்றன. இயற்கையோடு இணைந்து வாழ்வது என்பது இயற்கையை பாதுகாத்து அதன் வளங்களை அளவோடு பயன்படுத்தி அனைத்து உயிர்களையும் மதித்து வாழ்வதை குறிக்கிறது. நாம் அன்றாட வாழ்க்கையில் சில நல்ல பழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் இயற்கையை பாதுகாப்பாக முடியும், பாதுகாக்கவும் முடியும். வரக்கூடிய நேர சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, இயற்கை அப்படிங்கிறது மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வமும் கூடுங்க. மனிதன் பிறக்கும் தருணத்திலிருந்து இறக்கும் வரை அவன் இயற்கையை சார்ந்தே வாழ்கிறான். நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், உணவாக உண்ணும் தானியங்கள், வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் இயற்கையிலிருந்தே கிடைக்கின்றன. எனவே இயற்கை இல்லாமல் மனித வாழ்க்கை சாத்தியமற்றது. ஹலோ, வணக்கம். இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு இயற்கையோடு இயைந்து வாழ்வோம்.

ஆமாங்க, இயற்கை அப்படிங்கிறது மனித வாழ்வின் அடித்தளம். உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இயற்கையை சார்ந்தே வாழ்கின்றன. மனிதன் இயற்கையிலிருந்து பல நன்மைகளை பெறுகிறாங்க. காடுகள் மழையை அளிக்கின்றன, மரங்கள் தூய காற்றை வழங்குகின்றன, ஆறுகள் மற்றும் ஏரிகள் குடிநீரை தருகின்றன, நிலம் உணவுப் பயிர்களை விளைவிக்க உதவுகிறது. எனவே இயற்கையை பாதுகாப்பது நமது முதல் கடமையாகும். இதில் மாணவர்களின் பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலிருந்தே சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உணர வேண்டும். பள்ளிகளில் மரக்கன்றுகள் நடலாம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், பிளாஸ்டிக் பயன்பாட்டினை தவிர்க்கலாம், நீர் மற்றும் மின்சாரத்தை வீணாக்காமல் பயன்படுத்தலாம், தூய்மையான சூழலை பராமரிக்கலாம். ஆண்மையர்களே, நாம் இயற்கையை காப்பாற்றினால் இயற்கை நம்மை நேசிக்கும். ஒரு மரம் நட்டால் 1000 உயிர்களுக்கு நிழல் கிடைக்கும் என்ற உண்மையை மனதில் கொண்டு இயற்கையை நேசிப்போம், பாதுகாப்போம். இயற்கையோடு இயைந்து இனிதே வாழ்வோம். இயற்கை என்பது வெறும் மரங்களோ மலைகளோ அல்ல. நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் குடிக்கும் தண்ணீர், நாம் உண்கின்ற உணவு, வாழும் பூமி, இவை அனைத்தும் இயற்கையின் அழகிய அரிய பரிசுகள். இதை உணர்ந்து இயற்கையை பாதுகாப்போம், என்றும் அதை நேசிப்போம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: அரங்கம், உழைப்பவர் அரங்கம்,
1: உழைப்பவர் அரங்கம்,
2: உழைப்பவர் அரங்கம்.
1: மின் சாதனங்கள் பழுதுபார்த்தல் வேலை செய்யும் ஆர் வேல்முருகன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: சார் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: உங்களை பத்தி அறிமுகப்படுத்தீங்களா?
4: சார், வேல்முருகன், மேரி உழவர்கரையிலிருந்து வர சார், மேட்டுப்பாளையம் பக்கத்துல மேரி உழவர்கரை.
3: நீங்க பிறந்தது வளர்ந்தது?
4: பிறந்தது வளர்ந்தது வந்து சண்முகாபுரம் சார. அங்கிருந்து அதுக்கப்புறம் நாங்க அங்க பிளாட்
3: வாங்கினு
4: மேரி உழவர்கரைக்கு போயிட்டோம் சார்.
3: குழந்தைங்க எத்தனை பேரு?
4: 2 பெண்கள் சார்.
3: என்ன பண்றாங்க?
4: பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டாங்க சார். ஒருத்தங்க 11th படிச்சுட்டு 12th போயிட்டாங்க சார்.
3: சரியா, இப்ப நீங்க என்ன தொழில் பண்றீங்க?
4: நான் ஒரு கடை வச்சிருக்கேன் சார். வீட்டுக்கு போறவர்கள், மின்சார போறவர்கள் எல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணி தர்றேன் சார்.
3: நீங்க இப்ப வந்து எலக்ட்ரிஷியன் இல்லீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க?
4: 10th சார்.
3: ஏன் அதிகமா படிக்கலீங்களா?
4: இல்ல சார்,
3: ஏன்
4: படிப்பு வரல.
3: இப்ப என்ன வயசு ஆகுது உங்களுக்கு?
4: 59 சார்.
3: நிறைய தச்சரு, பெயிண்டர், கொத்தனாரு, மெக்கானிக் இது போல நிறைய வேலை இருக்கு இல்லீங்களா? அது போல அவங்க ஏன் எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போனீங்க?
4: படிக்கிற காலத்துல இருந்து எங்க அண்ணன் கூட வீட்டு ஒயரிங்கு, கம்பெனி ஒயரிங் எல்லாம் போவோம் சார். அதுல இருந்து சர்வீஸ் பண்றதுனா நானே கத்துக்கிறது.
3: இப்போ உங்க அண்ணன் உடன் பிறந்தவரா?
4: உடன் பிறந்தவர்.
3: கடை எங்க வச்சிருக்கீங்க?
4: ஐநார் கோல் ஸ்ட்ரீட் சார், திலாஸ்பேட்டை.
3: திலாஸ்பேட்டில எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? அங்க
4: 10 வருஷமா வச்சிருக்கேன்.
3: மின்சாரம் பழுது பாக்க போறோம் இல்லீங்களா? அங்க நீங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்றீங்க? உங்களோட வேலைகளை பத்தி சொல்லுங்களேன்.
4: மிக்சி, ஸ்டெப்டைசரு, இண்டக்ஷன் ஸ்டவ், கிரைண்டர், மின்சாரம் பொருட்கள் சர்வீஸ் பண்ணுவோம் சார்.
3: வீட்டு ஒயரிங் எல்லாம் பண்றாங்க இல்லீங்களா?
4: ஆமா சார்.
3: அந்த வேலையும் செய்வீங்களா?
4: ஒயரிங் பண்ண முடியாது சார், அந்த வேலை செஞ்சு அந்த வேலை செய்ய முடியாது. ஃபால்ட் மட்டும் அட்டன் பண்ண போவோம் சார்.
3: எப்படி கஸ்டமர் அனுக்குறாங்க உங்களை?
4: போன் பண்ணி கூப்பிடுவோம் சார். போன் பண்ணி கூப்பிடணும், இந்த ப்ராப்ளம், எனக்கு ஃபேன் ஓடல, ஹீட்டர் வேலை செய்யலன்னா அதை சரி பண்ணி கொடுப்போம்.
3: ஒயரிங் நீங்க பண்றீங்க இல்லீங்களா? உங்களோட எத்தனை பேர் நீங்க ஆட்களை வச்சு வேலை செய்யறீங்க?
4: நான் ஒரே ஆள் தான் சார்.
3: ஒரே ஆளா? இது எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு ஒரு ஆள் எப்படி பண்ண முடியும்? கொஞ்சம் கூட இருந்தா தானே நீங்க மத்த வேலை அதிகமா பிடிக்கலாம், செய்யலாம்.
4: இல்ல சார், நம்மளுக்கு வந்து பொருள் வந்து மிஸ் ஆயிடும், எடுத்துன்னு போயிடுறாங்க. வாங்கி வச்ச பொருள் அங்க இருக்க மாட்டேது. பல சிக்கல்னால நான் யாரையும் வேலையை சேர்க்கறது இல்ல சார். நான் ஒரே ஆளா வேலை பாக்குறது.
3: எல்லாமே உங்களோட போயிடும்.
4: ஆமா சார். அது
3: மாதிரி எடுத்துன்னு போயிருக்காங்களா?
4: ஆமா சார், எடுத்துன்னு போயிருக்காங்க. அதனாலதான் நான் இப்ப யாரும் வந்து கேக்குறாங்க.
3: நிறைய பேர் வந்து கேக்குறாங்க எங்க பிள்ளைங்களுக்கு வேலை கத்து கொடுங்க,
4: வேலை கத்து கொடுங்க.
3: உங்க ஹோம் அப்ளைன்ஸ் சர்வீஸ் சென்டர்ல ஃபேனு, அது சீலிங் ஃபேனு, டேபிள் ஃபேனு, அப்புறம் மிக்சி, இண்டக்ஷன் அடுப்பு, ஸ்டெபிளைசரு, வாட்டர் ஹீட்டர், இதெல்லாம் இவ்வளவு வேலையும் நீங்க செய்றீங்க.
4: ஆமா சார்.
3: இல்லீங்களா? இப்ப இந்த வீட்டு ஒயரிங் கூட சிங்கிள் பேஸ், 3 பேஸ் இல்லையா, அது அதுக்கெல்லாம் நீங்களே பண்றீங்க?
4: பண்ணுவோம் சார். ஆனா இப்ப அந்த வேலை செய்யும், இந்த வேலை செய்ய முடியாது சார். ஃபால்ட் மட்டும் அட்டன் பண்ண போ. ஆமா சார், இந்த கஸ்டமர் போயிடுவாங்க, கடை க்ளோஸ் பண்ணிட்டு போனோம்னா. ஆனா கஸ்டமர் போயிடுவாங்க, அந்த வேலை செய்ய முடியாது.
3: இப்ப உங்களுக்கு ஒயரிங் வேலையோட இந்த ஹோம் அப்ளைன்ஸ் இந்த ஒர்க் பண்றது
4: இதுக்கே டைம் சரியா இருக்கு சார்.
3: இதுல நல்ல வருமானம் கிடைக்கும்.
4: வருமானம் முதல்ல மாதிரி எல்லாம் இல்ல சார். அது ஏன்னா அதிக கடைகள் வந்ததுனால எங்களுக்கு வருமானம் கிடையாது. இந்த இடத்துல போனா நல்லா செஞ்சு கொடுக்கறாங்கன்ற மாதிரி ஒருத்தவங்க ஒன்று போய் சொன்னாதான் எங்களுக்கு வேலை வரும்.

0: கஸ்டமர் தெரியல நீங்க எந்த அளவு ஒர்க் பண்றீங்க.
1: தெரியும் சார்.
0: நிறைய வாடிக்கையாளர் வருவாங்கல்ல உங்ககிட்ட?
1: இல்ல சார், வரமாட்டாங்க. பெரும்பாலும் நான் செஞ்சு கொடுக்கற வேலை உடனே ரிப்பேர் ஆகி வரக்கூடாது மாதிரி தான் செய்வேன் நான்.
0: அரைக்குற வேலை செஞ்சு உடனே நம்ம கடைக்கு வர
1: மாதிரி அந்த மாதிரி செய்ய மாட்டேன். திரும்பி வரக்கூடாது நானே சொல்லுவேன். ஒரு கேரண்டருக்கு பேரிங் மாத்தி கொடுக்குறேன்னா இந்த டீட்டெயில்னால இது தண்ணி போகுது, அதனால இதுமாரி பாத்துங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, கம்மியா போட்டாருங்கன்னு சொல்லுவேன். சொல்லி அணைச்சு திரும்பி வராங்கன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்?
0: நீங்க சுத்தமா வேலை செஞ்சு கொடுக்கும், அப்புறம் எப்படி உங்க கடைக்கு திரும்ப வருவாங்க?
1: சார், எனக்கு வந்து காசு சம்பாதிக்க முக்கியம் இல்ல சார், மக்கள் நல்லா இருக்கும், நானும் நல்லா இருக்கும்.
0: கரெக்ட். குடுக்கற காசுக்கு நல்லா சுத்தமா தொழில் வேலை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு
1: சாட்டிஸ்பேக்ஷன். காயில் கட்டி கொடுக்கறனா 10-15 வருஷம் ஓடும், ஆனா நான் 1 இயர் ஆரண்டியே கொடுப்பேன். அவ்வளவு பக்காவ பண்ணுவோம்.
0: அப்புறம் இந்த ஃபேன் எல்லாம், சீலிங் ஃபேன்,
1: சீலிங் ஃபேன் எல்லாம் காயில் கட்டுவோம் சார்.
0: காயில் கட்டி
1: காயில் கட்டுவோம், பேரிங் மாத்துவோம், எல்லாம் பக்காவ பண்ணி தருவோம் சார்.
0: பேர் வந்து என்ன மாதிரி கம்ப்ளைண்டா வருவாங்க?
1: சத்தம் வருதுன்னு வரும் சார், வருவாங்க. ஃபேன் ஓடல வருவாங்க, செக் பண்ணுவோம் சார். ஃபேன் பிரிச்ச உடனே காயில் பாப்போம், பார்த்துட்டு லீடு வயர் மட்டும் எரிஞ்சதுன்னா அந்த லீடு வயர் மட்டும் மாத்திட்டு, லீடு வயர் மட்டும் தாங்க எரிஞ்சிருக்கு, அதுக்கு மட்டும் காசு கொடுக்கணும் வாங்கிக்குவோம். காயில் போகுதுன்னா காயில் கட்டி கொடுப்போம் சார்.
0: காயிலுக்கெல்லாம் எவ்வளவு ரூபா வாங்குறீங்க?
1: காயில்லாம் இப்போ 500 ரூபா வாங்குறோம் சார். காப்பர் ரேட்லாம் ஏறதுனால 500 ரூபா, 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம் காயிலுக்கு மட்டும்.
0: இப்போ டேபிள் ஃபேன்லாம் என்னென்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும்?
1: டேபிள் ஃபேன்ல வந்து கெப்பாசிட்டர் போயிட்டோம் சார், வரும் புஷ்டு டைட்டாக இருந்ததுன்னா ஓடாது, காயில் போயிருந்தாலும் ஓடாது. எது அதுக்கு கம்ப்ளைண்ட்டோ அதை சரி பண்ணி, காயில் கட்டுறதுனா காயில் கட்டுவோம். புஷ்டு ஷாட்டு போயிருந்தாலும் புஷ்டு ஷாட்டு மாற்றி கொடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார்.
0: இப்போ உங்களை போன்ற அந்த எலக்ட்ரிஷியனுக்கு வந்து என்னென்ன திறமைகள்லாம் அவங்க வளர்த்துக்கணும்? ஏன்னா சில பேர் கரண்ட்டை பார்த்தாலே பயப்படுவாங்க, கிட்டவே போக மாட்டாங்க, கரண்ட் ஷாக் அடிச்சிடும்.
1: ஆரம்பத்தில் அப்படித்தான் சார் இருக்கும்,
0: ஆபத்தான தொழில் தான், ஆனா துணிஞ்சு வராங்க. அப்ப என்ன திறமையெல்லாம் உங்களை வளர்த்து வரணும்? அந்த
1: ஆரம்பத்திலே சொல்லிடுவோம் சார், இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் சொல்லிடுவோம், பழக பழக சரியாயிடும். ஆரம்பத்தில் பயமா தான் இருக்கும்.
0: உங்களுக்கு எல்லாம் பயம் இல்ல அந்த தொழில்?
1: இல்ல சார்.
0: இப்ப நீங்க செய்யறீங்க அந்த தொழில, உங்களுக்குள்ள திறமைகள் என்னென்ன இருந்தது
1: சார்? பார்த்து கரெக்டா பண்ணணும், பேரிங் மாத்திரம் சொல்ற அடிச்சு உரைச்சிட்டு எங்க உரைச்சிக்கிட்டு சொல்லக்கூடாது கஷ்டமா,
0: அது முக்கியம். அவங்க கொடுக்குற அந்த பொருட்களை வந்து நீங்க உடைச்சு கொடுத்தா இரட்டிப்பு தான்,
1: இரட்டிப்பு செலவு. அவங்களே என்ன இது நல்லா இருக்கிற ஃபோன் எடுத்து மூலம் உரைச்சிட்டேன்னு
0: சொல்லுவாங்க, அடுத்த
1: வரமாட்டாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது சார், செய்யற வேலையை கரெக்டா பண்ணணும். முடியல, வேற வழியே இல்லைன்னா கூட அவங்ககிட்ட சொல்லணும் சார், இது உடையற மாதிரி இருக்குது, கைட்டும் போது உடைஞ்சா உடையும், சக்சஸ் நல்லா ஆகும், நீங்க சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் செய்வேன்.
0: மிக்சில என்னென்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும்?
1: கப்ளர் போயிடுது சார் மேல, இந்த நாள் ஓட ஓட வந்து கார்பன் ஷார்ட் ஆயிடுச்சுன்னா கம்மியாயிடும், லெவல் வந்து கம்மியாயிடுச்சுன்னா சரி ஓட விட்டு விட்டு ஓடும், அதை வந்து எம்ரி போட்டு தேய்ச்சிட்டு கார்பன் மாத்தி ஓட விட்டுரும் சார். ஃபீல்டு காயில் போயிடுச்சுன்னா ஃபீல்டு காயில் மட்டும் கட்டுவோம், ஆர்மேச்சர் போடுறது ரெடிமேடா தான், நாங்க கட்ட மாட்டோம், ரெடிமேடா குவாலிட்டியா வாங்கி போடுவோம். ஆர்மேச்சர் புஷ்ஷு போயிருந்தாலும் குவாலிட்டியா வாங்கி போடுவோம் சார்.
0: எப்படி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும்?
1: மிக்சி பொறுத்த வரைக்கும் சுத்தமா வச்சுக்கணும் சார், ஜார்ல புஷ்ஷு சாப்பிட்டு போயிடுச்சுன்னா தண்ணி நேரம் அந்த ஊத்தம் அடியில, அது நேரம் மிக்சி காயில் உள்ளதான் போகும். அது இல்லாம ஜார் வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும், புஷ்டி ஷாட்டு போயிடுச்சுன்னா சத்தம் வேற விஷயம் வந்ததுன்னா உடனே புஷ்டி ஷாட்டை மாத்தணும், மூடியில் உள்ள வாட்டர் மாத்தணும், தண்ணி லீக் ஆகாத அந்த இடத்துக்கு ஊத்தக்கூடாது, மிஷின் மோட்டர் ஊத்தக்கூடாது, ஊத்தாத அளவுக்கு பாத்தீங்கன்னா லைஃப் வரும் சார்.
0: சில வீடுகளில் பாத்தீங்கன்னா முக்கியமான அந்த பொருட்கள்லாம் உபயோகிக்கும் போது குழந்தைகளையும் அதை யூஸ் பண்ண சொல்றாங்க. இப்ப மிக்சியை கூட அவங்க அம்மா வேற ஒரு செஞ்சுன்னு இருப்பாங்க, இவர வந்து மிக்சியில வந்து இந்த ஒரு பழமோ எதை போட்டு இது பண்ணுங்கன்றாங்க. ஆனா அது மாதிரி சில குழந்தைகள்லாம் பண்ணும் போது அடிச்சு முகத்தெல்லாம் காயமாலாம் ஆயிருக்கு.
1: சின்ன பிள்ளைங்க எல்லாம் விடக்கூடாது சார், ஜார் வந்து அழித்து பிடிக்கிற கெப்பாசிட்டி இருந்தா மட்டும் தான் சின்ன பிள்ளைகளை அரைக்க விடணும். சும்மா நீ மிக்சி போட்டு அரைமானம் அரைக்க கூடாது சார், அது மூடி கேப் கட்டின்னு மேல வச்சிடும்.
0: இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல என்னென்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது?
1: அதுல சுவிட்ச் கம்ப்ளைண்ட் வரும் சார், ஹைஜிபிலிட்டி கம்ப்ளைண்ட் வரும் சார், இது ரெண்டு கம்ப்ளைண்ட் தான் சார் வரும். எது போயிடுச்சோ அதை சரி பண்ணி கொடுத்துருவோம் சார்.
0: பவர் எல்லாம் அந்த வெப்பம் இல்லையா?
1: ஆமா.
0: அந்த அளவு எல்லாம்?
1: ஆமா சார்.
0: அதெல்லாம் எவ்வளவு கரெக்டா வைக்கணும்?
1: அது 2000 வாட் போட்டிருக்கு சார், ஒரு 1500 வரைக்கும் வச்சுக்கலாம், வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம் சார், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் கேப் போட்டு தான் யூஸ் பண்ணும். கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பாடியுடைய ஹீட்ல அந்த கிளாஸ் ஒட்டி இருக்கணும், அந்த பாடியே வேர் விடுறோம் சார். அது இல்லாம பாத்துக்கணும், சுத்த பத்தமா வச்சுக்கணும், நல்லா இருக்கு சார். கீழே வந்து கூலிங் ஃபேன் வந்து வெளிக்கிற காத்த தான் உள்ள இழுத்து அந்த ஐசி கூலிங் பண்ணும், வளைய மட்டும் அடிக்கடி கிளீன் பண்ணணும், கீழே அடியில கிளீன் பண்ணீங்கன்னா லைஃப் வரும் சார்.
0: சமையல் பொறுத்து நம்ம அந்த சைஸ் எல்லாம் வச்சுக்கணும்.
1: ஆமா சார்.
0: அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல ரவுண்டா ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ளதான்
1: அதுக்குள்ளதான் சார் வைக்கணும், அந்த ரவுண்டு மார்க் இருக்கு அதுக்குள்ளதான்.
0: அகல பாத்திரம் எல்லாம் வைப்பாங்க?
1: வைக்கலாம் சார், அகல பாத்திரம் தான் வைக்கணும், சும்மா சின்னதா கிண்ணமா வைக்க கூடாது. அகல பாத்திரம் வச்சாதான் அந்த காயில் வந்து ஃபுல் வேலை பார்க்கும், சின்னதா வச்சீங்கன்னா சென்டர் மட்டும் மீன் ஆயிடும் காயில், அப்ப காயில் மாத்த வேண்டியது வரும். அது இல்லாம மொட்டையான பாத்திரம் அகலமான பாத்திரமா இருக்கும், யூஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் கேப் போடணும்.

0: கூலிங் பண்ண ஆன பிறகு அதுக்கப்புறம் திருப்பி யூஸ் பண்ணலாம். இவங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும் சார், ஐசிலாம் ஐசிபிலிட்டிலாம் வீக் ஆகும், கெப்பாசிட்டிலாம் வீக் ஆகும்.
1: இப்போ புதுசாக நம்ம வாங்குறதுலேருந்து எவ்வளோ காலம் அதை பயன்படுத்தலாம்?
0: யூஸ் பண்ணுற வரைக்கும் பார்க்கலாம் சார், நல்லா இருக்கும் சார். அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இருக்குது.
1: இல்லை ஃபால்ட்டு வரும்போது அதை மாற்றிக்கலாமா?
0: மாற்றிக்கலாம் சார். ஃபில்டர் வந்து கிளீன் பண்ணணும் அடிக்கடி. அது கிளீன் பண்ணேன்னா ஹீட்டு தாங்காமல் ஐசிபிலிட்டி போயிடும், கெப்பாசிட்டி வச்சிடும்.
1: சார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, கேட்டுட்டு நம்ம பேசலாம் சார்.
0: உழைப்பாளி படத்தில் இருந்து, உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லை.
1: அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ஏன் பிடிக்கும்? நிறைய தொழிலாளர்கள் சேர்ந்து ஆடுவாங்க,
0: சேர்ந்து ஆடுவாங்க.
1: பாட்டு ஒரு அவங்களுக்கு அந்த உழைப்பாளி தகுந்த மாதிரி வரிகள் எல்லாம்
0: வரிகள் இருக்கு சார், நல்லா இருக்கு சார் பாக்கிறதுக்கு.
1: பாடலை கேட்போம்.
0: நன்றி சார்.

0: சார், இப்ப அருமையான ஒரு பாடல் கேட்டோம், நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் சார். ஸ்டெபிலைசர்ல எல்லாம் என்னென்ன பழுதுகள் வரும், அதை எப்படி நீங்க நீக்கி தரீங்க, எப்படி அதை பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும், அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: ஸ்டெபிலைசர் வந்து சுத்தமா தொடச்சி வச்சுனாலே போதும் சார், அதுல அதிகமா ப்ராப்ளம் வராது. நாளாக நாளாக வந்து அதனுடைய கெப்பாசிட்டர் டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வீக் ஆகும். ப்ரீசெட்னு ஒன்று இருக்கு சார், அதில் அதுவும் வீக் ஆகும். நாளாக நாளாக வந்து அவுட்புட் கரண்ட் வெளியே வராது. அந்த டைம்ல அதெல்லாம் கெப்பாசிட்டி ப்ரீசெட்டு டிரான்சிஸ்டர் எது எது போயிடுச்சோ அதெல்லாம் மாற்ற வேண்டியது வரும் சார். மாத்தினா நல்லா வேலை செய்யும் சார்.
0: மின்சாரம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா?
1: ஆமா சார்.
0: அதாவது மீட்டரும் நம்ம மின் கட்டணம் அதிகமா கட்டணும், எப்படி எல்லாம் அது நம்ம மின்சாரத்தை சேமிக்கலாம்?
1: தேவையான அப்ப மட்டும் அந்த மின்சாரத்தை யூஸ் பண்ணணும் சார். இப்போ ஒரு ஃபேன் ஓடுதுன்னா நம்ம போய் அங்க உட்காந்துருக்குறோம், அப்ப மட்டும் ஃபேன் போட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி நிறுத்திட்டு வந்துடணும் சார். சிலங்க அதை யாரும் நிறுத்த மாட்டாங்க, அப்படியே ஓட்டம் சொல்றாங்கம்மான்னு மற்ற வேலையை பார்ப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது சார். இன்னும் சிக்கனமா இருந்ததுன்னா சேமிக்கலாம்.
0: அது நம்ம வீட்டு உபயோக பொருட்கள், அது சமையல் செய்யும் போதுனாலும் சரி,
1: எதுவும் இருந்தாலும் கிட்ட இருந்து வேலை பார்த்துட்டு வேலை முடிச்சுட்டு
0: அப்பப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம மின்சாரத்தை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம்.
1: சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மின்சாரம் சேமிக்கலாம்,
0: மின்சார கட்டணத்தையும் நம்ம சேமிக்கலாம் இல்லைங்களா? இந்த வாட்டர் ஹீட்டர் இருக்குங்களா, அது வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருமா?
1: வரும் சார்.
0: என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும்?
1: ஹீட்டர் வேலை செய்யலன்னு வரும் சார். கால் பண்ணுவாங்க, சில வந்து கடையில வந்து சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து நான் கடையில வேலை இருந்ததுன்னா நீங்க கைட்டு எடுத்துன்னு வந்துருங்க, கேட்டுற நான் இங்க ஃபிலமெண்ட் மாத்தி கொடுக்குறேன், இந்த மாட்டீங்கன்னுவேன். இல்ல எனக்கு வேலை இல்லைன்னா வீட்டுக்கே போய் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் சார். ஃபிலமெண்ட் மாத்தி கொடுத்துட்டு ஒர்க் பண்ணி வச்சு கொடுத்துருவோம்.
0: அதுல என்ன வெரைட்டி எல்லாம் இருக்குங்களா வாட்டர் ஹீட்டர்ல?
1: ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் ஒண்ணுக்குது, இன்ஸ்டன்ட் ஒண்ணுக்குது, அவ்வளவுதான், ரெண்டு தான் சார்.
0: அதாவது மின்சாரம் சிக்கிறதுக்கும் சரி, சில பேர் அதுமான போட்டு விட்டுருவாங்க.
1: அதுதான் சார், ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் போறவங்களும் யூஸ் பண்ணக்கூடாது சார். இன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணீங்கன்னா திறந்து விட்டுட்டு குளிச்சுட்டு திருப்பி சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வந்துடணும், நல்லா இருக்கும் சார். அது அது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் செலவு மிச்சம், தண்ணி கம்மியாகும் சார்.
0: எதுக்கெல்லாம் காயில் நம்ம ஒர்க் இருக்கு?
1: சீலிங் ஃபேனு, டேல் ஃபேனு, வாட்டர் மோட்டரு, கிரைண்டர் மோட்டரு, மிக்சி எல்லாம் காயில் இருக்கு சார்.
0: இதுக்கெல்லாம் என்னென்ன ரேட் நீங்க வாங்குறீங்க?
1: ஃபேனுக்கெல்லாம் காயிலுக்கு மட்டும் 500 ரூபா வாங்குவோம் சார். குவாலிட்டியாக தான் சார் இருக்கும், லோ குவாலிட்டிலாம் போட்டு எதுவும் காயில் சுத்த மாட்டேன் சார். 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். நான் செய்யற பொருளுக்கு வாரண்டி கொடுப்பேன் சார், எல்லாத்துக்குமே அவ்வளவு சீக்கிரம் போகாது.
0: கடையில போய் வாங்கினா கஸ்டமர்
1: வாங்க சொல்ல மாட்டேன் சார். எனக்கு திருப்தி போட்ட மாதிரி வாங்கினா சார், கஸ்டமர் வாங்க சொன்னாங்கன்னா நல்லா இருக்காது. அது ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போயிடுத்துனா அவங்களுக்கு லாஸ் எனக்கும் கஷ்டம் ஆயிடும். என்னங்க உங்ககிட்ட போட இந்த மாதிரி ஆயிடுத்துனாங்க. என் வேலை எனக்கு திருப்தியா இருந்தாதான் நான் செய்வேன், வேணதான் செய்ய மாட்டேன் சார்.
0: அடுத்தது இந்த எலக்ட்ரிக் குக்கர் அதெல்லாம் வருமா உங்களுக்கு?
1: அதெல்லாம் பழுது பார்க்க வரும்.
0: அதெல்லாம் எப்படி பழுது பாக்குறீங்க?
1: அது தர்மா ஸ்டட் மட்டும் போவோம் சார். ஃபீஸ் ஒன்று இருக்கும், அது போகும், அவ்வளோதான். சுவிட்சு லிமிட் சுவிட்ச் ஒன்று வரும், அது 3 தான் சார் போகும். அதில் எது போயிடுச்சோ அதை மட்டும் மாற்றி கொடுத்துருவோம். டவர் ஃபேனில் பெரும்பாலும் மோட்டர் நல்லா காயில் நல்லா இருக்கு சார். அந்த புஷ் ஷாஃப்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது வந்து அந்த ஆயில் உரிய தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன தான் ஆயில் போட்டாலும் ஒரு 1/2 hour ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் ஆயில் போட்டு சுத்த விட்டாலும் 1/2 hour ஸ்டாப், புஷ்ஷை மாற்றினா தான் அது சரியாகும். அந்த புஷ்ஷும் மாற்றும் போது சில டைம்ல லக் இருந்து ஓடிச்சுன்னா உண்டு, இல்லைன்னா காயில் போயிடும் உடனே, அப்போ வந்து டபுள் செலவாயிடும். அதனால நான் பெரும்பாலும் அந்த வேலை செய்ய புஷி ஷாட் மாத்துறது இல்லை சார். டைரக்டா மோட்டர் மாத்தி விட்டுட்டா 1 இயர் ஓடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நம்ம இடையில நம்ம புஷி ஷாட் மாத்தி ஒரு வாரத்துல காயில் போயிடுச்சுன்னா எனக்கும் கஷ்டம், அவங்களும் கஷ்டம். அந்த வேலை செய்ய
0: மாட்டேன்
1: சார். அது காயில் போயிடுச்சுன்னா காயில் மாத்தும், கெப்பாசிட்டி போயிடும் பார்த்தோம். சில டைம்ல மோட்டர் சத்தம் வருதுன்னு சொல்லுவாங்க, பம்பு இன்குலர் மட்டும் நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார். அதனால ஒன்னு செஞ்சு கொடுத்துருவோம்.
0: நீங்க அங்க ஸ்பாட்டுக்கும் போய் பண்றீங்க, கடையிலயும் பண்றீங்க?
1: வாட்டர் பம்பு கடையில தான் எட்டு வந்தா தான் சார் செய்ய முடியும். அங்க போய் பண்ண முடியாது.
0: எந்த வேலை செய்யுமோ அது மட்டும் இங்க செய்வீங்க?
1: ஆமா, மத்தபடி வீட்டுக்கு தான் போய் ஆகும்.
0: இந்த டவர் ஃபேன் சார்?
1: டவர் ஃபேன் அதான் சார், புஷ் ஷாஃப்ட் எல்லாம் மாத்தக்கூடாது சார். டைரக்டா மோட்டர் மாத்தி

0: சரி சொல்லி கொடுத்தனும். 1 இயர் கம்பல்சரி ஓடும்.
1: ஏசி
0: எதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் கையை தூக்கி திருப்பி வச்சு முறுக்கிக்கும். முறுக்கெல்லாம் இல்லாம வச்சிருந்தீங்கன்னா லைஃப் வரும்.
1: அதனால
0: அந்த முறுக்கெல்லாம் உடச்சிட்டு சரியான டைரக்ஷன்ல பண்ணாங்கன்னா
1: உன்னாக
0: துணி வந்து வீணாயிடும். புடிச்சிச்சுன்னா அயன் பாக்ஸ் அந்த இடம் கருப்பாயிடும், துணி வீணாயிடும்.
1: இப்ப சில பேர் அயன் பாக்ஸ் எடுத்துங்களா, ரிப்பேர் ஆயிடுதுன்னா நீங்க அதை விட கொஞ்சம் உங்க கூலி அதிகமா கேக்குறீங்கன்னா அதுக்கு புது அயன் பாக்ஸ் வாங்கலாம்னு
0: சொல்லிடுவோம் சார். குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல போகுதுன்னா வேணாமா தூக்கி போட்டு புதுசு வாங்க, நானே
1: சொல்லிடுவேன்.
0: செலவு பண்ணி அவங்களும் கஷ்டப்படுத்த மாட்டேன், நானும் கஷ்டப்பட மாட்டேன்
1: சார். நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு திரைப்பட பாடல், உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க.
0: விடுதலை பாடத்துல

0: பூடி நான் வரேன். ஓ சித்தன் இல்ல, நான் போறேன்.
1: திரும்பி வர.

0: வரைக்கும் நிற்காது, இறந்து இறக்கி விட்டு வாங்க.
1: மொத மாச சம்பளம் மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
0: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்னே.

0: கேம்புக்கு தானே போறீங்க, இது கொடுத்துட்டீங்களா?
1: என்ன லெட்டர் வந்திருக்குனே எனக்கா போத்தது காட்டுக்குள்ள பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
2: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
1: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்றேன்.
3: இப்போ நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ பொதுவாக நீங்கள் இந்த எலக்ட்ரீஷியன் உபகரணங்கள்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் என்னென்ன பயன்படுத்துறீங்க?
4: கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ டிரைவரு, ஹேமரு, கட்டர், நைஃபு, ப்ரெஸ்ஸு, ட்ரில்லிங் மிஷினு, கட்டிங் மிஷினு யூஸ் பண்ணுவோம் சார்.
3: அது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கா, நவீன கருவிகள் எதனா இருக்கா?
4: நவீன கருவிகளை பொறுத்த வரைக்கும்
3: காலம் மாற மாற அதனுடைய தொழில்நுட்பங்களும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும்.
4: ஆமா சார்,
3: இப்ப நீங்க அந்த காலத்துல இந்த கை வேலை செஞ்சிருப்பீங்க, இப்ப தகுந்த மாதிரி உடனே இந்த வேலை பட்டு பட்டு முடிக்கணும்.
4: முதல்ல உளி வச்சு வெட்டின்னு இருப்போம், மிஷின்ல கட்டிங் மிஷின் போட்டு வெட்டிடுறோம். அது ஒண்ணு.
3: ஏன்னா ஒரு சில எலக்ட்ரிஷியன் நான் பாத்துக்கிறேன் சார், ஆசாரி கூட பாத்துக்கிறேன். முன்னெல்லாம் வந்து ஆணி அடிக்கணும்னா சுத்தி வச்சு ஆணி அடிப்பாங்க, இப்ப ஏதோ ஒரு மிஷின் வச்சு போய் ஃபிட் ஆயிடுது. அது மாதிரி
4: ட்ரில்லிங் மிஷின் சார், அது நல்லா இருக்கு சார், அது சீக்கிரம் வேலை முடிக்கும். முதல்ல அந்த மாதிரி இல்ல, ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூடர் வச்சு முடிக்கணும். இப்ப அப்படியே மிஷின்ல ஸ்க்ரூ இது பண்ணிட்டு சரண முடிக்கலாம்,
3: வேலையும்
4: முடிக்க முடியும்.
3: நீங்க புது
4: இருக்கு சார், இருக்கு எல்லாமே வச்சிருக்கோம்.
3: உங்க ஷாப் எவ்வளவு சைஸ்ல வச்சிருக்கீங்க சார் உங்க?
4: பத்துக்கு பத்து சார்,
3: ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஏன் கொஞ்சம் பெரிய இடமா பண்ணலாம் இல்லைங்களா? இன்னும் நீங்க ஆள் வச்சும் வேலை செய்வானுன்ற விருப்பம் இல்லைன்றீங்க?
4: ஏன்னா
3: ஒரு ஒரு தொழில் பண்ணணும்னா இன்னும் நம்ம டெவலப்ல இருக்கணும். பேங்க் போயிட்டு ஒரு லோன் வாங்கி நீங்க ஒரு அஞ்சு பேருக்கு வேலை கொடுத்து இன்னும் ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபரம் ஆகலாம் இல்லையா இந்த தொழில்ல?
4: இல்ல சார், எனக்கு வந்து அது இது இல்ல.
3: ஏதோ ஒரு குடிசை தொழில் மாதிரி செய்யறீங்க.
4: ஆமா சார்.
3: ஏதோ வருமானம் அப்படின்னு மாத வருமானம் எவ்வளவு உங்களுக்கு வரும்?
4: 5000-20000 வரும் சார், சில டைம் வராது. அட்ஜஸ்ட் பண்ணி கண்டுதான் அன்னைக்கு சம்பாரிச்சு குடும்ப திறன் பண்ணிக்கிறது.
3: ஏன்னா நீங்களும் அதுக்கப்புறம் எனக்கு வேற பெரிய கடை கூட வேணாம்னு சொல்றீங்க, நீங்க இதுவே போதுன்றீங்க. உங்களை போன்ற இந்த எலக்ட்ரீஷியன் சில பேர் படிச்சு இருப்பாங்க, ஆர்வம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் உங்க தொழில கத்துக்கிட்டு வேலைக்கு வர முன் வராங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அந்த அறிவுரைகள் ஆலோசனைகள் இருந்தா சொல்லுங்களேன்.
4: நேர்மையா இருக்கணும் சார் தொழில, ஏமாத்த கூடாது, நேர்மையா இருக்கணும். எந்த வேலை செய்யறமோ அந்த வேலையை காசு வைக்கணும். நிறைய பேர் அது பண்றது இல்ல, யாருக்கும் நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்றது நினைச்சு ஏமாத்த கூடாது.
3: தொழில சுத்தம் இருக்கணும்,
4: சுத்தம் இருக்கணும். வருமானம் நிறைய வருமானம் வருதோ வரலையோ நம்ம செய்யற தொழில் வந்து சுத்தமா இருக்கணும்
3: சார். இப்ப கஸ்டமர் உங்ககிட்ட நிறைய பொருட்களை பழுது பாக்குறது வராங்க, அப்ப வந்து கொடுத்த டைம் நீங்க சொல்லுவீங்களா இன்னைக்குள்ள வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா?
4: சொல்லிடுவோம் சார். நாங்க வந்து போர்டே வச்சிட்டோம் சார், உள்ளயும் வச்சிருக்கோம் வெளியும் வச்சிருக்கோம். 15 நாளுக்குள்ள பழுது பார்த்த பொருளும் வாங்கணும், இல்லைன்னா நிர்வாகம் போடுற பொறுப்பலன்னு வச்சிருக்கிறோம். வச்சிருந்தும் சில வாங்க மாட்டாங்க, போன அடிச்சு அடிச்சு பார்ப்போம் சார். இவ்வளவு நாள் தான் ஃபாலோ பண்ண முடியும், நாங்க ஒரு 2-3 நாளைக்கு ஃபாலோ பண்ணுவோம். அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு தான் நாங்கள் போயிட முடியும். பொருள் கொடுத்தங்க சீக்கிரமா வாங்கணும், அதை விட்டு 6 மாதம் 1 வருஷம் வந்து கேட்டா நாங்கள் அந்த பொருளை எப்படி சார் பாதுகாக்கணும்? இது மாதிரி ஒரு 10-15 பேர் எடுத்து வந்தேன், நாங்கள் எங்க நடக்கிறது அந்த 10 அடி 10-10 கடையில எல்லாம் பொருள் வச்சுனா எங்க நடக்கிறது? அப்புறம் அதனால அதை திருப்பி உடச்சு போட்டுட்டு குதிரைகள்ல போட்டுதான் சார் அடுத்த வேலையை பார்க்க முடியும்.
3: என்ன கஸ்டமர் குடுக்கறானோ அவங்க வாங்குற மாதிரி வரணும். சரி சார், 2 நாள் சென்ன வாங்கினா நான் போய் வாங்கிடணும், நமக்கு அதை பயன்படுத்துவோம் இல்ல அந்த பொருள்ல.
4: எனக்கு முதலும் அதுல போய் அடங்கிடும், எனக்கு வந்து எனக்கு போறது கூட இடம் இல்ல சார் அதுல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
3: அதனால நீங்க கஸ்டமருக்கு ஒரு வேண்டுதலா வைக்கிறீங்க, கொடுத்த பொருளை கரெக்டான நேரத்துல வந்து வாங்கிக்கணும். தொழில ஒரு மன நிறைவோட நீங்க இந்த தொழில செய்யறீங்க. நீங்க உங்க தொழில இன்னும் மென்மேலும் அதிக வருமானம் ஈட்டி நல்ல வருமானத்தோடு வளமோடு நல்லா வாழணும். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
4: நன்றி, வணக்கம் சார்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது
6: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்,
5: உழைப்பவர் அரங்கம்,
6: உழைப்பவர் அரங்கம், அரங்கம் உழைப்பவர்.
5: மின் சாதனங்கள் பழுது பார்த்தல் வேலை செய்யும் ஆர். வேல்முருகன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு.

0: தலைப்பு. சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இத்துடன் இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.
1: உழைப்பவர் அரங்கம், அரங்கம் உழைப்பவர்
2: அரங்கம். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30.

பொன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக இடரினும் தளரினும் என தொடங்கும் சம்பந்தர் தேவாரம் கேட்கலாம்.

0: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
0: ஃபீஸ் பாரு.
2: எப்படி இருக்கப்பா?
0: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்?
3: ஆர்பிஐ சொல்கிறது
4: சரியா தொடங்குங்க, பைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
5: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: பனிசை மலையில் அடுத்து ஏற்றான் மரக்கேன் என தொடங்கும் சுந்தரர் தேவாரம்.

0: பன்னிசை மாலை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னேஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின் போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 18ஆம் தேதி திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்சர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம்

0: மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும், 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும், 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
2: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சது. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5171 பள்ளிக்கூடங்கள், அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கு. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கோம். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தது.
1: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புட்டினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும், இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்

0: டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜியார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: அவர்கள் கட்சியில் அடுக்குமொழி பந்தலை தவிர வேறென்றும் உருப்படியான கொள்கை கிடையாது. அறிவாளிகளை மூலையில் முடக்கும் அந்த கட்சி இந்த கோட்டைக்கு ஊறு செய்யவிடக்கூடாது. வேகமாக பேசுவதால் ராஜாவுக்கு முகம் சிவக்கிறது. மைத்ரேயி தர்ம சங்கடமடைந்தாற்போல அவரை பார்க்கிறாள். ஞானம் எந்த வகையான இறுக்கத்தையும் உணரவில்லை. அவளுடைய புன்னகையே அதை வெளியிடுகிறது. ராஜா மீண்டும் ஞானத்தை நோக்கி பேசுகிறார். நான் மைத்ரேயியை கட்சியின் புதிய துளிராக முதலிலேயே நினைத்துவிட்டேன். இம்மாதிரி புதிய ரத்தம் பாய இடம் கொடுக்காததனால்தான் இன்று இவ்வளவு பெரிய எதிர்ப்பை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. மிகப்பெரிய எதிர்ப்பா? உண்மையிலேயே கவலை கொடுக்கக்கூடியது தானா? ராஜா ஒரு பக்கமாக முகத்தை சுழித்து கொண்டு, சந்தேகமில்லாமல் ஆளும் கட்சி என்ற துணிவு நம்மிடம் இருக்கிறது. ஆனால் சென்னை சுற்றுப்புறத்தை விட்டால் உள்ளே பட்டி தொட்டிகள் கிராமங்களிலெல்லாம் அவர்கள் பவர்ஃபுல் மீடியத்தினால் மக்களை கவர்ந்து இழுக்கிறார்கள். சிறு சிறு ஊர்களெல்லாம் நரம்பு இழைகள் போல் அவர்களுடைய அமைப்பு பரவியிருக்கிறது. எல்லாவற்றையும் விட கவலைக்கு இடம் தருவது இந்த மேற்குலத்தார் சாய்ப்புதான். அந்த கிழவர் இவ்வளவுக்கு போய் நச்சுப்பாம்புகளை தோளில் போட்டுக்கொண்டு தடவி பார்வார்க்கலாமா? உங்களைத்தான் அதற்காக இந்த கிழவர் தட்டி கொடுக்கிறாரே. இந்த ஆட்சியின் சாதனையில் நிர்வாகத்துறையிலும் வேறு பல பிரிவுகளிலும் தலைமை பொறுப்பை அலங்கரிக்கின்றனர். எல்லோருக்கும் ஒரு கல்வி என்று கொண்டு வந்தீர்கள். கலைக்கல்லூரிகளில், தொழில் கல்லூரிகளில் அந்த மேற்குலத்தார் வருவதற்கு என்னென்ன முட்டுக்கட்டைகள் உண்டோ அத்தனையும் போட்டீர்கள் என்றெல்லாம் மகிழ்ந்து ஆதரவு தேடி கொடுக்கிறாரே. அவருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் வரையிலும் ஓட்டுக்கு பஞ்சமில்லை. நீங்கள் அஞ்சும் மேற்குலம் என்ன சதவீதம் இருப்பார்கள்? மிக குறைவு. உங்கள் கோட்டைக்கு ஒரு நாளும் ஆபத்து வர முடியாது. பெரும்பான்மை கொஞ்சம் குறையக்கூடும் வேண்டுமானால். நீங்கள் சொல்கிறீர்கள் அம்மா. எனக்கு வெளியே பார்க்கும்போது இம்முறை சென்னை எதிர்ப்புகளை சமாளிப்பது சிரமம் என்றே தோன்றுகிறது. பருவமழை தவறுவதும் பஞ்சம் வருவதும் ஆட்சியில் எல்லா இடங்களிலும் நடப்பதுதான். ஆனால் இங்கே அரசின் முயற்சிகளை விட மக்கள் எதிர்க்கட்சியின் கூச்சலையே பெரிதுபடுத்துவதாக தோன்றுகிறது. ஆட்சி சென்னையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருப்பதையே யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் வேறு எந்த ராஜ்யத்துக்கு சென்றாலும் இது கண்களில் படும். போக்குவரத்து, சாலை, மின்சாரம், கல்வி, நிர்வாகம் என்று முன்னணியில் நிற்கும் ராஜ்யம் சென்னை. வெளியே நின்று அடுக்குமொழியில் குறை கூறுவது எளிது. கையில் பொறுப்பை வைத்திருப்பவர்கள் அடுக்குமொழியை வைத்து கொண்டு மட்டும் ஒன்றும் செய்துவிட முடியாது. மக்களை ஏமாற்றலாம். நான் பெரிதும் மதிப்பு வைத்திருந்தேன் அந்த பெரியவரிடத்தில். அத்தகைய ஸ்டேட்ஸ்மேன் இவ்வளவு கீழ்த்தரமாக பலவீனப்படுத்த அவர்களுடன் சேர்ந்து இன்டலெக்சுவல் என்ற பிரிவை இழுக்கிறாரே, அது சரியில்லை. நேருஜி கூறினார் போல வயசான பிறகு ஏற்பட்ட கோளாறு இது. நான் இன்று கூறுகிறேன், பிராமண ஜாதி

0: தற்கொலை கொப்பான செயலை செய்வதாகும் என்று அவர் பேச்சை செவிமடுத்து அவர்களுடன் சேர்வது. கட்சி தோல்வி அடையுமாயின் அதற்காக நான் மிகவும் வருந்துவேன். ஆனால் அவர்கள் 15 வருட ஆட்சி காலத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இல்லாமல் தவறிவிட்டார்கள். திட்டங்கள் வெற்றி என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் எந்த அளவில்? பணக்காரன் பணத்தை குவித்து கொண்டே போகிறான். விலைவாசிகள் எட்டி பிடிக்க இயலாமல் ஏறுகின்றன. ஏழைகள் இன்னும் பெருகிக் கொண்டிருக்கின்றனர் என்று கூறுகிறாள் ஞானம். ஒப்புக்கொள்கிறேன். என்றாலும் கட்சி நாட்டுக்கு நன்மை நினைக்கும் ஒரே கட்சி. அது தியாகத்திலும் கண்ணீரிலும் உருவானது, துவேஷ பிரச்சாரத்தில் உருவானது அல்ல. இதற்கு ஒரு நல்ல வரலாறு உண்டு. நீங்கள் என்ன அடுக்குமொழி பந்தல் போட்டாலும் சுதந்திரம், நேரு, காந்தி என்ற தொடர்தான் எழுமே ஒழிய சுதந்திரம் எழுத முடியுமா? சுதந்திரத்தை பற்றி இப்போது யார் நினைக்கிறார்கள்? அரிசி விலை என்னாச்சு, பருப்பு விலை என்னாச்சு, கட்டை விலை என்னாச்சு என்று மந்திரி அண்ணாச்சிகளை கூப்பிட்டு கேட்டு கோஷம் போட்டால் மக்கள் மனமிறங்கி நிற்கின்றனர். அரசியல் அந்த லெவலில் தான் இருக்கிறது. ஸ்லோகம், சினிமா, பாட்டு, இது தொற்று நோய் போல் பிடித்திருக்கிறது. மைத்ரேயி இந்நேரம் வரை வாய் திறக்கவில்லை. பளீரென்று அவளுடைய குரல் எழும்புகிறது. அப்படி ஒன்றும் நீங்கள் எளிதாக நினைத்து விட வேண்டாம். ஆணிவேரிலிருந்து திட்டமிட்டு அவர்கள் தங்கள் கருத்துக்களை ஏற்கச் செய்கின்றனர். எனக்கு தெரிந்து தமிழ் படித்த வித்வான்கள் எல்லாரும் அவர்களுடைய ஆதரவாளர்கள்தான். நான் 6வது படிக்கும் நாளில் கட்டுரை நோட்டில் உபாத்தியாயர் என்று எழுதினால் அந்த பதத்தை அடித்து தப்பாக கணக்கிட்டு மார்க்கை குறைப்பார்கள். ஏன்? அது சமஸ்கிருதம், ஆசிரியர்களின் மொழி. ஆசிரியர் என்று திருத்தி எழுதுவார்கள். இப்போது எனக்கு இதற்கும் கிண்டலாக பதில் கொடுக்க தெரியும். ஆசிரியரும் தனித்தமிழல்ல, ஆச்சாரியா என்ற வடமொழி பதம் என்று சொல்வேன். வாழ்க்கை முறையிலிருந்து அடியோடு கலாச்சாரங்களிலேயே பிளவு காணும் வகையில் அவர்கள் செயல்பட்டிருக்கின்றனர். எல்லோரும் ஓர்க்குலம் என்று முழங்கிய இதை கவனிக்கவில்லை. எப்போதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்கள் அநீதி இழைத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்போது ஒரு சாரருக்கு இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருப்பதன் உரிமையையே மறுக்கும் வகையில் விரும்பிய கல்வி கற்பதற்கும் தொழில் புரிவதற்கும் நியாயமான வகையில் பதவிகளை பெறுவதற்கும் இடமில்லாமல் போயிருக்கிறது. அதனால் வேற்று நாடுகளிலே எங்கோ எப்படியோ தங்கள் ஆற்றலை கொண்டு இந்த வகுப்பார் பிழைக்கப் போக வேண்டியிருக்கிறது. வட இந்தியாவில் 7 ஆண்டுகளாக இந்த வகுப்பினர் வயிறு பிழைக்கச் சென்று அலுவலகங்களில் பணிபுரிந்திருக்கின்றனர். எந்த வகையான மோதலும் கிடையாது. ஆனால் இந்நாட்களில் அதற்கும் ஆபத்து வந்திருக்கிறது. என்னுடன் சுதாராணி என்று ஒரு மராட்டி பெண் சோசியல் சயின்ஸ் படிக்கிறாள். பம்பாயிலும் டெல்லியிலும் இன்னும் எல்லா வட இந்திய நகரங்களிலும் தென்னிந்தியாவிலிருந்து சென்ற அடிநிலை மக்களின் சேதிகளை பற்றி கூறுவாள். பம்பாயிலுள்ள சேரிகளில் முழுசுமாக கள்ளக்கடத்தல், திருடு, சோரம் என்ற தொழில்களில் ஈடுபட்டவரே தென்னிந்திய மக்கள் என்பாள். டெல்லி போன்ற நகரங்களில் பெரிய மனிதர்கள் வீடுகளில் திருட்டு போனால் வேலை செய்து அண்டி பிழைக்கும் இந்த மக்கள் சேரியில்தான் போலீஸ் சோதனை போடுமாம். கடத்தல் தொழிலில் ஈடுபட்ட தமிழர் தொகை மிக அதிகம் என்று அவள் வாதாடுவாள். இதன் விளைவு அமைதியுடன் வாழும் மேற்படி மக்களையும் பாதிக்கிறது. ராமன், கிருஷ்ணன் என்று பெயர் முடிந்தாலே தமிழன் என்று மற்றவர் கேலிக்குரிய வகையில் பார்க்கும் அளவுக்கு பாதித்திருக்கிறது. இங்கே ஐயர் என்று போட்டுக்கொள்ளவும் கூச வேண்டியிருக்கிறது. ஆயு எ பிராமின் என்ற கேள்வியும் ஆம் என்று சொல்லிக்கொள்ளவே கூசும் நிலையும் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. மைத்ரேயி இவ்வளவு ஆவேசத்துடன் பேசி ஞானம் கேட்டதில்லை. மூலையிலிருந்து வெறும் காகிதத் துண்டு, திடீரென்று வெடிமருந்து சுற்றிய காகிதத் துண்டு என்று தன்னை வெளியிட்டு கொள்ள பொறிகள் பறக்க வெடித்தாற்போல் இருக்கிறது. ராஜா அவளை பாராட்டும் வகையில் புன்னகை செய்கிறார். சபாஷ் மைத்ரேயி, நீ இந்த உணர்வுடன் பேசுவதிலிருந்தே வெற்றியை தேடிக் கொடுப்பாய் என்று நிரூபிக்கிறாய். நீ கேட்டதெல்லாம் நியாயம். ஆனால் இன்று அந்த வகுப்பார் எரிகிற சட்டியிலிருந்து அடுப்புக்குள் குதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு உன் பேச்சும் திறமையும் செயல்பட வேண்டும். மன்னிக்க வேண்டும் சார், நீங்கள் அவர்களை விட என்ன நலம் செய்திருக்கிறீர்கள் என்பது கேள்வி. அவர்களுடைய வெறுப்பை மாற்றுவதாக தெரிகிறது. அவர்களும் துவேஷத்தை மறந்து ஒற்றுமைக்கு அடிக்கோலி விட்டதாக சொல்கிறார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர்.

0: வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி.
2: வணக்கம் மக்களே. 1215 கிலோ ஹெச் முதன்மை அலைவரிசையில இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்க ஆர்ஜி ஆஷா. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஒவ்வொரு துறை சார்ந்தவங்க வந்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நாம பேசக்கூடிய விஷயம், வயசு மாறும் பொழுது உடையும் மாறுது, பாத்திரமும் மாறுது, ஆனா அதை விட பெரிய மாற்றம் உடலுக்குள்ள நடக்குது. சிறுமி பருவத்திலிருந்து வளர் பருவம், அம்மாவாகும் தருணம், மெனோபாஸ் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் பெண்களோட உடல் ஒரு புதிய சமநிலையை செட் பண்ணிக்குது. அந்த சமநிலையை புரிஞ்சுக்கிட்டா வலியும் குறையும் பயமும் குறையும். எஸ், இன்னைக்கு நாம பேச போறோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்த நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள், வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ.
3: வணக்கம் ஆஷா.
2: ஓகேங்க மேம், இந்த டாபிக் அதாவது பெண்களோட வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை, இது ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: ஆக்சுவலி இப்ப ஹார்மோன்ஸ் அப்படிங்கறத பத்தி நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அதுவும் இளம் வயது பெண்கள் அப்படின்னு பாக்குறப்ப டீனேஜுக்குள்ள நெருங்குறாங்க. 10 வயசு வரைக்கும் குழந்தைங்க நம்ம பாக்குறப்ப, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெருசா வித்தியாசம் எதுவும் நமக்கு தெரியாது. ஈவன் போன்ல அவங்க பேசினாங்கன்னா கூட யார் பேசுறாங்கிற வேரியேஷன் தெரியாது. ஆனா நாட்கள் ஆக ஆக லேடிஸோட வாய்ஸ்ல இருந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பாக்குறப்ப நிறைய சேஞ்சஸ் நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி டீனேஜ்ல நுழையிறப்ப அவங்களுக்குள்ள அந்த ஹார்மோன்ஸ் நிறைய விஷயங்களை கொண்டு வரும், உடல் மாற்றங்களை கொண்டு வரும். அதை நினைச்சு அந்த குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே அதை புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் தெரியாது. சோ அவங்க பயப்படுவாங்க. அதனால அவங்க கண்டிப்பா அந்த ஹார்மோன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். தென் டீனேஜ் பசங்க அதுக்குள்ள நுழையிறப்ப அதுக்குள்ள வரக்கூடிய சில அசௌகரியங்கள், அவங்களோட ஃப்ரீடமா அவங்க வெளியில வரணும், போகணும், படிக்கணும், நிறைய இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த டயத்துல அதுக்குடைய வர அசௌகரியங்களால அவங்க கோவப்படுவாங்க, மனநிலையில மாற்றங்கள் வரும். அடுத்தது வேலைக்கு போறவங்க அண்ட் தென் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப உடல் அசதி, வலி, அந்த மாதிரி கஷ்டங்களும் வரும். பிகாஸ் இந்த ஹார்மோன்ஸ் ஆர் ரீசன்ங்கறதே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி டைத்திலயும் உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கணும். வயது ஆக ஆக இந்த பருவ வயது முடிய காலத்துல அந்த அதை தாண்டி வரப்ப மெனோபாஸ் கிட்ட நெருங்குறப்ப உடல்ல நிறைய மாற்றங்கள், உடல் வெயிட் போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். சோ அவங்களும் அதை வந்து நம்ம உடம்புல நடக்கிற மாற்றம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருக்குமே பெண்கள் ஒரு மகிழ்ச்சியான வேர்ல்டுல இருப்பாங்க அப்படிங்கறதுனால இந்த டாபிக் வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம்.
2: ஓகேங்க மேம், இப்ப பொதுவாவே வந்து எல்லா சேஞ்சஸ்க்கும் வந்து ஹார்மோன் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது
3: தெரியாது. எல்லாருக்குமே இப்ப நம்ம கிளினிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் எம்டி டாக்டர்ஸ் தான் முன்னாடிலாம் ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. இப்ப தனியா கைனகாலஜிஸ்ட் பிரான்சஸ் எப்படி வருதோ அதே மாதிரி எண்டோகிரைன்ஸ்க்கு டயபட்டாலஜிஸ்ட் இருக்காங்க தனியா. அந்த மாதிரி எண்டோகிரைனாலஜிக்கு இப்ப ரொம்ப ஃபீல்டு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஏன்னா இதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஸ்பெசிபிக்கா இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்ப அதுவும் ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிறப்ப நிறைய விஷயங்களை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணலாங்கிறதுனால இதை பத்தி கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுல ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப இது வரக்கூடிய கிளாண்டோட பேரு எண்டோகிரைன் கிளான்ஸ், அதாவது நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதாவது நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னா என்னன்னாக்கா அதுக்கு வந்து நமக்கு சலைவா, தட் இஸ் உமிழ்நீர் சுரக்குது அப்படின்னா நம்மளோட வாயில வந்து செரிமானம் ஆகிறதுக்காக அந்த உமிழ்நீரை கொண்டு வந்து விடுறதுக்கு அந்த உமிழ்நீர் ஒரு டியூப் வழியா வரும், அந்த நாளம்னு நம்ம சொல்லுவோம். அந்த நாளம்னா இதுக்கு கிடையாது. இந்த கிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட செக்ரிஷன்ஸ், அதாவது இதோட சுரப்பிகள் இருந்து வரக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் நேரடியா நம்மளோட பிளட்டுக்கு வந்துடும். நம்மளோட பிளட் வழியா அது டிரான்ஸ்போர்ட் ஆகி எந்த இடத்துல வேலை செய்யணுமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருட்களால அட்ராக்ட் ஆகப்பட்டு அந்த உறுப்புகள்ல போய் அது வேலை செய்யக்கூடிய விஷயம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் தான், மாஸ்டர் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சூப்பீரியர் சபார்டினேட்னு இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கிளான்ஸ் வந்து இதுல இருந்து வரக்கூடிய செக்ரிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றங்களை நம்மளோட வளர்ச்சிக்கும் சரி, நம்ம அது சார்ந்த விஷயங்களுக்கும் சரி ரொம்ப உபயோகமான ஒரு சுரப்பி இது.
2: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். பொதுவாவே வந்து இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போனா பெண்களுக்கு என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சுரக்குது, சோ அதை பத்தி கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க.
1: இப்ப நம்ம பெண்கள் ஆண்கள் அப்படின்னு ஜென்ரலா பாக்க போறப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிட்யூட்டரி அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. நம்மளோட மூளை பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிதுக்கம் போறி இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் அது. இதுதான் வந்து மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் எண்டோக்ரைன். இதுல இருந்து வரக்கூடிய அந்த செக்ரீஷன்ஸ், அதோட சுரப்புகள் தான் மிச்ச உடம்புல இருக்கக்கூடிய மிச்ச நாளமில்லா சுரப்பிகளை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய சுரப்பி. இதுல இருந்து வரக்கூடிய குரோத் ஹார்மோன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா குரோத் ஹார்மோன்.

0: அப்படின்னாலே அதுல பேர்லயே தெரியும், வளர்ச்சிக்காக ஒரு ஹார்மோன். சோ நம்மளோட வளர்ச்சி, அதாவது ஃபீட்டஸ்ல உள்ள எம்பிரியோ வளர்ற கரு வளர்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெளியில வந்து குழந்தைகள் சில்ட்ரன்ஸா வந்து, அடுத்தது டீனேஜுக்கு வந்து, அடலசன்ட்ல இருந்து அடல்ட்டா மாறி ஓல்ட் ஏஜ் நோக்கி நான் வந்துட்டு இருக்கிறப்ப, ஒவ்வொரு வயதுலயும் இதோட வளர்ச்சிக்கு ஜிஹெச்னு ஒரு ஹார்மோன் செக்ரெட் ஆகுது. இது இல்லாம பருவ வயது மாற்றங்களுக்கு நம்ம பெண்களுக்கு எடுத்து பாத்துக்கிட்டோம்னா ரெண்டு ஹார்மோன் சொல்லலாம், ஒன்னு FSH இன்னொன்னு LH அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன் ரெண்டு இருக்குது. அதாவது கருமுட்டை உருவாகிறது, கர்ப்பைய வந்து ரெடி பண்றது, மாதவிடாய் மென்ஸ்ட்ரேஷன் நடக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறதுக்கு அந்த கர்ப்பைய தயார் பண்றதுக்காக நம்மளோட பிரெயின்ல இருந்து வரக்கூடிய அந்த பிட்யூட்டரில இருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் FSH-LH சொல்லலாம். அதுக்கும் அடுத்தது நம்மளோட உடம்புல வரக்கூடிய வெயிட் போடுறது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம் அந்த வார்த்தைகள்ல. இந்த பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கர்ப்பைய ரெடி ஆகிறது, கருமுட்டை வரதெல்லாம் வந்து நம்ம பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் சொல்லுவோம். இதுல செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படிங்கறது வந்து ஃபெமினைன் ஃபீச்சர்ஸ் நம்ம ஒன்னு சொல்லுவோம் இல்லையா, பாடி டெக்சர், ஸ்கின்னோட டெக்சர், அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள், வாய்ஸ் எல்லாமே வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை டெவலப் பண்றதுக்கு ஹார்மோன்ஸ் வேணும். நம்மளோட யூட்ரஸ் பொறுத்த வரைக்கும், ஓவரீஸ் பொறுத்த வரைக்கும், ஓவரீஸ்ல இருந்து ரெண்டு ஹார்மோன்ஸ் வரும், ஒன்னு எஸ்ட்ரோஜன் இன்னொன்னு ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுமே வந்து பெண்களுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன். ரெகுலரா இப்ப இந்த PCOD பிரச்சனைகள் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க இல்லையா, இது வந்து இந்த ஹார்மோன்ஸ் ரெகுலரா இருந்தாலே ப்ராப்ளமே இருக்காது. இந்த மெயினா இந்த மாதவிடாய் காலங்கள் ஆரம்பிக்கிறதுல இருந்து மாதம் மாதம் ஒரு கருமுட்டை வெளியேறி அந்த கருமுட்டையிலிருந்து வரக்கூடிய மென்ஸ்ட்ரேஷன், அப்புறம் பிரெக்னன்ட் ஆகிறது, எல்லாத்தையும் பாத்துக்கிற ஹார்மோன்ஸ் இது. இதுல இந்த கருமுட்டை அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ பாக்குறது எஸ்ட்ரோஜன் சொல்லுவோம். அடுத்தது கரு வளர்றது, பிரெக்னன்சி பீரியட ஃபுல்லா பாத்துக்கிற ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லுவோம். இந்த ரெண்டு ஹார்மோனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன்ஸ். நிறைய பேருக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எப்பயாவது நின்றுடுச்சுன்னா கூட நம்ம அபார்ஷன் ஆயிடும், அந்த அளவுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரானும் எஸ்ட்ரோஜனும் ரொம்ப லேடிஸோட உடம்புல ஒர்க் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் சொல்லலாம். இது இல்லாம தைராய்டு எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட தொண்டை பகுதியில ஒரு நாளமில்லா சிறப்பு இருக்கு, அதோட பேரு தைராய்டு. இது வந்து உடல்ல இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்கள், மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணும். இந்த கிளாண்ட் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளாண்ட்ல இருந்து வரக்கூடியதை வச்சுதான் வளர்ச்சியோட GH ஹார்மோனும் சரி, நம்மளோட எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸும் ஒரு செல்கள்ல வேலைகளை வாங்க முடியும். அதனால இந்த தைராய்டு வந்து ரொம்ப முக்கியம். ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம் இல்லாம நார்மலா இதோட செக்ரேஷன்ஸ் இருக்கிறப்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம். சோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஹார்மோன்ஸ் பெண்களோடதுல.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு, படித்த வேலையற்ற SC-ST பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை SSC, TNPSC மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ₹1,200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி July 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5 3 குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி 10/6/2026 மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in பார்க்கவும். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
3: பட்டாம்பூச்சி வெக்கப்பட்டு சிரிக்குது, காதல் என்னும் புயலுக்கு போ கூற பிக்க அடிக்குது.

0: வெல்கம் பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
1: ஓகே, இப்ப பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் பத்தி சொன்னீங்க. இந்த ஹார்மோன்ல இந்த சமநிலை அப்படின்றது மாறும்பொழுது என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க பெண்கள் பொதுவா?
2: அதாவது இந்த ஏஜ் வைஸ் அப்படின்னு பாக்குறப்ப நம்மளோட பெண்களோட வயதுல ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு ஃபர்ஸ்ட் மெனார்க்குன்னு சொல்லுவோம், அதாவது பருவ காலம், பருவ வயது ஆரம்பிக்கிறது. நம்மளோட இந்த மாதவிடாய் காலம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவோம். நம்மளோட அந்த சிறுமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன வயசு 10-13, அந்த 13 இப்ப ஏர்லியரா வராங்க, அது அடுத்த விஷயம். ஆனா 13-14 கிட்ட கரெக்டா இருக்கும். அந்த வயசுல அவங்களோட மாதவிடாய் காலம் ஆரம்பிக்கும். அதுல இருந்து மாதம் ஒரு கருமுட்டை வெளியேறி அவங்க ரெகுலரா அவங்களோட மென்ஸ்ட்ரேஷன்ஸ் அந்த ப்ரொசீஜர்ஸ் வரும். இதை மாதிரி

0: கலப்படத்துல 14 30 வயசு வரைக்கும் இது அப்படியே ப்ரொசீட் ஆகிக்கிட்டே இருக்கும். தென் 30 35 கிட்ட வரப்ப கொஞ்சம் அவங்க வந்து திருமணம் ஆகிறது, ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரிஷன்ஸ் வருது, கன்சீவ் ஆகி பேருக்காலம் இதெல்லாம் வந்து அவங்க தாண்டி வருவாங்க. அதுக்கு அடுத்தது 40-45 கிட்ட நெருங்குறப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மெனோபாஸ்னு ஒண்ணு ஆரம்பிக்கும். எப்படி மெனார்க்னு ஒன்னு ஆரம்பிச்சதோ அதே மாதிரி மெனோபாஸ் அப்படிங்கறது வந்து இந்த பருவ வயதுன்னு வந்த மாதவிடாய் முடியற காலம்னு அதை நம்ம சொல்லுவோம். இந்த முடியற காலம் அப்படிங்கிறப்ப இதை ரெண்டா கூட சொல்லுவாங்க. அதாவது மெனோபாஸ் அப்படிங்கிறது கரெக்டா முடியற ஸ்டேஜ், இது 45-50 அவங்க உங்களோட பெண்களோட உடல் இதை பொறுத்து மாறுபடும். இதுக்கு முன்னாடி இந்த நிறைய சிம்டம்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். இதை வந்து ப்ரீ மெனோபாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாதவிடாய் நிக்க போறதுக்கு முன்னாடியிலேந்தே இந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது அது நின்று போகும். இதன் அடுத்தது போஸ்ட் மெனோபாஸ் பாக்குறப்ப அதனால வரக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நிக்கவும் குறையறப்பையும் நமக்கு அந்த உடல்ல வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமும் நமக்கு நிறைய தெரியும். சோ இப்படி ஒவ்வொரு வயதிலையும் அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. இது ஆக்சுவலா காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லக்கூடாது, ரொம்ப பிளசன்டான மூமெண்ட். எவ்வளவு நாளைக்கு இந்த ஹார்மோன் செக்ரிட் ஆகுதோ அந்த நாட்கள் வரைக்கும் இவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம், தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் சேர்றது, போன்ல பிரச்சனைகள், அதாவது எலும்புகள் வலி இதெல்லாம் வந்து இல்லாம இருக்கும். ஆனா அதே இது மாதவிடை காலங்கள் தாண்ட தாண்ட பாத்தீங்கன்னா தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும். அதே மாதிரி உடல் எடை கூடுறது, மனநிலையில வரக்கூடிய அந்த மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவாங்கல்ல, எதுக்கு கோவப்படுறோம்னே தெரியாது, இந்த விஷயங்கள் எல்லாமே இது கூட வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இது எல்லாமே உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம சொல்லுவோம். ஆனா இதுக்கு பின்னாடி வந்து நம்மளை இயக்கக்கூடியது இந்த ஹார்மோன்ஸ் தான்.
1: இப்ப பொதுவா வந்து ஹார்மோன்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து சுரக்குது. சோ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடுமா, இல்ல எல்லாருக்கும் ஒரே அளவுலதான் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குமா?
0: இந்த ஹார்மோன்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ஜெனட்டிக்கலா வந்து இது வந்து நம்ம சொல்ல முடியாது. சில ஹார்மோன்ஸ் வந்து ஜெனட்டிக்கலா கண்ட்ரோல் ஆகும். ஒவ்வொரு வீட்டிலயும் ஒரு முறைகள் இருக்க மாதிரி அவங்கவுங்க பரம்பரைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த செக்ரிஷன்ஸ் எல்லாருக்குமே கரெக்டா ஒரு வயசுல ஆரம்பிச்சு ஒரு வயசுல வந்து முடியும். பெண்களுக்கு அந்த 10-13 வயசுல பெண்கள் சார்ந்த ஹார்மோன்ஸ்களோட அளவுகளை அதிகமாக்கி அப்படியே மெதுவா பீக்குக்கு போய் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் வரும். இதுல எப்படி வேரியேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு சொன்னா அவங்களோட தூக்கம், அவங்களோட வாழ்வியல் முறைகள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரஷர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட சூழ்நிலைகள். அதனால அந்த பேரு காலத்திலே பாத்துக்கிட்டீங்கனாலே லேடிஸ் ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஹார்மோன்ஸோட அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அதனால இது அவங்களோட சூழ்நிலைகள் வந்து அதுல ஒரு இம்பாக்ட கண்டிப்பா கொடுக்கும். அதனால வேறுபடலாமே தவிர இதுல வரக்கூடிய ஹார்மோன்ஸ்களோட அளவுல வந்து அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களோட மகிழ்ச்சி மனநிலைகள் வந்து ரொம்ப முக்கியம். அதனால அந்த மனநிலையை சார்ந்து கண்டிப்பா பெண்கள்கிட்ட இந்த ஹார்மோன்ல சேஞ்சஸ் வரும். அதுவும் வேலை சார்ந்த சேஞ்சஸ் வந்து இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நைட் ஷிப்ட் மாறுறது, மார்னிங் ஷிப்ட் மாறுறது அப்படின்னு பாக்குறப்ப சரியா தூக்கம் இல்லாம இருக்கிறது, இதனால வந்து நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வராம தள்ளி கூட போகுது. சோ இந்த ஹார்மோன்ஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சில சேஞ்சஸ் இதனால வரலாம்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப பொதுவாவே வந்து இந்த வளர் இளம் பருவம் சொல்லக்கூடிய இந்த 10-13 வயதுக்குள்ள இந்த ஹார்மோன்ஸால என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்து நடக்குது?
1: இந்த 10-13 வயசுல பாக்குறப்ப பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் ரெண்டுமே டெவலப் ஆகுற ஸ்டேஜ். யூஸ்வலா இந்த ஹார்மோன்ஸ் வந்து பெண் குழந்தை கருவா இருக்கிறப்பவே ஆரம்பிச்சிடும். கருவா இருக்கிற குழந்தை பெண் குழந்தையா வளர வைக்கிறதுமே இந்த ஹார்மோன்ஸ் தான். ஆனா குழந்தை பிறந்த உடனே இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நின்னுடும். இந்த FSH, LH, ப்ரொஜெஸ்டிரான், எஸ்ட்ரோஜன்ஸ், இந்த ஹார்மோன்ல எஸ்ட்ரோஜன்ஸ் எல்லாமே நின்னுடும். ஒரு 10-13 வயசு வரப்ப பெண் குழந்தைகளுக்கு திருப்பியும் இந்த ஹார்மோன்ஸோட அளவு மெதுவா அதிகமாகும். அதிகமாகறப்ப உடல்ல நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். யூட்ரஸ் வளர ஆரம்பிக்கும், பிரஸ்ட் வளர ஆரம்பிக்கும், ஸ்கின்னோட டெக்ஸ்சர் மாறும், நல்லா ஆயிலியா இருப்பாங்க, பிளட் சப்ளை அதிகமாகும், உடல் சூடுகள்ல வந்து ஒரு வெதுவெதுப்பான ஒரு மனநிலை வரும், நல்ல ஸ்கின் டோன் வந்து நல்லா ரைஸ் ஆகும். அது இல்லாம ஆயில் செக்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால பருக்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சில சமயம் சோர்வு இருக்கும், இந்த மாதவிடாய் ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து இந்த இளம் பருவத்தில இருந்து அப்படியே தாண்டி வரப்ப மெனார்க் ஸ்டார்ட் ஆறத நம்ம பார்க்கலாம். குழந்தைகள்ட்ட
0: இந்த மாதிரி டைம்ல வந்து பெற்றோர்கள் என்னென்ன விஷயங்களை வந்து குழந்தைங்க கிட்ட கவனிக்கணும்?
1: அவங்கள்ட்ட முதல்ல வந்து இதை பத்தி பயப்பட வேணாம் அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா இப்ப வந்து யங் ஏஜ்ல பசங்க வந்து 13 நம்ம சொல்றோம், ஒரு 7-8 கிட்ட அந்த காலங்கள்ல வந்து குழந்தைகள் வந்து மெனார்க் ரீஜனை இதை நெருங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் பார்த்தா ஒரு 4-5 ஏர்லியராவே இந்த பசங்களோட சாப்பிடக்கூடிய ஃபுட்டோட பேட்டர்னாலயா என்னன்னு தெரியல, மேக்சிமம் இந்த பசங்க வந்து சீக்கிரமாவே வந்துடுறாங்க. இவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியல, அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டைத்துல இவங்களுக்கு ரெகுலராவும் வருது. முன்னாடி எல்லாம் ஒரு 6 ஒரு தடவை ஒரு மாதவிடாய் காலம் ஸ்டார்ட் ஆனாலுமே ஒரு 6 வராது, திருப்பி வளர்த்தது ஒரு தடவை பீரியட்ஸ் வரும், அதுக்கப்புறம் ரெகுலரா வரதுக்குள்ள அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. இப்ப அப்படிலாம் இல்லாம அதிகபட்ச உதிரப்போக்கும் இருக்குது. சோ பசங்களுக்கு முதல்ல பயப்படாம இருக்க சொல்லித்தரணும். எதா இருந்தாலும் நம்ம கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஈவன் அவங்க ஸ்கூல்ல இருந்தா கூட அதை அவங்க டீச்சர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும். வெக்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாதுங்கிறத சொல்லித்தரணும். ரெண்டாவது ஹைஜீனிக், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ங்கிறத சொல்லித்தரணும். ஏன்னா இப்ப எல்லாம் ஸ்கூல் டைமிங் பாத்தீங்கன்னா காலையில போனாங்கன்னா சாயந்தரம் தான் பசங்க வராங்க, இதை தவிர்க்க முடியாது. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சானிட்டரி பேட்ஸ் எப்படி மாத்தணும், எப்படி வச்சுக்கணும், எப்பவுமே போறப்ப எடுத்துட்டு போகணும்ங்கிறது, நிறைய தண்ணி குடிக்கணும்.

0: ஃபுட் எப்படி சாப்பிடணும் எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த ஹைஜீனிக் விஷயங்கள்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லித்தரணும். அதே மாதிரி இதை நினைச்சு எனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல, இந்த சைக்கலாஜிக்கல் கம்பாரிசன்ஸ் வேற ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல, இது நார்மலா நடக்கிற விஷயம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா பேரண்ட்ஸ் இருக்கணும்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
3: ஆஹா வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
2: ஆமா புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
3: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
3: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
2: ஆனா அக்கா
3: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி கொடுக்காம நழுவ முடியாது.
2: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: சரி,
4: RBI சொல்கிறது
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

0: பாக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20-30 இந்த வயதுல இருக்கக்கூடிய பெண்களோட ஹார்மோன் நிலை வந்து எப்படி இருக்கும்?
1: இந்த 20-30 அப்படிங்கறது வந்து வேலைக்கு போற பீரியட் நம்ம எடுத்துக்கலாம். ஜாபுக்கு எஜுகேஷன் முடிக்கிறது இல்ல ஹையர் ஸ்டடிஸ் அந்த மாதிரி பீரியட்ல இருக்கக்கூடிய ஜாலியா அதாவது ஹாப்பியா சுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மூட் செட்டப் இருக்கக்கூடிய மைண்ட் செட்டப் உள்ள ஒரு ஏஜ் குரூப் இது. ஆனா இந்த ஏஜ் குரூப் அப்ப கண்டிப்பா இந்த பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆயிடும். மாசம் மாசம் இது அவங்க கடந்துதான் வரணும். இதுக்கேத்த மாதிரி அவங்க அதுக்கான சாப்பாடு உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டா கொண்டு வந்துக்கணும். உடல்ல அவங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கேத்த அளவுக்கு இப்ப உதிரப்போக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இரும்பு சத்து உள்ள சாப்பாடை கண்டிப்பா சாப்பிடணும். அனிமிக் ஆகிறது இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேலையில கரியர் ஓரியன்டா இப்ப நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. சோ இப்ப இந்த கரியர் ஓரியன்டா ரொம்ப யோசிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஹார்மோனோட செக்ரேஷன் மனதளவுல அப்படி மூளையில இருந்து யோசிச்சு வரக்கூடிய அந்த ஹார்மோனோட அளவு குறையறதுனால அந்த கர்ப்பப்பையில இருந்து ஓவரில இருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எஸ்ட்ரோஜன்ஸோட அளவுமே பிளக்சுவேட் ஆகுது. அதனால உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸே வரதில்ல. இந்த ரெகுலர் பீரியட்ஸ் வராம போறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உடல் எடை அதிகரிக்கும். ஒரு மாதிரி ப்ளோட்டடா இருப்பாங்க, ஒரு மாதிரி வீக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருப்பாங்க. ஹெவினஸ் இருக்கும், மூட் ஸ்விங் இருக்கும், நிறைய வந்து கோவப்படுறது, அடுத்தவங்க நம்மளை பத்தி சொல்றப்ப ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க கண்டிப்பா பிஹேவ் பண்ணுவாங்க. இது இல்லாம இன்னொரு விஷயம், உடல் ரீதியாவே உள்ள கர்ப்பப்பைக்குள்ள நீர்க்கட்டிகள் சொல்லுவோம், அதான் பிசிஓடி ப்ராப்ளம் சொல்றது. அந்த நீர்க்கட்டிகள் வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், அதான் பிசிஓடி. இந்த நீர்க்கட்டிகள் வரதுனால அதனால வேற சில சமயம் பீரியட்ஸ் அதுக்கப்புறம் வரப்ப ஹெவி பிளட் இருக்கும். சோ ஓவரா வந்து உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் போறப்ப கண்டிப்பா ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, அனிமிக் ஆயிடுவாங்க, கண்ணெல்லாம் பார்த்தா ரொம்ப சோர்வா இருக்கும், தூக்கமா இருக்கும். ஒரு 4 படி 5 படி ஏறினா கூட அவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க. சோ அவங்க அவங்களை ஹெல்த்தியா வச்சுக்கிட்டாங்க நுழையணும் அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும் கேர்ள்ஸ்க்கு. அப்படி வரப்ப கண்டிப்பா இவங்களுக்கு இருந்த அந்த அனிமிக்கா இருக்க கண்டிஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, உதிரப்போக்கால இவங்க வந்து முதல்ல இரும்பு சத்து உள்ள பொருட்கள் எடுத்துக்கணும். குழந்தைய கன்சீவ் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா குழந்தை கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கும் சேர்த்தான ஃபுட்டை இவங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். அதுக்காக ஓவர்லோடடா எடுத்துக்கிட்டாங்கனாலும் இந்த பீரியட்ல கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன்ஸும் வரும். அப்படி வரப்ப சுகர் பேஷண்டா மாறிடுவாங்க, பிபி பேஷண்டா மாறிடுவாங்க. சோ அந்த அளவும் இல்லாம ஹெல்த்தி ஃபுட்டா நல்லா எடுத்துக்கிட்டு குழந்தைக்கும் சேர்த்து அதுக்கு தேவையான தாது பொருட்கள் எல்லாமே வரா மாதிரி அந்த புரத சத்தோட அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு அந்த திருமணத்துக்கு அப்புறம் பேறு காலத்துக்கு அவங்க ரெடி ஆகணும். சோ அந்த பேறு காலத்துக்கு அவங்க ரெடி ஆகிறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா முதல்ல நல்லது.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து சுகர் எல்லாம் வந்து ரைஸ் ஆகுது ஒரு சில பேருக்கு, இதுக்கும் வந்து ஹார்மோன் ஏதாவது முக்கிய பங்கு?
2: கண்டிப்பா வந்து ஹார்மோனோட ரோல் வந்து இதுல இருக்குது. ஏன்னா இந்த எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரான் அவங்களோட கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற குழந்தையோட வளர்ச்சியையும் அதுதான் பாத்துக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த ப்ரொஜெஸ்டிரானோட லெவல் எலிவேட் ஆகிறப்ப அது கூட சேர்ந்த இந்த குரோத் ஹார்மோன்ஸ், ரிமைனிங் ஹார்மோன்ஸ், இன்சுலின் ஒன்று நமக்கு எல்லாருக்கும் டயபெட்டிஸ் பேஷன்ஸ்க்கு நம்ம பேசுறப்ப தெரிஞ்சிருக்கும், இதோட அளவு எல்லாமே வந்து மாறுபடும். அப்படி மாறுபடுறப்ப இவங்க நிறைய ஃபுட்டும் எடுத்துப்பாங்க, சாப்பாடும் அதிகமா எடுத்துக்கணும். மல்டிபிள் ஃபோல்ஸ் வந்து இவங்க அந்த குழந்தையோட வளர்ச்சிக்காக கான்சென்ட்ரேட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா குளுக்கோஸ் லெவல் எலிவேட் ஆகும். ஆனா ஆப்டர் டெலிவரி திருப்பி வந்து எக்ஸசைஸ் பண்றது, வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கான விஷயங்கள்ல இறங்குறது, இந்த மாதிரி பண்ணாலுடைய திருப்பி சுகர் லெவலை சில சமயம் கொண்டு வரது சில பேருக்கு பிரச்சனையாகி கம்ப்ளீட் டயபெட்டிக் பேஷண்டாவே கூட அவங்க மாறிடுவாங்க.

0: அதனால இது ஆரம்பத்துல இருந்தே பேறுகாலத்துல இருந்தே கண்ட்ரோல்டா வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடுறப்ப ரொம்ப நல்லது.
1: பொதுவாகவே இப்ப பெண்கள் திருமணத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தையின்மை அப்படின்றது மேஜர் ப்ராப்ளமா இருக்கு. சோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் ஏதாவது இருக்கா ஹார்மோன்ஸ்க்கும்?
0: ஹார்மோன்ஸுக்கும் அதுக்கும் கண்டிப்பா இருக்கு. நான் சொன்ன மாதிரி மனநிலை மாற்றங்களும் உடல் மாற்றங்களும் ஹார்மோனை சார்ந்துதான் நடக்கும். அப்படி நடக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவங்க வேலை இந்த பிரஷர்ல ரெண்டு பேருமே ஒர்க்கிங், வீட்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் வேலையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த ஹார்மோன்ல பிளக்சுவேஷன் வந்துருது, மாற்றங்கள் வந்துருது, அந்த சமநிலை பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்கப்படுறப்ப இந்த கருமுட்டை உருவாகிறதோ இல்ல கர்ப்பப்பை அதை ரெடி பண்றதோ இந்த எல்லா பிரச்சனைகளுமே அவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு பிரெக்னன்சி வந்து சில சமயம் கேள்விக்குறியாதான் இருக்குது. முதல்ல நீர்க்கட்டியோட நிறைய பிள்ளைகள் இப்ப இருக்காங்க. ஆப்டர் பிரெக்னன்சி அந்த நீர்க்கட்டியை முதல்ல சரி பண்ண வேண்டியதா இருக்குது. ஹார்மோன்ஸ் கொடுத்துதான் அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சோ அந்த ஹார்மோன்ஸ் வச்சு முதல்ல அந்த கர்ப்பப்பைய ரெடி பண்றதுக்கே ஒரு டைம் எடுத்துருது. இதனால இப்ப இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பாண்டிச்சேரி எல்லா இடத்துலயுமே நிறைய ஃபர்டிலிட்டி கிளினிக் அதிகமாயிடுச்சு. யூஸ்வலா முன்னெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, நிறைய குழந்தை பேரு பிரச்சனை இல்லாம தான் இருந்துச்சு. இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இப்ப கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் போறதுனால இந்த மனநிலை மாற்றங்கள் இந்த ஹார்மோன்ல வர சமநிலையை பாதிக்கிறதுனால கண்டிப்பா குழந்தை பேர்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யுது. சோ ஆரம்பத்துல இருந்து பிள்ளைகளுக்கு இதை பத்திய ஒரு கல்வி சார்ந்ததோட சேர்த்து எஜுகேஷன் கொடுக்கறப்ப அவங்க கண்டிப்பா இதை ஃபேஸ் பண்ண முடியும்.
2: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தோம் பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்கள்.

நேரம் 2:20 20 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இது என்றும் இனியவை. இனி டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் ஒலிக்கிறது தீபம் திரைப்படத்திற்காக.

கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணம்.

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 2:26:24. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இது என்றும் இனியவை. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கும் இந்த பாடலின் படம் அவளுக்கென்று ஒரு மனம்.

ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற SC ST பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்பம்

அவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ரூபாய் 1200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி July 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், N5 3வது குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி, 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி 10/6/2026 மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு www.labour.gov.in மற்றும் www.ncs.gov.in பார்க்கவும். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். நேரம் 2:37:28 இணைந்திருப்பது என்றும் இனியவை. இனிவரும் பாடல் சொர்க்கம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் பாடியது.

நேரம் 2:40 55 நொடி. இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். இது என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடர்வது வீர திருமுகன் படத்திற்காக பி.வி. சீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி பாடியது.

இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். இது என்றும் இனியவை. நேரம் 2:49. நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் இந்த பாடல் கரும்புவில் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடியது.

நேர்களை ஒழித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய என்றும் இனியவை. தொடர்வது வானிலை அறிக்கை சென்னி அஞ்சல்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டின் எஞ்சிய பகுதிகளிலும் காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவுகிறது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 70.8 mm மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 3-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் தமிழகத்தின் எஞ்சிய பகுதிகளிலும்

0: புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கன்னியாகுமரி அரியலூர் பகுதிகளில் 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் 13 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னையிலும் புதுச்சேரியிலும் 2 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட வெப்பம் அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அதிகபட்சமாக வாரண்டப்பள்ளியில் 7 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் 6 சென்டிமீட்டர் மழையளவும் வெங்கூரில் 5 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. புவனகிரி, கிருஷ்ணகிரி, சிதம்பரம், நலமுக்கு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. ஆம்பூர், கேட்டி, திருப்பத்தூர், வடப்புத்துப்பட்டு, கொள்ளிடம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. குண்டூர், கடலூர், நாகர்கோயில் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:57:40.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
5: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேர்களை, நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 4 மணிக்கு குழந்தையும் தெய்வமும் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை MS விஸ்வநாதன், வசனம் ஜாவர் சீதாராமன், இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு. நேர்களை, இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: ਬਸੰਤੀ
1: ਮੋਹ ਰੰਗ ਤੇ ਬਸੰਤੀ, ਰੰਗ ਤੇ ਬਸੰਤੀ, ਰੰਗ ਤੇ ਬਸੰਤੀ ਯਾਰ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியில் தெலுங்கு, ஹிந்தி, மலையாள பல பாடல்களை கேட்டு ரசித்தோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் சௌமியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக தந்தை தாய் என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், ராகம் சண்முகப்பிரியா, ஆதித்தாளம்.

தமிழேந்திர சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் தொடர்வது கண்ணன் குழலோசை என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல் திலங் ராகம் ஆதி தாளம்.

நேரம் 3:46:23. சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து கருணை தெய்வமே என தொடங்கும் மதுரை டி சீனிவாசன் பாடல், ராகம் சிந்து பைரவி ஆதித்தாலம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக பார்வை ஒன்றே என தொடங்கும் ஓத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடல் சுருட்டி ராகம் ஆதித்தாளம்.

0: நிறைவு பெற்றது இன்றைய சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் சௌமியா அவர்களின் பாட்டு கேட்டு ரசித்தோம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது
5: குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று.
1: AVM ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் குழந்தையும் தெய்வமும் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெய்சங்கர், நாகேஷ், ஜமுனா, ஜி வரலட்சுமி, மேஜர் சுந்தரராஜன், சாந்தா, குட்டி புத்மினி மற்றும் பலர். இசை MS விஸ்வநாதன், வசனம் ஜாவர் சீதாராமன், இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு.
6: அழகிய முகம், அவனுக்கு இழகிய மனம். மிஸ் 1965, பியூட்டிஃபுல்.
7: ஷட் அப், மேனர்ஸ் தெரியாதவங்க. உங்களை கண்ணில்ல ஒதுங்கி நிக்க கூடாது.
8: மிஸ் பாமா, யாருக்கு கண்ணு தெரியல? கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறது நீயா இல்ல நாங்களா?
9: பாவண்டா, அது ஒண்ணும் சொல்லாதடா.
8: பியூட்டி குவீன்.
7: யூ ஃபூல், மரியாதை தெரியாதவங்க.
8: மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும்.
7: என்ன சொன்னீங்க? உன்ன போல பெரிய எடுத்து பெண்ணாலும் இதுக்கு விமோசனம் ஏற்படணும். இவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. அன்னைக்கு அப்படிதான் ஒரு ஸ்டூடெண்ட் என் சைக்கிள்ல இருந்து காத்திறக்கி விட்டுட்டான்.
10: இருக்கட்டும், இவங்களுக்கு

0: சரியான பாடம் கத்து கொடுக்கணும்.
1: சரிம்மா, காலேஜ் விட்டுட்டு வீட்டுக்கு வர்றோம், பாடம் சொல்லி கொடு.
0: சின்னா, ஹேமா, இவங்க கிட்ட என்ன பேச்சு? மரியாதை தெரியாதவங்க.
2: மிஸ் பாமா, அடியேன் சேகருக்கு மரியாதை கத்து தரலாமா?
3: கத்து தருவேன்.
1: எங்களுக்கும் மரியாதை கத்து தரலாமா?
4: எங்களுக்கும் மரியாதை கத்து தரலாமா?
1: மிஸ் பாமா, ரொம்ப வண்டி ஓடுறது விட மாதிரியா? அம்மா எழுதுறா, அவன் ஒரு மடைய வண்டியில் ஏறினா பிரண்ட் சீட்ல உட்காராம சான்ஸ கோட்டை விட்டுட்டு பின் சீட்ல உட்காந்துருக்கான் பாரு. பாத்தியாரா, அவன் செஞ்ச வேலையா? அவன் என்னடா வேலை செஞ்சா? வண்டியில உட்கார்ந்தா அந்த பொண்ணு வண்டி ஓட்டிட்டு போது, வண்டியோட போறான்.
5: ரொம்ப பிரமாதம். இந்த கலாட்டா எல்லாம் உங்க ஏற்பாடு தானே?
6: ஆமா பாமா, என் மேல கோபமா?
5: கோபமா உங்க மேலையா? சே சே சே, ஒரு நாளும் இல்ல. உங்களுக்கு இவ்வளவு ஆள்கட்டு இருக்குமென்னு எனக்கு தெரியாது.
6: தெரிஞ்சிருந்த
5: உங்ககிட்ட அப்படி மரியாதை இல்லாம பேசியே இருக்க மாட்டேன்.
6: பாமா, பியூட்டிஃபுல் பாமா, மரியாதை பாடத்தை எப்ப கத்து கொடுக்க போற?
5: சேகர், ஹேண்ட்ஸம் சேகர், இப்பவே ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க பின் சீட்ல ஒதுங்கி உட்கார்ந்துட்டா எப்படி ஆரம்பிக்கிறது?
1: ஓகே, முன்னுக்கு வரதுக்கு நான் தயார். இதோ
5: வாங்க வாங்க. ரொம்ப துணிச்சலா இருக்கிறீங்களே மிஸ்டர் சேகர். கார்ல உங்களை மட்டும் தனியா ஏன் அழைச்சிட்டு வந்தேன் தெரியுமா?
6: தெரியுமே, எனக்கு பாடம் கத்து கொடுக்க. பாமா, நேரத்தை வீணாக்காம நாம பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
5: நானும் அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன்.
6: பாமா, இனிமேக்கு என்னால் ஒரு நிமிஷம் கூட பொறுக்க முடியாது.
0: அடடே, கார் நின்னு போயிடுச்சு.
1: ஆமா, ஏன் நின்னு போயிடுச்சு?
0: ஓ, ரேடியேட்டர் ஹீட் ஆயிருக்கும், கொஞ்சம் தண்ணி கொண்டுறீங்களா?
1: எப்படி கொண்டு வருது?
0: பின்னால டிக்கில பக்கெட் இருக்கு, அங்க தண்ணி இருக்கு, சீக்கிரம் கொண்டாங்க.
1: ஓகே,
0: சீக்கிரம் சீக்கிரம்.

0: இப்ப சொல்லுங்க, யார் சாமர்த்தியசாலின்னு?
1: என்ன சொன்னேன்?
0: மிஸ்டர் சேகர், இங்கிருந்து டவுனுக்கு 15 மைல். டாக்ஸி, ஆட்டோ ரிக்ஷா, ட்ரெயின் ஒண்ணும் கிடையாது. பஸ் கூட 2 நாளைக்கு ஒரு தரம் தான். மரியாதை பாடம் கட்டுக்கிட்டீங்களா? அப்ப நான் வர்றேன். டாடா, பை பை, சீரியோ.

0: சீட்ல தான் உட்காந்து டிரைவ் பண்ணுவாங்க. நீங்க காருக்கு அடியில உட்காந்து டிரைவ் பண்றீங்களே, இது என்ன புது மாதிரி டிரைவிங்க?
1: ஆமா, இந்த மாதிரி மரியாதை தெரியாதவங்களை கார்ல ஏத்திட்டு வந்தேன் பாருங்க, அதனால வந்த வேலை இது.
0: இப்ப மணி 8, இங்க இருந்து டவுனுக்கு 10 மைல். ட்ரெயின், டாக்ஸி, ஆட்டோ ரிக்ஷா எதுவுமே கிடைக்காது. பஸ்ஸும் 2 நாளைக்கு ஒரு தடவை தான். நான் வரட்டுங்களா? டாடா, பை பை, சீ யூ.
1: கொஞ்சம் நில்லுங்க.
0: என்னங்க
1: வந்து ஒரு பொண்ணு தனியா இப்படி விட்டுட்டு போறது உங்களுக்கு நியாயமா? இந்த கார் நகர மாட்டேங்குது.
0: என்ன செய்யறது? அப்ப கார் நல்லா இருந்தப்போ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு பொய் சொன்னீங்க. இப்ப அந்த பொய் ஏன் மெய்யாயிடுச்சு?
1: இனிமே பொய் சொல்ல மாட்டேன். இப்ப என்னங்க செய்யறது?
0: ஒண்ணு செய்யலாமா? ரெண்டு பேரும் ஜாலியா ஹாப்பியா நடந்து போவோமா?
1: 10 மைல் நடக்கறதா?
0: வேண்டாம், இப்ப டோன்ட் மைண்ட், நான் உன தூக்கிட்டு போக தயார்.
1: ஐயா
0: ஐயா, இங்கேயே தங்க வேண்டிதான்.
1: அப்ப ராத்திரி பூரா உங்களோட தனியா தங்குறதா?
0: சரி, நீங்க இங்கேயே இருங்க, நான் போறேன்.
1: ஐயோ போகாதீங்க, எனக்கு பயமா இருக்குது.
0: அடே என்ன பொண்ணுமா நீ, தங்கலாம்னாலும் வேண்டாங்கற, போகலாம்னாலும் வேண்டாங்கற, என்னதான் செய்ய சொல்ற?
1: ஒண்ணு செய்யலாமா? நீங்க இப்படி படுத்துக்கங்க, நான் இப்படி படுத்துக்கிறேன்.
0: வெரி குட்.
1: பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க கை ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேன்னு.
0: உன் கை தான் சும்மா இல்லாம அப்படி இப்படி டான்ஸ் ஆடுது.
1: என்ன சொன்ன?

0: சேகர், ஆரம்பத்துல உங்களை ரொம்ப கோவக்காரன்னு நினைச்சேன்.
1: நான் கூட தான் உன்னை கருவின்னு
0: நினைச்சேன். இப்போ
1: இப்போ ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம். ஏன் தெரியுமா?
0: ஏனோ
1: எவ்வளவு பெரிய விரோதிகளா இருந்தாலும் அகங்காரத்தை விட்டுட்டு மனசை திறந்து பேசினா உடனே நண்பர்களாயிடுவாங்க. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். நம்ம சுந்தரம் ஸ்கூட்டர்ல வந்திருக்கான்.
2: சுந்தரம், வண்டி இங்க விட்டு எங்கடா போன? ஹலோ மிஸ் பாபா, என்ன இன்னும் மரியாதை பாடம் கத்து கொடுத்து முடியலையா?
3: பேசாம இருக்கா, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு.
2: காரு?
3: ஆமாடா,
2: பிரேக் டவுன் கரெக்டரா? பாமா கார் இல்ல, அதனால தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. நல்ல இடம், தென்னை மரம் வைக்க போறது. நீங்க ரெண்டு பேரும் வேலை
0: போதும் போதும், பேசிட்டே போகாதீங்க. இப்ப நாம வீட்டுக்கு போய் ஆகணும்.
2: இருக்குது ஒரு ஸ்கூட்டர், மூணு பேர் எப்படி போறது?
3: மூணு பேர் அங்க போறோம். நானும் பாமாவும் உன் ஸ்கூட்டர்ல போறோம்.
2: ஐயோ, அப்ப நானு?
3: நீ காருக்கு காவல்.
2: யாருக்கு?
3: காருக்கு. வா பாமா.
2: தெரியா என்னடே, இதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? பொண்ணு கிடைச்ச உடனே ஃப்ரெண்ட விட்டுட்டு போயிடுறதா?
3: சுந்தரம், ஸ்கூட்டர்ல வந்தவரை கார்ல உட்காந்து வச்சுட்டு போறேன். இது ப்ரமோஷன் இல்லையா?
0: டாடா.

0: நல்ல வேலை அம்மா தூங்கிட்டாங்க போல இருக்கு. வாங்க அப்படி உட்காரலாம்.
1: மாமா, உங்க அம்மா என்ன மருமகனா ஏத்துப்பாங்களா?
0: சேகர், உங்களை பிரிஞ்சு இனிமே என்னாலே ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. ஆமா, இன்னைக்கு என்ன தேதி?
1: செப்டம்பர் 6. எதுக்கு?
0: செப்டம்பர் 6 என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பொன்னாள். இவ்வளவு சீக்கிரத்துல என் மனசு ஒருத்தருக்கு அடிமையாகும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இதுக்குத்தான் உன்னை இவ்வளவு பிரியமா வளர்த்தேனா? யார் நீ? அம்மா, அவர் என் காலேஜ் மேட், பேர் சேகர், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். அம்மா,
2: சேகர் அளவில் நான் சொன்னேன், துபாஷ் கந்தசாமி புள்ள பேர சேகர்னு. அது இவனே தான்
3: எங்க தாத்தா. உங்களுக்கு தெரியுமா சார்?
2: தெரியுமாவது? நீ நம்ம பையன் பா.
0: பாத்தீங்களா, நம்ம தர்மம் எங்க கொண்டு போய் விட்டு இருக்குதுன்னு. மாசம் மாசம் இவனுக்கு 200 ரூபாய் கொடுத்தோமே, அதுக்கு சரியானபடி நன்றி செலுத்திட்டோம். உங்க துபாஷ் பேரம்
3: என்ன? மாசா மாசம் வக்கீல் மூலமா நீங்களா எனக்கு பணம் கொடுத்து அமிச்சீங்க?
0: பின்ன என்ன, உங்க பாட்டம் வச்சுட்டு போன ஆஸ்திரேலியா இருந்து வந்ததுன்னு நினைச்சியா?
3: எனக்கு தெரியாதுங்க, தெரியவே தெரியாது. இத்தனை நாளும் நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. அன்னமிட்ட வீட்டுல கண்ணம் விடுற பரம்பரை இல்லமானா, இனிமே உங்க பொண்ணு பக்கமே திரும்ப மாட்டேன். நான் வரேன்.
0: சேகர்,
3: மாமா. மாமா, இனிமே நீ உங்க அம்மா சொல்றபடிதான் நடக்கணும். உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, என்ன மறந்துரு மாமா.
0: கைய விடு. மனம் தான் நான் அவரைத்தான் மனப்பேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணம்.

0: நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன்.
1: நீ என்ன அனுமதிக்கிறதால மேலு, மறைஞ்சு நின்று கொடுக்கிற ஆண்டவனே சேகருக்கு கொடுக்கட்டும்னு சொன்னேன், கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். துபாஷ் கந்தசாமியுடைய மூலதனத்துல உருவான இந்த சொத்து அவர் பேரனுக்கே போய் சேரணும்னு ஆண்டவனே தீர்மானிச்சுட்டான். இல்லாத போனா பாமா ஏன் சேகரை சந்திக்கணும், அது ஏன் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து விடணும்?
0: என்ன உளறீங்க, பாமாவுக்கு தான் ஆசை கண்ணை மறைச்சதுன்னா உங்களுக்குமா புத்தி மழுங்கி போச்சு?
1: இல்ல இல்ல மேலும், கோபம் உனக்குத்தான் கண்ணை மறைக்குது. யோஜனை பண்ணிப்பார், பெரிய பெரிய ஜமீன்தார் விட்டு பிள்ளைங்க எல்லாம் பாபாவை கட்டிக்க வந்து நின்ன போது நீ தானே வெறும் பணக்கார முட்டாளுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன. இப்ப பாமாவே ஒரு புத்திசாலி பையனை தேர்ந்தெடுத்துக்கிட்டா.
2: ஆமாமா, அவர் பெரிய அறிவாளி. பணம் இல்லைன்னா என்னம்மா?
0: இந்த விஷயத்துல அப்பாவும் பொண்ணு ஒன்னாயிட்டீங்க பாமா. இது உன் கல்யாண விஷயம் மட்டும் இல்ல, நம்ம குடும்ப ஆஸ்தியை பொறுத்த விஷயம். உன்னையும் ஆஸ்தியையும் வச்சு காப்பாத்த அந்த சேகருக்கு யோகியத்தை இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
1: அவன் பரம்பரை ஒன்னே போதுமே.
0: போதாது, அந்த சேகருக்கு ஒரு இன்டர்வியூ பரீட்சை வச்சு கேள்வி கேட்டு எனக்கு அவனை பத்தி திருப்தி ஏற்பட்டாதான் கல்யாணம்.
1: அலமேலு, மாப்பிள்ள செலக்ட் பண்றது என்ன உன் பஸ் கம்பெனி டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி நினைச்சியா?
0: டிரைவர் கண்டக்டரையாவது பிடிக்கலன்னா மாத்திடலாம், ஆனா மாப்பிள்ளையை மாத்த முடியாதே. அதனால கடுமையான பரீட்சை வச்சுதான் முடிவு செய்யணும்.
3: என்ன
4: சார் இது? கேள்வி பேப்பர் இல்லாத கேள்வியா இருக்குது.
3: என்ன கேள்வி பேப்பரா?
4: கேள்வி பேப்பரா எது? என்னது
1: அலமேல, பரீட்சை ஆரம்பிக்கலாமே.
0: நீங்க உட்காருங்க, உட்காருங்க,
4: உட்காந்துருங்க.
0: நீங்கள் பாமாவை விரும்புகிறீர்களா?
5: பாமாவை நான் உயிருக்கு மேலாக காதலிக்கிறேன்.
0: கல்யாணம் என்பது என்ன?
5: மணமக்கள் வாழ்வில் அது ஒரு திருநாள்.
6: இல்லை, சுதந்திரமாக தெரிந்த ஆண்மகன் அடிமையாகும்
1: திருநாள்.
0: நீங்கள் பாமாவை காதலிக்கிறீர்கள் என்பதற்கு என்ன அத்தாட்சி?
5: சித்த சுவாதீனத்தோடுதான் கேள்வி கேட்கிறீர்கள் என்பதற்கு என்ன அத்தாட்சியோ அதே அத்தாட்சிதான். நான் உங்களை நம்புவது போல் நீங்களும் என்னை நம்பத்தான் வேண்டும்.
0: இடக்கா பதில் சொல்றீங்களே.
5: மடக்கும் கேள்விக்கு இடக்கான பதிலைத்தானே கொடுக்க முடியும்.
0: மாப்பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும்?
6: எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம்.
5: ஆனால் பணக்கார வீட்டில் மனைவிக்கு பொழுதுபோக்கு சாதனமாகவும் மாமியாருக்கு அடிமையாக அவர்கள் வீட்டு டென்னிஸ் கோர்ட்டில் பந்து பொறுக்கும் பையனாகவும் நடந்து கொள்ளலாம்.
0: நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்?
5: நான் தன்மானம் உள்ள மனிதனாக நடந்து கொள்வேன்.
0: நீங்க தான் நம்ம கம்பெனி மேனேஜர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு டிரைவர் தன் மனைவிக்கு ஆபத்து என்று லீவ் கேட்கிறான், லீவ் கொடுப்பீர்களா அல்லது வேலையை செய்துவிட்டு வீட்டுக்கு போ என்று சொல்வீர்களா?
5: லீவு கொடுக்க மாட்டேன், நேராக அவனை வீட்டுக்கு அனுப்பி அவன் மனைவியை கொலை செய்ய சொல்வேன். ஏனென்றால் அலமேலு பஸ் கம்பெனியில் வேலை செய்பவனுக்கு மனைவி மக்கள் இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்கள்.
0: இந்த பரீட்சையின் முடிவு என்னவா இருக்கும்?
5: முழு தோல்வி. பாமா எனக்கு கிடைக்க மாட்டாள்.
0: அதுலதான் தவறு செய்துட்டீங்க. இந்த கேள்வி பேப்பரை தயார் செய்யும் போதே என் கணவரும் பாமாவும் சேர்ந்து அதை உங்ககிட்ட கொடுப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்களும் அதையே தான் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா தைரியமா உங்களுக்கு தெரிஞ்சதைத்தான் சொன்னீங்க. அதிலிருந்து நீங்க பாமாவை பணத்தாசியால மணக்கலைங்கிறது தெரியும். என் பாமாவை அவ விரும்புறவருக்கே கட்டி கொடுக்க தீர்மானிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, இனிமே நீங்க தான் அலமேல் டிரான்ஸ்போர்ட் மேனேஜர்.
5: தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. உங்களை நான் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டேன்.
0: நீங்க என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. உங்களுக்கு தைரியத்தோட கர்வம் கூட இருக்கு. கல்யாணம் ஆன பிறகு நான் உங்களை வழக்கி கொண்டு வர்றேன். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். ஆசீர்வாதம் பண்ணுங்க.
5: மாமா, இவ்வளவு நாளும் நான் படிச்சது வாழ்ந்தது எல்லாம் உங்க தயவாலதான். இதுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னே தெரியல.
6: அதான் கால விழுந்து கும்பிட்டாடா, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்?
1: சேகர், நீயும் பாமாவும் தேனும் பாலுமா சேர்ந்து என்னைக்கு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்.
7: பங்கஜம். எஸ் மேடம். ஹனிமூனுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் எல்லாம் ரெடியா இருக்கு மேடம்.
6: போடா, அவன் நேரம் மூணுக்கே போயிட்டு இருக்கான், நம்ம இன்னும் ஹனிமூனுக்கு போயிட்டு இருக்கோம். சுந்தரம் சம்பிரதாயத்தை சொன்ன.
8: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு குழந்தையும் தெய்வமும் திரைப்படம்.

ஒளிச்சித்திரம் தொடரும். தொடர்வது குழந்தையும் தெய்வமும் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: பாத்தீங்களா என் பேத்தி?
1: நம்ம பேத்தின்னு சொல்லு அலமேலு. பாமா எப்படி இருக்க?
0: ஒரு
1: குழந்தைக்கு உங்க அம்மா பேரை வச்சிருவோம், இன்னொரு குழந்தைக்கு எங்க அம்மா பேரை வச்சு லட்சுமின்னு கூப்பிடுவோம்.
0: அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், லலிதா பத்மினி வைக்கிறதா முடிவு பண்ணியாச்சு.
2: ஆமாங்க, வெள்ளை கவுன் போட்டு இருக்கிறது லலிதா, கலர் கவுன் போட்டு இருக்கிறது பத்மினி, அப்பதானே அடையாளம் தெரியும்.
1: ஓஹோ, எல்லாமே முடிவாயிடுச்சா? பேர் வைக்கிறதுக்கு இந்த வீட்டுல எனக்கு உரிமை கிடையாதா?
0: ஒண்ணும் இல்லாததுக்கு எல்லாம் ஏன் இப்படி குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க? மணி 11 ஆகுது, அலமேலம்மாளுக்கு மாப்பிள்ளை ஆனாலும் கம்பெனி சிப்பந்திகளுக்கு நீங்க மேனேஜர் தானே. மேனேஜரே லேட்டா போனா கம்பெனி எப்படி உருப்படும்? வெள்ளி விழா வேலைய தலைக்கு மேல இருக்கு.
1: எல்லா ஏற்பாடும் செய்தாச்சு. வெள்ளி விழா அன்னைக்கு 2500 ஏழைகளுக்கு சாப்பாடு போட ஏற்பாடு பண்ணிருக்கேன்.
0: நம்ம பங்களாவில தான் பெரிய டின்னர் நடக்க போகுது, ஏழைகளுக்கு வேற சாப்பாடு போடணுமா?
1: பசிக்காதவங்க தானே டின்னருக்கு வருவாங்க, பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போறதா முக்கியம்.
0: சரி சரி.
3: என்ன பாத்திருக்கீங்க இவர் மதன் கோபால் இவர் வேணுகோபால், பாவம் இவர் வெறும் கோபால், ஆனா அதை இனிஷியலே கிடையாது. ஏமா பாமா சேகரங்க
0: மன்னிச்சிருங்க, இந்த இடம் விஐபிஸ்க்கா ஒதுக்கி வச்சிருக்கு.
4: நாங்க அத்தாட்சியோட வந்திருக்கோம், இன்விடேஷன் கையில இருக்கு, சாப்பிடுறேன்.
0: இருக்கலாம், இது முக்கியமானவங்களுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிற இடம்.
1: பங்கஜம்,
0: ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? ஆளுங்களை பார்த்து உட்கார வைக்க வேண்டாமா? உங்களுக்கு தனக்காவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. இந்தாங்க, நீங்க எல்லாம் எந்திரிச்சு வரீங்க, போய் உட்காருங்க.
4: எங்கயாவதுன்னா வராண்டாலே இல்ல வெளியிலேவா?
5: சேகர், நீ எல்லாம் ஏன்டா வெள்ளி விழா கொண்டாடுற? அது சரி, உன் மேல தப்பு இல்ல, இங்க வந்தமே எங்களுக்கு அறிவு இல்லடா.
1: ஐயோ,
5: இது முக்கியமான ஆளுங்க உட்கார்ற இடம், நாங்க என்னடா சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் தானே. பணக்கார வீட்டுல ஏழை மாப்பிள்ளைக்கு எத்தனை மதிப்புங்கிறது எங்களுக்கு இப்பதான்டா புரியுது.

0: கண்ணில் ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் உன்னை இப்படி அடர்வாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சுற. பேஷ், நல்ல மதிப்பிடா உனக்கு.
1: சமயம் தெரியாம வண்டிக்காரன் மாதிரி ஏன் கூச்சி போடுறீங்க?
2: வண்டிக்காரன் வண்டிக்காரன் கொடுத்து வச்சவன், தெருவில் கை வண்டி தள்ளாம அவன் வீட்டுல அவனே ராஜா. கீழ்படியாக கொண்டாட்டி வண்டிக்காரன் எப்படி நடத்துவான் தெரியுமா?
3: என்னங்க இது, ஏன் இப்படி ஆயிட்டீங்க? என்ன வந்தது உங்களுக்கு?
2: மாமா, இந்த வீட்டை விட்டு நாம உடனே போயாகணும். குழந்தைங்க எடுத்துட்டு புறப்படு.
3: வீட்டை விட்டு போறதா? அப்படி என்னங்க ஆயிடுச்சு?
2: உன் புருஷன் நான் சொல்றேன், நீ என்னோட வரப்போறியா இல்லையா?
3: என்னங்க இது, இத்தனை நாளா என்னை வளர்த்து ஆளாக்கின அம்மாவை விட்டுட்டு எப்படிங்க வர முடியும்?
2: இனிமே நான் தான் உனக்கு அம்மா அப்பா எல்லாம். புறப்படு.
1: ரொம்ப நல்லா இருக்கு. வெள்ளி விழாவும் அதுவுமா இப்படியா நடந்துக்கிறது? கொஞ்சம் மனுஷத்தனமா நடந்துக்கங்க.
3: அம்மா,
2: மனுஷனை மனுஷனா நடத்தியிருந்தா அவன் மிருகமா மாறி இருக்க மாட்டான்.
1: திக்கு இல்லாம தெருவலை கிடந்தவங்களுக்கு மாசா மாசம் பணத்தையும் கொடுத்து கடைசியில பொண்ணையும் கொடுத்தா வேற என்ன கிடைக்கும்?
3: அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா.
1: ம்,
3: நீங்க ஏன் கோவப்படுறீங்க? உங்களை யார் என்ன சொல்லிட்டாங்க?
1: வாமா உள்ள போ.
2: வாமா உள்ள போக மாட்டான், என்னோட வீட்டை விட்டு வெளியே வர போற.
3: என்னங்க இது, அம்மா வயசுல பெரியவங்க, அவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கலாமா?
2: மரியாதை விருந்துக்கு உட்கார்ந்தவங்களை எழுப்பி வீட்டை விட்டு வெளியானப்புற மரியாதைய இந்த வீட்டுலதான் கத்துக்கணும். உங்க அப்பாவுக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை நடக்குதுன்னு ஊரை கேட்டா அது சொல்லுமே. குழந்தைங்க எடுத்து புறப்படும். ஏன் பேசாம நிக்கிற? என் கூட வரப்போறியா இல்லையா?
3: நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பச்சை குழந்தைகளை தூக்கிக்கிட்டு நான் நடுத்தெருவில நிக்க முடியுமா?
1: நடுத்தெருவில நிக்கணவங்க தலைவிதி உள்ளவங்க நிக்கட்டும். என் பொண்ணு ஏன் நிக்கணும்?
3: அம்மா,
1: குடும்பத்தை காப்பாத்த யோகியத்தை காணும். பேச்சு மட்டும் பிரமாதமா?
3: என்ன மைதி,
1: வாமா வாழ்க்கை.
3: அம்மா வாழ்க்கை. அம்மா என்ன மைதி,
2: வாமா உன் முடிவு என்ன சொல்லு. வாமா சொல்லு.
1: என் முடிவுதான் பாமாவின் முடிவு.
2: இருக்காது, இருக்கவே இருக்காது. அவ அன்பு உள்ள ஒரு கால் அனுமதிக்காது. பாமா, நீ என் கூட வரப்போறியா இல்லையா? உனக்கு தாய் வீடு வேணுமா, கட்டிட கணவன் வேணுமா? சொல்லு மாமா சொல்லு.
1: பாத்தீங்களா, தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லைங்கிறது சொல்லாம சொல்லிட்டேன்.
4: கோயில் இதுவா? கோயில் அன்பு கருணை பண்புங்கிற தெய்வீக உணர்ச்சிகளே இல்லாத இந்த வீடு ஒரு பணப்பேய் வாழும் காடு.
2: பாமா முடிவா சொல்றேன், நீ இன்னைக்கு என் கூட வரல, என்னையும் குழந்தைகளும் என்னைக்குமே பார்க்க முடியாது.
1: குழந்தைகளை தொடாதீங்க.
2: முடியாது.
1: இல்லைங்க, தாயோட வாழ வேண்டிய குழந்தைகளை எடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை.
2: அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை.
1: குழந்தைகளை எடுத்துட்டு போனா போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன். குழந்தைய வச்சுட்டு போங்க. பால்மனம் மாறாத குழந்தை தாயோட தான் வாழணும். தகப்பனோட சாகிறது நான் அனுமதிக்க மாட்டேன், கோர்ட்டும் அனுமதிக்காது.
2: போலீஸ் கோர்ட் நல்லா இருக்கு, உங்க இஷ்டப்படி அந்த குழந்தை தாயோட செல்வமா வாழட்டும். இது என்னோட கஷ்டத்துல இருக்கட்டும், இல்லைன்னா சாகட்டும்.

0: சிங்கப்பூர் போய் என்ன செய்ய போறேனோ, உனக்கு எப்படித்தான் வாழ்வழிக்க போறேனோ தெரியல.
1: என்னங்க அந்த பையனை பார்த்தா நம்ம நம்ம துபாஷ் கந்தசாமி பிள்ளை பேர மாதிரி இல்ல?
2: ஆமா தம்பி தம்பி.
3: என்னங்க
2: நீ துபாஷ் கந்தசாமி பிள்ளை?
3: அவர் பேரன் தாங்க.
4: என்ன மிஸ்டர் மாணிக்கம், இவரு உங்களுக்கு தெரியுமா? ஜூனியர் யங் மேன்.
2: தெரியுமாவா? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பணம் கொடுத்து சிங்கப்பூருக்கு அனுப்பினதே இவர் தாத்தா தானே. இவங்க தாத்தா துபாஷ் கந்தசாமி பிள்ளை பிரத்தியாருக்கு கொடுத்து கொடுத்தே நொடிச்சு போனார். தம்பி இவர்தான் மிஸ்டர் ஜோன்ஸ், ரெயின்போ எஸ்டேட் முதலாளி. பிரத்தியார வாழ வைக்கிறதுல உங்க தாத்தா மாதிரியே தான்.
3: ஆமா.
2: ஏன் தம்பி நீ சிங்கப்பூருக்கு எப்ப வந்த, என்ன செய்துகிட்டு இருக்க?
3: வந்து கொஞ்ச நாள் ஆச்சுங்க, வேலை தான் தேடிக்கிட்டு
4: இருக்கேன். Is that so? Very good. இந்த நிமிஷம் முதலிருந்து நீங்க நம்ம எஸ்டேட் மேனேஜர். Come on and join duty immediately. Thank you sir.
3: Thank you very much.
4: Good evening, manager.
3: Good evening, boss.
4: என்ன மிஸ்டர் மேனேஜர்?

0: manager. Office vele, vikle kuda seringale. I don't approve this.
1: Boss, உழைப்பு ஒண்ணுதான் என் கவலையை மறக்க உதவுது. உங்களுக்கு தான் தெரியுமே, பப்பிய செல்வத்திலிருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அவளுக்கு நினைவு வரத்துக்குள்ள நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும்.
0: I see. பப்பி டார்லிங், நீ பெரிய பப்பி ஆறதுக்கு முன்னாலே உங்க அப்பா முதலாளி ஆயிடுவார்.
1: என்ன பப்பி,
2: இந்த பாரதியார் பாட்டுக்கு என்ன பார்த்தோம்?
1: என்ன பாட்டு மாதிரி?
2: பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானிலும் நனி சிறந்ததுவே.
1: தாயும் தாய் நாடும் தவம் செய்து கிடைக்கிற சொர்க்கத்தை விட மேல் அப்படின்னு அர்த்தம்.
2: அப்போ நம்ம எப்ப அம்மாவை பார்க்க போறோம்?
1: பப்பி, அம்மாவை பத்தி என்கிட்ட பேசக்கூடாது.
2: ஏன்? அம்மாவை கண்டா உங்களுக்கு பிடிக்கல? அம்மா சொர்க்கத்தை விட மேல்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு, அது பொய்யாப்பா?
1: பப்பி, இனிமே இந்த மாதிரி குறுக்க கேள்வி கேட்க கூடாது. உனக்கு அம்மா அப்பா எல்லாம் நான் தான்.
2: சரிப்பா.
0: குட் மார்னிங் பாப்பி டார்லிங்.
2: குட் மார்னிங் அங்கிள்.
0: குட் மார்னிங் மிஸ்டர் சேகர்.
1: குட் மார்னிங் பாஸ்.
0: இனிமே என்ன பாஸ் கூப்பிடாதீங்க. யூ ஆர் மை பார்ட்னர்.
1: என்ன பாகஸ்தரா?
0: எஸ் பார்ட்னர். அன்னைக்கு பப்பி பெரிய பப்பி ஆறதுக்கு முன்னாலே நீ நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு சொன்னீங்க. அப்பாவே பார்ட்னர் பண்ணிட்டேன், லாபத்துல கால் பங்கு கொடுத்துட்டேன். உங்க ஹார்ட் ஒர்க்னால தான் நஷ்டம் காட்டுனாஸ்டே இப்போ லாபம் காட்டுது. இன்னைக்கு தான் இது சொல்றதுக்கு டைம் வந்தது. நான் எஸ்டேட் வித்துட்டு இங்கிலாந்து போக போறேன்.
2: அப்பா, நாம இந்தியாவுக்கு போலாம்ப்பா.
0: The child is right. தாய்நாடு தாய்நாடு தான். பப்பி கஹா, நீங்க மதுரைக்கு போத்தா வேணும்.
2: அப்பா அப்பா, என்ன கூட மதுரையை பாக்கணும் போல இருக்குப்பா.
0: மிஸ்டர் சேகர், மதுரையில எனக்கு ஒரு பங்களா இருக்குது, அங்க நான் போக மாட்டேன். அதனாலே பப்பிக்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன்.
1: என்ன கிஃப்டாவா?
0: எஸ் மிஸ்டர் சேகர், எனக்கு நல்லா தெரியும் நீங்க கிஃப்ட் வாங்க மாட்டீங்க. அதனாலே பப்பிக்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன். அந்த சந்தோஷம் கிடைக்காதீங்க. ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் லைக் மை ஓன் கிராண்ட் டாட்டர்.
2: தேங்க் யூ அங்கிள். நீங்களே எங்களோட மதுரைக்கு வரணும்.
0: ஐ வில் கம். சோ மிஸ்டர் சேகர், யூ ஆர் டெஃபினிட்லி லீவிங் ஃபார் யுவர் மதர்லேண்ட்.
1: தேங்க் யூ மிஸ்டர் ஜோன்ஸ்.

0: இந்த பென்சில் ரொம்ப அழகா இருக்கு.
1: இத பாத்தியா, எங்க அப்பா ஒரே மாதிரி ரெண்டு பென்சில் வாங்கிட்டு வந்தாங்க. ஒண்ணு ஒரு ரூபா.
0: ராணி, எனக்கு ஒரு பென்சில் கொடுக்கறியா? நாளைக்கு அப்பா கேட்டு பணம் வாங்கி தரேன்.
2: அப்படின்னா இந்த வச்சுக்க.
0: லல்லி லல்லி,
2: உன் கவுன் புது மாதிரியா இருக்கே.
0: இது எங்க பாட்டி அமெரிக்கால இருந்து ஒருத்தர் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வரத்தாங்க.
2: நல்லி, உன் செருப்பு ரொம்ப நல்லா இருக்குடி.
0: இது எங்க பாட்டி லண்டன்ல இருந்து தெரிவிச்சாங்க.
2: நல்லி, இந்த பை ரொம்ப நல்லா இருக்குடி. இது உனக்கு ஏதுடி?
0: இது எங்க பாட்டி ஜப்பான்ல இருந்து தெரிவிச்சாங்க.
1: பாருங்கடி, சாமான்கள் ரூபத்துல நல்லி கிட்ட ஒரு ஐக்கிய நாடு சபையே கூடி இருக்கு.
2: நல்லி பாருடி, இந்த சிங்கப்பூர் பொண்ணு பொம்மாதிரியே இருக்கா. அவளுக்கு தனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம்.
3: அவ பாக்குறதுக்கு தான் நல்லி மாதிரி இருக்கா, ஆனா குணத்துல வேற கொஞ்சம் கூட கர்வமே கிடையாது.
0: நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏண்டி எம் மாதிரியே இருக்க? இந்த பள்ளிக்கூடத்துல எம் மாதிரி ஒருத்திதான் இருக்கலாம். நானும் ஆ மாதிரி இல்ல. நான் பாவாடை கட்டிருக்க, நீ கவுன் போட்டிருக்க. நான் அத ஒண்ணும் சொல்லல. பொம் மூஞ்சிக எம் மூஞ்சி மாதிரி இருக்கு. அத கடவுள போய் கேளு.
2: ஏய் டீச்சர், டீச்சர்,
4: நேற்று உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன், அது ஞாபகம் இருக்கா?
1: இருக்கு டீச்சர். அதோ அந்த படத்துல இருக்காரு ரஷ்யன் ஞானி டால்ஸ்டாய், அவர் கதை தானே டீச்சர்?
4: ஆமா, அந்த கதை பேர் என்ன?
0: லிட்டில் கேர்ள்ஸ் ஆர் வைசர் தென் மென். அதுக்கு அர்த்தம் சிறு பெண்கள் பெரியவர்களை விட புத்திசாலிகள்.
4: கரெக்ட்
2: டீச்சர். டீச்சர்
4: என்ன பப்பி?
2: அந்த கதையின் கருத்துல எங்க அப்பா எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்திருக்காரு, பாடட்டுமா டீச்சர்?
4: எங்க பாடு பாக்கலாம்.
0: குழந்தையும்

0: தூரங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று.
1: இடைவெளிக்கு பிறகு நேர்கள் கேட்கலாம் குழந்தையும் தெய்வமும் திரைப்பட ஒளிச்சித்திரம். குழந்தையும் தெய்வமும் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.

0: திடீர்னு உனக்கு என்ன வந்தது? ராத்திரில இருந்து சரியாவே சாப்பிடலையாமே. 40 லட்சம் ரூபாய் ஆஸ்திக்கு பிறந்தவ ஏன் இப்படி சருகா உலந்து போகணும்?
1: 40 லட்சமானா என்ன, 400 லட்சமானா என்னம்மா? நாதன் இல்லாத மனைவி நானறந்த வில்லு போல் தானே.
0: என்னமோ 100 வயசான மாதிரி பேசுற. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சேகர். உன்னை பட்டமரமாக்கிட்டு அந்த குழந்தையையும் தூக்கிட்டு போயிட்டாரே. அவர் இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சா எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு தோணு. உனக்காக, உன் பேருக்காக, நம்ம கௌரவத்துக்காக பாக்கணும். இல்லைன்னா எப்பவோ அது செய்து அவரை உள்ள தள்ளிருப்பேன்.
2: அம்மா, பெந்த புண்ணில வேலை பாய்ச்சற மாதிரி ஏம்மா அவரை பத்தி அவதூறு சொல்ற? எனக்கு கேட்கவே பிடிக்கல.
3: எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல.
0: உங்க அம்மாவுக்குத்தான் ஒண்ணும் பிடிக்கல, உனக்குமா ஒண்ணும் பிடிக்கல?
3: என்னடி கண்ணு, எனக்கு உடனே எங்க அப்பா வேணுமா? பள்ளிக்கூடத்துல ஒரு பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து வந்து படிக்கிறா. அவளுக்கு அவ அப்பா இங்கிலீஷ் தமிழ் டான்ஸ் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு. எனக்கு எங்க அப்பா இருந்தா எல்லாம் சொல்லி தருவாரு இல்லையா?
0: லல்லி, அப்பாவை பத்தி அம்மா கிட்ட பேசாதே. என்ன, எத்தனை தடவை சொல்லிருக்கேன்?
4: நீ சும்மா இரு பாட்டி, உனக்கு எல்லாரும் வரட்டுறதா வேலை.
3: உன்னாலதான் அம்மா அழுதுகிட்டே இருக்கு. எனக்கு இந்த வீடா பிடிக்கல.
0: என்னது, மூக்க உறிஞ்சறது, முன்கோபம், அடம் பிடிக்கிறது எல்லாம் அப்பா மாதிரியே இருக்கு. எக்கேடாவது கெட்டு போங்க. எனக்கு என்ன
3: அழாதம்மா?
5: என்னங்க பப்பி எப்படி ஆடுற?
1: ஏற்கனவே பழக்கம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சீக்கிரமாவே கத்துக்கிறான். அம்மா, ஒரு ஜூஸ் எடுத்துட்டுவாமா? உட்காருங்க.
5: பரவாயில்ல, அம்மாவுக்கு நீங்க இந்த மாதிரி துறவி கோலத்துல இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன்.
1: நீங்களாவது புத்தி சொல்லுங்க.
5: அம்மா, இவ்வளவு பண்புள்ள பெண் பப்பிக்கு டீச்சரா கிடைச்சது என்ன அதிர்ஷ்டம். ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்களும் நிர்மலாவும் எங்க வீட்டிலே வந்து தங்கணும்னு கேட்டுக்கிறேன். அது பப்பிக்கும் சிறந்த துணையா இருக்கும், நல்ல பழக்கமும் ஏற்படும்.
1: அதுக்கு என்னங்க, அங்கேயே வந்து இருந்துட்டா போகுது.

0: இத பாத்தியா ரொம்ப அழகா இருக்கு. ஏ இந்த பப்பி பிரமாதம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அங்கலாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ். பாராவதி பேனாவும் வாட்டர் பம்மியும் அது போய் எல்லாரும் அப்பக்கத்திலே சுத்தி நிக்கிறாங்களே.
1: நீ கர்ப்பம் பிடிச்சவன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க.
0: அதுக்கு நான் என்னடி செய்யறது, பழக்கமா போச்சு.
1: கவலைப்படாத லல்லி, நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு.
0: பப்பி கிட்ட நிக்கிற அத்தனை பேரும் என்ன சுத்தி நிக்கணும்.
1: ஆல்ரைட், உண்டா பிஸ்கட் என்ன?

சரியான தண்டனை. வாங்க

வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கணும்.

0: பாட்டி படா டேஞ்சர் தான், நிச்சயம் திட்டுவா. இப்ப என்னடி செய்யறது? ஆமா என்ன செய்யறது? பப்பி ஒரு ஐடியா.
1: என்ன? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா தான் வம்பு. நீ அம்மா வீட்டுக்கு போயிடு, நான் அப்பா வீட்டுக்கு போயிடுறேன். அப்படின்னா?
0: அப்படின்னா நீ எங்க வீட்டுக்கு லல்லியா போயிடு, நான் உங்க வீட்டுக்கு பப்பியா போயிடுறேன். நாம ரெண்டு பேரும் தான் ஒரே மாதிரியா இருக்கோமே.
1: பாட்டி வீட்டுல யார் யாரு எப்படிங்கறத சொல்லி கொடுத்துரு, அது மாதிரி நடந்துக்கிறேன்.
0: அப்பா வீட்டுல அப்பா மட்டும்தானே?
1: இல்ல, சுந்தரம்னு அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரு விளையாட்ட டூப்பிடுவாரு. நிர்மலான டான்ஸ் டீச்சரும் அவங்க அம்மா சொல்சம்மாவும் இருக்காங்க.
0: ரகுசா வேற கேட்கவே சைக்கிளிய.
1: பாட்டியார் எல்லாம் அப்பா ஏன் வீட்டுல வச்சிருக்காரு?
0: பாட்டியா இருந்தா ஒரே நாள்ல வரட்டி இருப்பா.
1: அது என்னமோ எனக்கு தெரியாது. உங்க அவனை நான் போட்டுக்கிறேன்.
0: உனக்கு கவுன் ரொம்ப நல்லா இருக்குடி.
1: எனக்கு பாவாடை சட்டை எப்படி இருக்கு?
0: நல்லா தான் இருக்கு.
1: ஆமா, ஏதாவது அவசரமா கூட பேசணும்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போன் பண்றேன்.
0: கரெக்ட், போலாமா?
1: எங்க எனக்கு ஒரு முத்தம் கொடு.

0: இப்படியும் ஒரு பொண்ணு பிறக்கணுமா? பெரியவங்க சொன்னது சரியா போச்சு. பஞ்சையும் நெருப்பையும் ஒரே இடத்துல வச்சா என்ன ஆகும்? எம்புத்திய சோட்டாலும் அடிக்கணும். பாவம் தாயுதகப்பையும் சம்சாரம் யாரும் இல்லாம ஜுரம் வந்து அனாத மாதிரி படுத்திருக்கிறாரேன்னு மருந்து கொடுக்க அனுப்பிச்சா. இப்படியா முடியணும்? அவரை ஒண்ணு சொல்லாதம்மா. ஜுர வேகத்துல எதுவுமே தெரியல. ஆடு சொல்ல ஆடினே. அப்புறம் என்ன கட்டி பிடிச்சா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா.
1: எனக்கு எல்லாம் புரியுது. இந்த எண்ணத்தோடு தான் தம் பொண்ணை பிக்னிக் அனுப்பிச்சாரா? இப்ப அழுது என்ன செய்யறது? மாடு திருட்டு போனப்புறம் பட்டிய பூட்டி என்னடி பிரயோஜனம்?
2: அம்மா, நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியா தெரியல. தவறு ஏதாவது நடந்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா.
0: மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுமா? ஆண்டவனே, கிதேன்னு கிடந்தவளை இப்படி ஆக்கிட்டீங்களே, அத எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது நினைச்சீங்களா? கனவே இல்லம்மா, இல்லவே இல்லை.
2: நிர்மலா, கவலைப்படாத. என் எதிர்காலம் தான் இனிமே உன் எதிர்காலம். ஆமா,
3: பிக்னிக்கெல்லாம் எப்படி உள்ளது சொல்லு? எத்தனை பேரோட சண்டை போட்டேன்?
4: நான் கூட தான் பிக்னிக் போயிருக்கேன். இப்ப இல்ல, சின்ன வயசுல எங்களுக்கு ஒரு தமிழ் வாத்தியார் பேரு சப்பளம் குடுகுடு அப்பளாச்சாரியார்.
5: அவர் மனசுல தாந்தான் பிரிஞ்சிருந்தது நினைப்பு. எங்களெல்லாம் விரட்டு விரட்டுன்னு விரட்டிட்டு இருந்தாரு.
4: பார்த்தேன்,
5: ராத்திரி தூங்கும் போது தரகாணிக்கிட்ட நிறைய வெள்ளம் கட்டி வச்சுட்டேன். அவ்வளவுதான், கட்டரும்பெல்லாம் வந்து அவரை கண்ணம் அப்படின்னு கடிச்சு
4: இந்த மூஞ்சி முகரை எல்லாம் ரசகுண்டு இல்ல, ரசகுண்டு அது மாதிரி வீங்கி உண்ட உண்டையா வெளியே வந்தாரா பாகன காலையில.
6: நீ டூப்பு விடுவனே அவ சொல்லி இருக்கா?
5: அவளா? அவ யார்? அவ சொன்னவ?
6: அது யாரோ கரெக்ட் மாமா. ராத்திரி பூராவும் வாத்தியார எறும்பு கடிச்சா சும்மாவா படுத்துட்டு இருந்தாரு. எறும்புதான் மூளை இல்லாம வெள்ள கட்டி விட்டுட்டு வாத்தியார போய் கடிக்கும்.
5: அதானே, அது இது எறும்பு வெள்ள கட்டி தான் கடிச்சது. தொட்டுக்கிறதுக்கு அப்பப்பா கொஞ்சம் வாத்தியாரியும் கடிச்சது. நீ ஆளே மாறிட்ட
6: சுந்தர மாமா. பனவலையில மழை பெஞ்ச மாதிரி சலசலசம் பேசாத, போய்
7: கோயிலுக்கு போயிட்டேண்டா கண்ணு, அதனால்தான் ஸ்கூலுக்கு வர முடியல.
0: அம்மா, அம்மா,
7: என்னடா கண்ணு ஏன் அழற?
0: நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்கம்மா. நீங்க பாட்டி மாதிரி இல்ல. அப்பா எப்படிமா அவங்கள விட்டுட்டு போனாரு?
7: என்னம்மா இது, மிந்தி எல்லாம் நீ என்ன சொல்வே, இப்ப நீங்க போட்டு பேசுறியே. உன் பேய் புதுசா இருக்கு.
4: அவ சமாச்சாரம் எல்லாமே புதுசா இருக்கு. பணத்தோட அருமை தெரியாம லோலாக்கு தொலைச்சிட்டேன்னு கேட்டேன். உடனே பாட்டி கேட்டவளாயிட்டேன்.
8: ஏன் இப்படி பணம் பணம்னு அடிச்சுக்கிற? அதனுடைய குணம் தெரியாம பேசுற நீ. அது புருஷன மனைவி கிட்ட இருந்து பிரிக்கும், தம்பி அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்கும், மகன் அப்பன் கிட்ட இருந்து

0: புரிக்கும் இன்னும்.
1: சரி சரி, வழக்கம் போல லெக்சர் ஆரம்பிச்சிட்டீங்களா? போய் உங்க வள்ளலார் புஸ்தகத்தை படிங்க. பாமா உள்ள போங்க. பப்பி, நம்ம அத்தா இந்த பால குடிச்சிடுமா? நான் உன் கூடவே துணைக்கு படுத்துக்கட்டுமா?
2: ஒண்ணு வேண்டாம், நான் தனியாவே படுத்துக்கிறேன்.
1: நான் உங்க அம்மா இல்ல.
2: நீ உன்ன என் அம்மா இல்ல, வெறும் டீச்சர் தான். எனக்கு வேற அம்மா இருக்கா?
0: பப்பி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நிர்மலா உன் மேல உயிரியே வச்சிருக்கான்.
2: ஏன்பா என் மேல உயிரை வைக்கணும்? உயிரை வைக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? அதோ அத கோஸ்டால மாட்ட செல்லுப்பா.
0: பப்பி, ஏன் உனக்கு நிர்மலாவை கண்டா பிடிக்கல? கேள்விக்கு பதில் கேள்வி கேக்குற, மரியாதை இல்லாம பேசுற. முந்தியெல்லாம் இப்படி பேச மாட்டிய, இப்ப என்ன வந்துருச்சு உனக்கு?
3: கேள்வி கேட்டா கோவப்படுற.
0: சரி சரி, நேரமாச்சு, படுத்து தூங்கு.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குழந்தையும் தெய்வமும் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குழந்தையும் தெய்வமும் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
0: வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ இந்த வீட்டுல எனக்குன்னு ஒரு போன் கூட வராட்டியும், போன் எடுக்கிற உத்தியோகம் என்னவோ என்னுடையதுதான். போமா, போய் பேசு. பேசிட்டு வரட்டுமே.
2: யாரு? அக்காவா? அவசரக்காரியா இருக்கிய? இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமையா? உங்க அம்மா என்னடானா போன்ல பேசுற ஸ்நேகிதி யாருன்னு கேக்குறாங்க. அது இருக்கட்டும், பாக்குறதுக்கு அம்மா ரொம்ப அழகா இருக்காங்கடி.
6: அழகா இருந்து என்ன பிரயோஜனம்?
2: இங்க இந்த டான்ஸ் டீச்சர் அப்பா கல்யாணிக்கு திட்டம் போடுறா.
6: டீச்சர் நல்லவங்களாச்சு, அவங்கள அப்படி செய்யறாங்க.
2: மக்கு மக்கு, உனக்கு எல்லாரும் நல்லவங்கதான். அவளும் அவ அம்மாவும் பெரிய ஜாலக்காரிங்க. ஐயோ, இப்ப என்ன செய்யுது? நாங்க வந்துருட்டுமா?
6: நீ ஒண்ணும் வர வேண்டாம்.
2: நீ வந்தா நம்ம திட்டம் எல்லாம் கெட்டு போயிடும். பப்பி, நீ அம்மா கவனிச்சுக்க, நான் அப்பா பாத்துக்கிறேன். உனக்கு விஷயத்த சொன்னேன், அவ்வளவுதான்.
0: யார் நீ?
2: பப்பி
0: இல்ல, நீ பப்பி இல்ல.
2: பப்பியேதான்.
0: பப்பியை கூப்பிடுன்னு சொன்னியே, உள்ள சொல்லு. யார் நீ? யார் நீ?
2: என் பேரு லல்லி, பப்பியோட அக்கா.
0: அப்போ நீதான் அம்மா கிட்ட இருந்த குழந்தையா?
2: ஆமா, பிக்னிக்ல சந்திச்சோம், எனக்கு அப்பா பாக்கணும் போல இருந்துச்சு, நான் இங்க வந்துட்டேன். அவளுக்கு அம்மா பாக்கணும் போல இருந்துச்சு, அவ அங்க போயிட்டான். இது நீ அப்பாட்ட சொல்லிடுவியா?
7: இது பெரிய யுத்த ரகசியமாச்சே. எதிரி துருப்புகள் மத்தியில உங்க அப்பா மாட்டி இருக்காரு, அவர்கிட்ட இந்த செய்திய நானாவது போய் சொல்றதாவது. என்னது முகமெல்லாம் வேர்த்திருக்கு?
2: சுந்தர மாமா, நீ என் முதுகுல கைய வச்ச உடனே உடம்பெல்லாம் வேர்த்துடுச்சு. அது சரி சுந்தர மாமா, அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்க என்ன செய்யறது?
7: அது எப்படி நம்மளால முடியும்? பாத்தியா, அம்மா மடியில ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு பழனி ஆண்டவர், அவராலதான் முடியும்.
0: அவரால முடியாது ஒண்ணுமே இல்லையே. முருகன் அவங்க அப்பாவுக்கே புத்தி சொல்லவராச்சே, அதனாலதான் அவருக்கு தகப்பன் சாமின்னு பேரு.
2: என்ன படம் பாட்டி?
0: ராதா கிருஷ்ணா.
2: பார்வதிக்கு பரமேஸ்வரன் இருக்கார், சீதைக்கு ராமர் இருக்கார், ராதைக்கு கிருஷ்ணன்.

0: இருக்கார், பாட்டிக்கு தாத்தா இருக்கார், அம்மாவுக்கு மட்டும் அப்பா பக்கத்துல இல்லையே.
1: சபாஷ் லல்லி, சபாஷ்.
2: என்ன சபாஷ் போடுறீங்க லல்லி? இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமா கேள்வி கேட்க கூடாது. உபயோகமான கேள்வியா கேளு, பதில் சொல்ற.
0: பாட்டி பாட்டி, இந்த பஸ் எதுல ஓடுது?
3: பெட்ரோல் ஓடுது.
0: பெட்ரோல் மட்டும் இருந்தா பஸ் ஓடுமா?
3: பெட்ரோல் இருந்தா போதுமா?
2: அதை ஓட்ட ஒரு டிரைவர் வேணும், டிக்கெட் கொடுக்க ஒரு கண்டக்டர் வேணும்.
0: பாட்டி எனக்கு ஒரு ஐடியா.
2: என்ன கண்ணு?
0: பஸ் ஒரு குடும்பம் மாதிரி தானே, அதை ஓட்ட அப்பாங்கிற டிரைவர் வேணும், அம்மாங்கிற கண்டக்டர் வேணும், இல்லையா பாட்டி?
2: என்ன சிரிக்கிறீங்க? இதெல்லாம் உங்க வேலை தானே?
1: ஐயோ, எனக்கு என்ன தெரியும்? நீ பணத்தை பேசி உன்னையே கேள்வி கேட்கிற, பதில் சொல்ல சாமர்த்தியம் இருந்த சொல்லு. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம்.
4: பப்பி, உனக்கு அம்மா வேணும் இல்லையே?
0: அப்பா அப்பா.
4: என்னம்மா?
0: நம்ம அம்மாவே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா என்னப்பா?
4: அது முடியாதும்மா.
0: ஏன்பா? அம்மாவுக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு தானே வேண்டாங்கிற?
4: அது இல்லம்மா, உங்க அம்மா கூட உனக்கு தெரியாது, அவ கூட மானவளும் வாழ முடியாது.
0: இந்த டான்ஸ் டீச்சரோட மானம் இல்லாதவன் கூட வாழ முடியாது. இது ஏன்பா உனக்கு தெரியல?
1: சபாஷ்,
4: இப்பதானே புரியுது. குழந்தைய கெடுத்து குட்டிச்சவராக்கிறதே நீ தான்.
5: இல்ல, நீ குட்டிச்சவரா போறத நானும் குழந்தைய தடுக்கிறோம்.
4: சுந்தரம், என் எதிர்காலத்துல குறிக்கிற உனக்கு என்ன உரிமை?
5: டான்ஸ் காரி கேர பிளாட்ஃபார்ம் குழந்தையோட எதிர்காலத்துல குறுக்கிடுறா, அதனால நான் பேச வேண்டியதா இருக்கு.
4: ஷட் அப். நிர்மலா என் மனைவியாக போறேன், அவளை பத்தி நீ பேசாத.
5: பேசுவேன் சேகர், ஒரு தடவை என்ன, ஓர் ஆயிரம் தடவை பேசுவேன். அவ சாதாரண ஆள் இல்ல, ஆட்டக்காரி, ஆள் மயக்கி சாகச.
0: சொல்லு
4: அடி சேகர், நல்ல அடி. குழந்தை எப்படியா தந்தது?
6: குழந்தைக்கு
4: எந்த தாயா இருப்பேன்னு நினைச்சேன். நான் ஏமாந்துட்டேன்.
7: குழந்தைக்கு பேச்சு மூச்சா இல்ல. நான் டாக்டர் போன் பண்றேன், குழந்தை வச்சுக்க.
4: என் குழந்தைய காப்பாத்திக்க எனக்கு தெரியும். யூ கே அவுட்.
8: லல்லியா, யாரம்மா அது? யார் அந்த நிர்மலா டீச்சர்? யார் அடிச்சு தள்ளிட்டா? நீ ஏன் அழற?
0: நிர்மலா பாவி, லல்லிய அடிச்சு தள்ளிட்டாலாம். நான் உடனே லல்லிய பாக்க போனும்.
8: லல்லி?
4: லல்லிய பாக்க போகணுமா? யாருமா அந்த லல்லி?
0: அக்கா லல்லி, நான் பப்பி.
8: பப்பி, இத்தனை நாளா என்ன பிரிஞ்சிருந்த என் பப்பியா நீ? என் சரணமே, என் கண்ணு.
0: அம்மா, அப்புறம் முத்தம் கொடுக்கலாமா? அப்பா வீட்டுல நந்தி சேர்த்து முடிச்சு இல்லாம கிடக்கா, முதல்ல அவளை போய் பார்க்கலாமா? அம்மா, அப்பா.
8: லல்லி
0: அப்பா.
8: அம்மா லல்லி, என்ன மன்னிச்சிருங்க.
4: இது என்ன நாடகம்?
8: குழந்தைங்க நடத்திய நாடகம். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. உங்களையும் பப்பியும் அடைய நான் எவ்வளவு முயற்சி பண்ணினேன், ஆனா முடியல.
4: இத நம்ப சொல்றியா? பணம் இல்லாத நிலையிலும் என்னால ஒரு குழந்தையை காப்பாத்த முடிஞ்சது. இப்ப என்னால ரெண்டு குழந்தையை காப்பாத்த முடியும். அவங்க ரெண்டு பேரும் என் கூட இருப்பாங்க. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க.
8: என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப பயமா இருக்கு. நாம எங்காவது ஓடி போயிடுவோம்.
9: அடி பைத்திய காரி, காரி என் கை கூடி வரும்போது கெடுத்துருவ போல இருக்கேன். சேகர் உன்னை கெடுத்துட்டதாக நினைக்கிறாரு. நாளைக்கே அவரை மிரட்டி பதிவு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணு.
8: கல்யாணம் இருக்கட்டும்மா, குழந்தைங்களை கடத்தினது நாம தானே தெரிஞ்சுட்டா?
9: எப்படி நீ தெரியும்? குழந்தைங்க திரும்பினா தானே?
4: பாருங்க, எங்க என் குழந்தைங்க? எங்க என் செல்வங்க? சொல்லுங்க. இல்ல சொல்ல போறியா?
8: எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மாதான், அம்மாதான் குழந்தைங்களை பயணி ரயில்ல ஜம்பவோட ஏத்தி அனுப்பிட்டாங்க.
4: சேகர், இந்த பாவிங்களை பத்தி இப்பாவது புரியுதா? சுந்தரம், என்ன மன்னிச்சிடுற, நடந்தது நடந்து போச்சு. நான் உடனே பழனிக்கு போயாகணும். இவங்களை எங்கிட்ட விடுறா, நான் பாத்துக்கிறேன்.

0: எங்கடா அந்த ரெண்டையும் காணோம்?
1: அத பாருங்க, மலை மேலே நம்ம குழந்தைங்க மாதிரி இருக்கு.
2: பாபா

0: என் கண்ணே, என் செல்வமே, என் வயிற்ற பால வார்த்தைங்க
1: முருகா. இதுவரை எல்லாத்தையும் நான் நிர்வாகம் பண்ணது போதும். இனிமே நீங்களும் மாப்பிள்ளையும் கவனிச்சுக்கங்க. நான் என் பேத்திகளோட பாட்டியா இருக்க போறேன்.
2: டால்ஸ்டாய் சொன்னது உண்மைதான். லிட்டில் கேர்ள்ஸ் ஆர் வைசர் தன் மென். இல்ல
3: குட் நைட் மம்மி, குட் நைட் டாடி. ஆல் ஆஃப் யூ குட் நைட்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது
5: குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று.
4: ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் வழங்கிய குழந்தையும் தெய்வமும் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெய்சங்கர், நாகேஷ், ஜமுனா, ஜி வரலட்சுமி, மேஜர் சுந்தரராஜன், சாந்தா, குட்டி புத்மினி மற்றும் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன், வசனம் ஜாவர் சீதாராமன், இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு.
6: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
7: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
6: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
8: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
7: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
9: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தை தொடர்பான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் சத்யா, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா. பூ போல கண்ணாலேதான் பேசும் சிங்காரமேனி, அன்னம் போல் நம்மோடு நடக்கும் எப்போதும் நீ, வானம் வாழும் ஏஞ்சல்தான். வண்ண பாப்பா அஞ்சலிதான், அம்மா நெஞ்சில் ஊஞ்சல்தான். நடந்து நடந்து வரும் பூச்செண்டு, பறந்து பறந்து வரும் பொன் வண்டு, எடுக்க எடுக்க இரு கை கொண்டு, இனிக்க இனிக்க வரும் கற்கண்டு.

பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு படத்திலிருந்து கே எஸ் சித்ரா பாடிய பாடல் ஒலிக்கேற்கிறது. குழந்தை சிரிப்பில் உலகம் மயங்கும், தவழும் போதும் நடக்கும் பொழுதும் மகிழ்ச்சி பொங்கும். குழந்தை நமக்கு கிடைத்த அன்பு பரிசு.

0: நிலையத்தின் நேரம் சரியாக 5:12:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் குழந்தை தொடர்பான பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடிய பாடல். குழந்தை, இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்த நிலா, மல்லிகைப்பூ மேனி, மத்தாப்பு சிரிப்பு, தெவிட்டாத வெள்ளம், கள்ளம் கபடமில்லா உள்ளம், தேன் சுவை மனம், இன்பம் தரும் இனிமை, குழந்தையே ஒரு வரம்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திலிருந்து சின்மை ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் ஒலிக்கேற்கிறது. சின்னஞ்சிறு பூவே, மனதை கவரும் உன் புன்னகை, கவலை மறக்க செய்யும் உன் குறும்புகள், இசையாய் உன் மழலை மொழிகள், அன்பை மட்டும் விரும்பும் உன் மனம் அற்புதம்.

நேர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டுகால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை எஸ்எஸ்சி, டிஎன்பிசி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ரூபாய் 1200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி ஜூலை 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, 3வது குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி, 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி 10/6/2026 மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in பார்க்கலாம். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நிறைவாக விஸ்வாசம் படத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீராம் பாடிய பாடல் ஒலிக்கிறது. குழந்தை, நட்சத்திரமாய் ஜொலிக்கும் சிரிப்பு, மை வைத்த மாவடு கண்கள், கன்னத்தில் குழி, கார்மேக கூந்தல், வெண்பஞ்சு மேனி, ரோஜா இதழ்கள், சிங்கார சிறுநடை, பார்க்க பார்க்க சலிக்காத இறைவன் தந்த கொடை. குழந்தை,

ஒழித்த பாடலோடு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: उमंग
1: CIET प्रस्तुत करता है
0: उमंग उमंग उमंग उमंग
2: लिली फलेखड़ தொடரும் நினைவுகள் சொல்ல மறந்த நிகழ்வு சொல்ல துடிக்கும் நினைவு கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள் உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே
3: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம் சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்
5: நித்தமும் நாடகம் நினைவே

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி. திரையிசை தொடங்கும் முன்
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரையிசையில் தொடக்கமாக இதயம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா குழுவினரோடு பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையசியில் அடுத்ததாக மே மாதம் படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் சித்ரா பாடிய பாடல் ஒலிக்கேற்கிறது.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16வது சட்டப்பேரவையின் 1வது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் இன்று வெளியாகியுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி விகிதம் 91.86% பதிவாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், முதலீடுகள், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து இந்த சந்திப்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. இந்தியாவிற்கும் இத்தாலிக்கும் இடையிலான தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகள், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மக்கள் நிலையிலான தொடர்புகளின் அடிப்படையில் தொடர்ந்து வலுவடைந்து வருவதை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்திருந்தன. இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
3: திரு நரேந்திர மோடி, திருமதி ஜார்ஜியா மெலோனி ஆகிய இரு தலைவர்களும் இன்றைய சந்திப்பின் போது பரஸ்பர அக்கறையுள்ள பிராந்திய மற்றும் உலக பிரச்சினைகள் குறித்தும் விவாதித்தனர். பொருளாதாரம் மற்றும் தூதரக உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளும் அதே வேளை உலக பிரச்சினைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் மீண்டும் வலியுறுத்தினர். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே வலுவான உறவுகளை பராமரிப்பதில் இத்தாலி அளித்து வரும் ஆதரவை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலிய அதிபர் திரு ஜியா மாடரெல்லாவையும் சந்திக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ரோம் நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
2: பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு ஆங் யூ பேக்கை சந்தித்து பேசினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க ஏதுவாக பாதுகாப்பு, பாதுகாப்பு உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை

0: மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு சைபர் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து உடன்பாடுகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக திரு ராஜ்நாத் சிங் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலான சிறப்பு தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொள்வதில் தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். ஆளில்லா குட்டி விமானங்களிலிருந்து ஏவப்பட்டு துல்லியமான வழிகாட்டுதல் அடிப்படையில் இலக்குகளை சரியாக தாக்கவல்ல இந்தியாவின் அதிநவீன UELPGM V3 ஏவுகணையை தயாரிப்பு நிலையில் ஏவி பரிசோதிப்பதில் வெற்றி பெற்றுள்ள DRDO விஞ்ஞானிகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை கூட்டாளிகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் சுயசார்பை எட்டுவதில் முக்கிய மைல்கல்லாக இப்பரிசோதனை அமைந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். ஹெலிகாப்டர், ட்ரோன் போன்ற வான் இலக்குகளை மட்டுமின்றி பீரங்கி போன்ற தரை இலக்குகளை தாக்குவதிலும் மிகவும் திறம்பட்டதாக இந்த ஏவுகணை திகழும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். விக்சித் பாரத் இலக்கை எட்டவும் சமுதாயத்தை வளர்ச்சியின் உச்சிக்கு இட்டு செல்லவும் அதிகாரிகள் பல சமயங்களில் நடப்பு நிலவரங்களுக்கு எதிராக எதிர்நீச்சல் போட வேண்டுமென குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 2024 பிரிவைச் சேர்ந்த IAS அதிகாரிகள் குழு ஒன்று இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவரை சந்தித்தபோது அவர் இவ்வாறு கூறினார். பலதரப்பட்ட துறைகளில் பணியாற்றவும் சிறப்பு துறைகள் சார்ந்த நிபுணர்களை வழிநடத்தவும் இளம் அதிகாரிகளுக்கு பல வாய்ப்புகள் இருப்பதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். அதிகாரிகள் மக்கள் நலனுக்கு ஏற்ப சரியான முடிவுகளை எடுக்க வேண்டுமென்றும் முடிவுகளை எடுக்காமல் விடுவது சரியானதாக இராது என்றும் அவர் குறிப்பிட்டார். வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்வதான மத்திய அரசின் முடிவை ஆட்சேபிக்கும் மனு ஒன்றை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது மத்திய அரசின் கொள்கை அதிகாரத்திற்கு உட்பட்ட பிரச்சினை என்று தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று தனது உத்தரவில் கூறியது. பின்தங்கிய பிரிவினருக்கான நலத்திட்டங்களை உருவாக்க இத்தகைய மக்களின் எண்ணிக்கை விவரங்களை தெரிந்து கொள்ளும் தேவை அரசுக்கு இருப்பதால் இத்தகைய விவரங்களை சேகரிப்பதில் தவறேதும் இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16வது சட்டப்பேரவையின் 1வது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் புதிய MLAக்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். முதலில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவையின் உறுப்பினராக பதவியேற்றதைத் தொடர்ந்து திரு நமச்சிவாயம், திரு மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகிய அமைச்சர்களும் பின்னர் இதர உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரியில் அரசின் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இன்று புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசுடன் புதுச்சேரியின் உறவுகள் நன்றாக உள்ளதாகவும் பிரதமர் கூறியபடி புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரியாக மாறி வருவதாகவும் கூறினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் இக்கோரிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி குறிப்பிட்டார். தமிழகத்தில் இன்று வெளியாகியுள்ள 10வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி விகிதம் 91.86% பதிவாகியுள்ளது. மாணவர்கள் 92.15% மாணவிகள் 96.47% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்ற 12,467 பள்ளிகளில் 5,171 பள்ளிகள் 100% தேர்ச்சி விகிதம் காட்டியுள்ளன. இதில் 1,931 அரசு பள்ளிகளும் அடங்கும் என தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மாவட்டங்களை பொறுத்தவரை புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, தஞ்சை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 97% அதிகமாக தேர்ச்சி விகிதம் பதிவாகியுள்ளது. சிறையிலிருந்தே 10வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 370 கைதிகளில் 354 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து எடைக்கற்கள் மற்றும் அளவீட்டு சாதனங்களின் துல்லிய தன்மையை சரிபார்த்து சான்றளிப்பதன் மூலம் வர்த்தக சந்தையிலும் சமுதாயத்திலும் முழுமையான நேர்மையை நிலைநாட்டுவதே அளவியல் சட்டங்களின் நோக்கம் என்று மத்திய நுகர்வு

0: நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலக அளவியல் தினமான இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மெய்நிகர் முறையில் அவர் உரையாற்றினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தொழில் வர்த்தகத்துறையினர் இடையே அளவீட்டு துல்லியத்தையும் நுகர்வோர் இடையே நம்பிக்கை உணர்வையும் மேம்படுத்துவதில் அளவீட்டு சட்டங்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக அமைச்சர் திரு ஜோஷி கூறினார். சிந்து சமவெளி காலத்திலிருந்தே இந்தியாவில் ஒரே சீரான அளவைகள் பயன்படுத்தப்படுவதையும் தற்போது சர்வதேச சட்ட அளவியல் அமைப்பில் இடம்பெற்றுள்ள 13 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதையும் அமைச்சர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். தேசிய அளவிலான சட்ட அளவியல் இணையதளம் ஒன்றை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாராகும் பொருட்கள் உலக தரத்தில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக அமைய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
0: தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் மத்திய வங்கக்கடல் வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் 26 தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தென் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா மும்பை அணிகள் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16 சட்டப்பேரவையின் 1வது கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் இன்று வெளியாகியுள்ள 10 பொது தேர்வு முடிவுகளில் தேர்ச்சி விகிதம் 91.86% பதிவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல் பிரியா சகோதரிகள் பாடியது

நிலையத்தின் நேரம் சரியாக 6:32:40. உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒலித்துக் கொண்டிருக்கும் மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் உன்னிகிருஷ்ணன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் நிறைவாக சௌமியா பாடிய பாடல் கேட்கலாம்.

மனோரஞ்சனம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. நமது நிலையம் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. அடுத்து வரும் இன்றைய நிகழ்ச்சிகள்: இரவு 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், பயறு வகை பயிர்களின் முக்கியத்துவம், ரகங்கள், பயன்பாடு, மதிப்பு கூட்டல், ஊட்டச்சத்து மற்றும் சந்தைப்படுத்துதலின் வழிமுறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் விரிவாக்கத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. சுமதி அவர்களின் உரை கேட்கலாம். நாட்டுப்புறப்பாடல் ஆகியவன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்து வரும் இன்றைய நிகழ்ச்சிகள்: 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு: 1215 கிலோஹெர்ட்ஸில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் மதுரை காஞ்சி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இதில் அத்தி சாகுபடி குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல், காத்தமுத்துவாக மயிலாடுதுறை திரு செந்தில்குமார் அவர்கள், கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம், வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை

புதுமையின் சிந்தனை மலர் 7:02 கவிதை சோலை. எழுதி வழங்குபவர் தருமர் பழனிசாமி அவர்கள். 7:25 நலமாய் வாழ உயர் இரத்த அழுத்தம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 அமைதியின் தூதர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை. வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 9:00 கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின். ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:45 சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குனர் எம் பரணிக்குமார் அவர்கள் வழங்கும் உரை. 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தலைப்பு குடும்ப உறவுகள் மேம்பட. நெறிப்படுத்துபவர் முரளிதரன் அவர்கள். 11:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 12:00 வளமான பாரதம். 12:30 பன்னிசை மாலை டி பாலச்சந்தர் அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ஓ எஸ் தியாகராஜன் அவர்கள் பாடியவை. 4:00 அக்னி சாட்சி திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் கதை இயக்கம் கே பாலச்சந்தர். 5:00 பொன் மாலை பொழுது அழகு என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் வழங்கும் இயற்கை வேளாண்மை குறித்த நாடகம். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் இனி எல்லாம் சுகமே நாடகம் எழுதியவர் பி ஸ்ரீலட்சுமி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுவை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். ரெயின்போவில் நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஷ். 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாயிஸ் நீதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜி சிவகங்காவதி. பதினைந்துக்கு காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் இதில் திரை நேரமும் உடல் பருமனும் குறித்து விளக்கமளிக்கிறார் பன்ருட்டி அரசு மருத்துவமனை குழந்தை மருத்துவர் மற்றும் முதியோர் நல மருத்துவர் டாக்டர் வி பாலச்சந்திரன் அவர்கள். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சர். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதி தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல்.
11:10 க்கு 100

1.8 மெகா ஹெர்ட்ஸில் எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. திரையிசை தொடங்கும் முன்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரையிசையில் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சரண், பிரசாந்த் பாடிய பாடல் ஒலிக்கிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையிசையில் அடுத்ததாக பாகுபலி 2 படத்திலிருந்து மோகன் தீபா பாடிய பாடல் ஒலிக்கேற்கிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையசையில் அடுத்ததாக கும்கி திரைப்படத்திலிருந்து கே ஜி ரஞ்சித், ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா கௌஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலனியுடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தினார். இத்தாலி இந்தியா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டை கொண்டாடுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மனித நேயத்திற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமின்றி அதற்கான நிதி ஆதாரங்களை தடுப்பதும் பொறுப்பான அரசுகளின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் மேம்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சனையின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளும் திட்டங்களை வகுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார்.

0: தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசு முறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர் தாய்சேய் நலத்திட்டத்திற்கான வாரியத்தின் தலைவர் திருமதி ஹெலன் கிளர்க்குடன் இன்று ஜெனிவாவில் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். தாய்சேய் இறப்பு விகிதமும் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர், குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரின் சுகாதாரத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான எந்த திட்டத்திற்கும் உதவிட மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என அரசு பள்ளி ஒன்று கோவாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முக்கிய துறைகளின் வளர்ச்சி கடந்த மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி 9.4% அளவிற்கும் எஃகு உற்பத்தி 6.2% அளவிற்கும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியும் 4.1% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த இளம் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பிலான கொண்டாட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. இதில் பங்கேற்று பேசிய அதன் தலைவர் திரு மனோஜ்குமார், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் தேனீ வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட 12 நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. 2 காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில்வர் லைன் ரயில் திட்டத்தை கைவிடுவது என கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை விரைவில் திரும்பப் பெறப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ரமேஷ் சன்னிதாலாவுக்கு உள்துறையும், திரு சன்னி ஜோசப்புக்கு மின்துறையும், திரு கே முரளிதரனுக்கு சுகாதாரத்துறையும், திரு சி பி ஜானுக்கு போக்குவரத்து துறையும், திரு பஷீருக்கு பொதுப்பணித்துறையும், திரு சித்திக்கிற்கு வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு குஜராத் அரசு ஆதரவு அளித்துள்ளது. இன்று காந்திநகரில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரிடம் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இதனை தெரிவித்தார். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு காங்கிரஸ் தரப்பில் பங்கேற்ற குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பன்ஜிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சேகா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில்

0: அமரியா பஜாஜ், அபியோ அரோரா, ரியா தலால், ஆலியா கங்காரியா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதான் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நோசின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காளிஹா இறுதிப் போட்டிக்கு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தாலிதா ராமதானியை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன் விளம்பரங்கள்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். திரவ உயிர் உரம் பற்றிய அறிவிப்பு. உயிர் உரங்கள் என்பன பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்ட உயிரியல் தயாரிப்புகளாகும். இவை பயிர்களுக்கு கிட்டா நிலையில் உள்ள பேரூட்ட, இணையூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை எளிதில் கிட்டும் நிலைக்கு மாற்றி அளிப்பவை ஆகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றன. திரவ உயிர் உரங்கள் உபயோகிக்கும் முறைகள். விதை நேர்த்தி முறை. 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியுடன் 1 ஏக்கருக்கான விதையுடன் கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்திய பின்னர் விதைக்கலாம். நாற்று நனைத்தல். 1 ஏக்கருக்கு 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்ய வேண்டும். நேரடியாக வயலில் இடுதல் முறை. 1 ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தோழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்னர் வயலில் இட வேண்டும். நீர்வழி உரமிடுதல் முறை. 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உயிர் உரத்தை விதைப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30 மற்றும் 45 நாட்களில் உபயோகிக்கலாம். விதை நேர்த்தி. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பெண்டசிம் கொண்டு விதை நேர்த்தி செய்யணும். நிலம் தயாரித்தல். நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டுக்கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும். உரமிடுதல். அடியுரம் தொழு உரம் 5 டன் 1 ஏக்கருக்கு இட வேண்டும்.

தழைச்சத்து 18 கிலோ ஒரு ஏக்கருக்கு இடுதல் வேண்டும். மணிச்சத்து 9 கிலோ ஒரு ஏக்கருக்கு இடுதல் சிறப்பு வாய்ந்தது. நேரடி விதைப்பு. செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி விட வேண்டும். களை எடுத்தல். விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் களை எடுக்க வேண்டும். பயிர் களைத்தல். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைத்தல் வேண்டும்.

நோக்கம் சத்து மிகுந்த குறு தானிய சாகுபடியை ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்கி நுகர்வோரிடம் அதன் பயன்பாட்டினை பரவலாக்கி ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல் வேண்டும். குதிரைவாளி காலநிலை. குதிரைவாளி வெப்பம் சார்ந்த பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. இது மாறுபட்ட தட்பவெப்ப நிலங்களையும் தாங்கி வளரக்கூடியது. மண் மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரக்கூடியது. ஏறு மற்றும் உர மேலாண்மை. நிலம் தயார் செய்யும் போதே ஒரு ஏக்கருக்கு 2 முதல் 4 டன் தொழுபுரம் இட வேண்டும். நீர் மேலாண்மை. பொதுவாக குதிரைவாளி பயிருக்கு நீர்ப்பாசனம் தேவையில்லை. வறண்ட சூழ்நிலை நிலவும் பொழுது மட்டும் கதிர் வரும் தருணத்தில் பாசனம் செய்யலாம். மழை பொழியும் காலங்களில் நீர் தேங்காமல் வடித்துவிட வேண்டும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7:30.

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்களின் முக்கியத்துவம், ரகங்கள், பயன்பாடு, மதிப்பு கூட்டல், ஊட்டச்சத்து மற்றும் சந்தைப்படுத்துதலின் வழிமுறைகள் குறித்த உரை, அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: நேயர்கள், முதலில் பயறு வகை பயிர்களின் முக்கியத்துவம், ரகங்கள், பயன்பாடு, மதிப்பு கூட்டல், ஊட்டச்சத்து மற்றும் சந்தைப்படுத்துதலின் வழிமுறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விவசாய விரிவாக்கத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. சுமதி அவர்களின் உரை கேட்கலாம்.
1: பயிர் வகைகள் என்பது மனிதர்களின் முக்கியமான உணவுப் பொருட்களில் ஒன்றாகும். இவற்றில் புரதச்சத்து அதிகமாக உள்ளதால் உடலுக்கு தேவையான சக்தி மற்றும் வளர்ச்சிக்கும் மிகவும் அவசியமானவை. பயிர் வகை பயிர்களின் பருப்புகள் உயர் புரதச்சத்து கொண்டவை. இது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக சைவ உணவிற்கு முக்கிய புரத மூலக்கூறாகும். பயிர் வகை பயிர்கள் மண்ணில் நைட்ரஜன் சேர்க்கும் தன்மை கொண்டதால் மண் வளத்தை அதிகரிக்கின்றன. குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடியதால் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு உதவுகின்றன. நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கு முக்கிய பங்காற்றுகின்றன. இவை அனைத்தும் பயிர் வகை பயிர்களின் அறிமுக உரையாகும். அடுத்து இந்தியா, தமிழ்நாடு இவற்றில் பயிர் வகை பயிர்களின் பரப்பளவு, உற்பத்தி திறன்

ஆகியவற்றை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டின் மலை சார்ந்த பகுதிகளில் மானாவாரி பயிராக பெரும்பாலும் அதிகமாக பயிரிடப்படுகின்றன. சமீப ஆண்டுகளில் சுமார் 8 லிருந்து 9 லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பில் பயிர் வகை பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. முக்கிய மாவட்டங்களாக திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருச்சி, அரியலூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் அதிகமாக பயிரிடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு சுமார் 6 லிருந்து 7 லட்சம் டன் பருப்பு வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவின் மொத்த பயிர் வகை பயிர்களில் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு வந்து குறைவுதான். ஆனால் சில பயிர்கள் எடுத்துக்கோங்க, உளுந்து, பாசிப்பயிறு, இதெல்லாம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து உற்பத்தி திறன் பாத்தீங்கன்னா ஹெக்டருக்கு சுமார் 700 லிருந்து 800 கிலோ வரை கிடைக்கிறது. மலை பற்றாக்குறை, சிறிய நிலப்பரப்பில் பயிரிடப்படுவது, பாரம்பரிய விதைகள் பயன்படுத்துவது ஆகியவை குறைந்த உற்பத்தி திறனுக்கு காரணமாக அமைகிறது. அடுத்து இந்தியாவில் வந்து பயிர் வகை பயிர்களின் பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது உலகிலேயே இந்தியாவில் தான் அதிக பயிர் வகை பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. சுமார் 300 லிருந்து 320 லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பில் பயிர் வகை பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் அதிகமாக பயிரிடப்பட்டு வருகிறது. உற்பத்தின்னு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு சுமார் 250 லிருந்து 270 லட்சம் டன் பருப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. உலகின் மொத்த பருப்பு உற்பத்தியில் இந்தியா வந்து முதலிடம் வகிக்கிறது. உற்பத்தி திறன் பாத்தீங்கன்னாக்க ஹெக்டருக்கு சுமார் 850 லிருந்து 900 கிலோ வரை உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தி திறன் மெதுவாக உயர்ந்து வருவதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதிய உயர் விளைச்சல் ரகங்களை பயன்படுத்துவது விவசாயிகள் மத்தியில, அடுத்து அரசு திட்டங்கள் இதற்காக செயல்படுத்தப்பட்டு வருவது மெயின் காரணமாக சொல்லப்படுகிறது. அடுத்து பயிர் வகை பயிர்கள் அவற்றின் ரகங்களை பற்றி பேசுவோம். முதல்ல பச்சை பயிர் என்னென்ன வகைகள்னு பாத்தீங்கன்னா கோ 4, கோ 6, கொம்பன் 2, கொம்பன் 3 இந்த ரகங்கள் எல்லாம் விவசாயிகள் மத்தியில பயிரிடப்பட்டு வருகிறது. சிறப்பு அம்சங்கள் பாத்தீங்கன்னாக்கா குறுகிய கால பயிர்கள், அதிக புரதச்சத்து கொண்டவை, எளிதில் ஜீரணமாகும் தன்மை உடையவை. அடுத்து உளுந்து, உளுந்து பயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன ரகங்கள் கோ 5, கோ 6, கொம்பன் 4 இவையெல்லாம் வந்து விவசாயிகள் மத்தியில பயிரிடப்பட்டு வருகிறது. இதனுடைய சிறப்பு இயல்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உளுந்து எப்பயும் இட்லி, தோசை இதுக்கு வந்து முக்கியமாக பயன்படுத்தப்பட்டு வருது. நம்ம அன்றாட வாழ்வில் வந்து உணவுப் பொருளாக சேர்த்தப்படுகிறது. அடுத்தது மண்ணின் வளத்தை வந்து மேம்படுத்துவதற்கு உளுந்து பயிர் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து துவரம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாருக்கும் தெரியும், அன்றாட வாழ்வில் உணவுப் பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ரகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க கோ 6, கோ 7, கொம்பன் 3 ஆகிய ரகங்கள் பயிரிடப்பட்டு வருகிறது. சிறப்பு அம்சங்கள் பாத்தீங்கன்னா இது ஒரு நீண்ட கால பயிர், புரதச்சத்து நிறைந்தது. கொண்டக்கடலை எடுத்துங்க, அதனுடைய ரகங்கள் பாத்தீங்கன்னா கோ 4, கோ 5, JG 11, KAK 2 ஆகிய ரகங்கள் பயிரிடப்பட்டு வருகிறது. சிறப்பு அம்சங்கள் இது வந்து உலர் நிலத்திற்கு ஏற்றது, நார் சத்தும் அதிகமா இருக்கு கொண்டக்கடலையில. அடுத்து காராமணி, காராமணி உங்களுக்கே தெரியும், இது ஒரு வறட்சி தாங்கி வளரக்கூடிய பயிர். அதனுடைய ரகங்கள் பாத்தீங்கன்னா கோ 7, கோ 8, வம்பன் 1 ஆகிய ரகங்கள் வந்து விவசாயிகள் மத்தியில பயிரிடப்பட்டு வருகிறது. இது வந்து ஒரு காய்கறி பயிராகவும் பருப்பாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கடைசியாக கொள்ளு பயிர், கொள்ளு பயிர் எல்லாருக்குமே தெரியும், அதுல ரகங்கள் வந்து கோ 1, பயூர் 2 சிறந்த ரகங்கள். வறட்சி நிலத்திற்கு ஏற்றது, உடலுக்கு வெப்பத்தை தரக்கூடியது. சோ இவ்வளவு நேரம் நம்ம பேசுவது வந்து பயிர் வகை பயிர்களின் ரகங்கள் மற்றும் அவற்றின் சிறப்பு இயல்புகளை பற்றி பேசினோம். அடுத்து நம்ம பயிர் வகை பயிர்களின் ஊட்டச்சத்து மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை பற்றி பார்ப்போம். பயிர் வகை பயிர்கள் என்றாலே உங்களுக்கு தெரியும், சோரம்பருப்பு, உளுந்து, பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, பீன்ஸ் இது எல்லாமே வரும். சோரம்பருப்பு எடுத்துக்கோங்களேன், இதுல என்ன ஊட்டச்சத்து இருக்கு, இது நம்ம அன்றாட வாழ்வில் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஊட்டச்சத்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
புரதச்சத்து இருக்கு அதிகமா, கார்போஹைட்ரேட்டு, நார்ச்சத்து,

இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் பி ஆகிய சத்துக்கள் இதுல அடங்கியிருக்கு. பயன்பாடு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் உணவில் நம்ம சேர்த்து கொள்கிறோம். பருப்பு சாதம், ரசம் எல்லாத்துலயுமே இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். எளிதில் வந்து செரிக்கும் தன்மையுடையது. குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு ஏற்ற உணவாக பயன்படுகிறது. அடுத்து உளுந்து எடுத்துங்க, அதுல என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கு. இதுல உயர்ந்த புரத சத்து இருக்கு, கால்சியம், இரும்பு, நார்ச்சத்து, கொழுப்பு குறைவாக உள்ளது. அதனுடைய பயன்பாடு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, வடை ஆகிய உணவுப் பொருள்களில் அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது, எலும்பு வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. அடுத்து பச்சை பயிறு, இதுல என்னெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எளிதில் செரிக்கும் புரதம் இருக்கு, விட்டமின் ஏ, பி, சி, இரும்பு, மெக்னீசியம், நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. பயன்பாடு பார்த்தீங்கன்னா சுண்டல் செயலாக, பயிர் கஞ்சி, நோயாளிகள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்ற உணவு.

உதவக்கூடியது. அடுத்து பச்சை பயிர், இதுல என்னெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எளிதில் செரிக்கும் புரதம் இருக்கு, விட்டமின் ஏ பி சி, இரும்பு, மெக்னீசியம், நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. பயன்பாடு பாத்தீங்கன்னா, சுண்டல் செயலாய்வுல பயிர் கஞ்சி, நோயாளிகள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்ற உணவாக இது இருக்கிறது. உடலை எப்பொழுதும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும். கொண்ட கடலை எடுத்துங்க, இதுல என்னெல்லாம் ஊட்டச்சத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரதம், இரும்பு சத்து, நார்ச்சத்து இதுல அதிகமா இருக்கு, விட்டமின் பி சிக்ஸ். பயன்பாடு பாத்தீங்கன்னா, சுண்டல், கடலை மிட்டாய், கடலை மாவு, பஜ்ஜி, போண்டா இவையெல்லாம் செய்வதற்கு அன்றாட வாழ்வில் உணவுப் பொருளாக நமக்கு பயன்படுது. சக்தி தரும் உணவு பயிர் ஆகும். பீன்ஸ் எடுத்துக்கோங்க, இதுவும் ஒரு காய்கறி பயிர். இதுல வந்து ஊட்டச்சத்துக்கள் பாத்தீங்கன்னா, நார்ச்சத்து அதிகமா இருக்கு, விட்டமின் ஏ சி, கால்சியம் மற்றும் பொட்டாசியம், புரதமும் அதிகமா இருக்கு. அதனால இது எல்லாமே அன்றாட வாழ்வில் நம்ம எடுத்துக்கக்கூடிய பயிர் வகை பயிர்களாகும். பொரியல், கூட்டு, உடல் செரிமானத்திற்கு ஏற்றது, நல்லதும் கூட, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த கூடியது. இதுவரை பயிர் வகை பயிர்களின் ஊட்டச்சத்து மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை பற்றி நாம் பார்ப்போம். அடுத்தது பயிர் வகை பயிர்களின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுவோம். ஏனென்றால் இது அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள்கள். பயிர் வகை பயிர்கள் புரதச்சத்து நிறைந்தவை. பயிர் வகை பயிர்களில் அதிக அளவு புரதம் உள்ளதால் சைவ உணவினை பின்பற்றும் மக்களுக்கு இது முக்கியமான புரத ஆதாரமாகவும் இருக்கிறது. உடல் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் உதவக்கூடியது. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா, குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மற்றும் இளையோரின் உடல் வலிமைக்கு மற்றும் முதியோரின் ஆரோக்கியத்திற்கு பயிர் வகைகள் பெரிதும் உதவுகின்றன. இதுல நார்ச்சத்தும் நிறைந்திருக்கிறது, அதனால வந்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது, மலச்சிக்கலை தடுக்கும். இதுல இரும்பு சத்து மற்றும் கனிமங்கள் இருப்பதனால் இரத்த சோகையை குறைக்க உதவுகிறது. கால்சியம், மெக்னீசியம் போன்ற கனிமங்கள் எலும்புகளுக்கு வலிமையை தருகின்றன. அடுத்தது இதய ஆரோக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது, இதய நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது. பயிர் வகை பயிர்கள் மண் வளத்தை மேம்படுத்துகிறது. விவசாயத்துல பயிர் வகை பயிர்கள் மண்ணில் நைட்ரஜனை சேர்க்கும் திறன் கொண்டவை, இதனால் மண் வளம் அதிகரிக்கிறது. குறைந்த செலவில் அதிக சத்துக்கள் கொடுக்கக்கூடியது, அதனால் பயிர் வகைகள் மலிவானவை ஆனால் அதிக சத்துக்கள் கொண்டவை. சோ இவை அனைத்தும் வந்து பயிர் வகை பயிர்களின் முக்கியத்துவம் ஆகும். அடுத்தது பயிர் வகை பயிர்களின் மதிப்பு கூட்டல், அதை பத்தி நம்ம பார்த்தோம். பயிர் வகை பயிர்கள் நேரடியாக பயன்படுத்துவதற்கு பதிலாக அவற்றை சுத்தம் செய்து பதப்படுத்தி புதிய உணவுப் பொருளாக தயாரிக்கப்படும் பொருட்களே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஆகும். என்னென்னு பாத்தீங்கன்னா, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய செயல்முறைகள் எல்லாம் சிலது இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சுத்தம் செய்தல், தோல் நீக்குதல், அரைத்தல், வறுத்தல், வேக வைத்தல், உலர்த்துதல், பொட்டலமாக்கல். பொட்டலமாக்கல்னா பேக்கேஜிங். இந்த வழிமுறைகளை எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய செயல்முறைகள் ஆகும். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னென்ன அதை பத்தி பார்ப்போம். பயிர் வகை பயிர்களிலிருந்து மாவு, கடலை மாவு, உளுந்து மாவு, பருப்பு மாவு, ரெடி டு குக், ரெடி டு ஈட் பயிர் உணவுகள், ஸ்நாக்ஸு, முறுக்கு, பயிர் மிச்சர், தேவ், முளைக்கட்டிய பயிர்கள், பயிர் வகைகளிலிருந்து பிஸ்கட்டு, நூடுல்ஸ், பருப்பு பொடி, சாம்பார் பொடி, இவை எல்லாமே வந்து பயிர் வகை பயிர்களிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஆகும். இவ்வளவு நேரம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பார்த்தோம். இவற்றினால் என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இதில் ஊட்டச்சத்து பாதுகாக்கப்படுகிறது ஒன்று. அடுத்தது சேமிப்பு காலம் வந்து அதிகரிக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, விலை அதிகரிக்கும். மதிப்பு கூட்டல் செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சந்தை வாய்ப்பும் விரிவடையும். விவசாயிகளுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் அதிக வருமானம் கிடைக்கிறது. நுகர்வோருக்கு வசதியான உணவுகள் கிடைக்கின்றன இதன் மூலமா. இவற்றின் மூலம் வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படுகிறது. அடுத்தது வந்து சந்தைப்படுத்துதலின் வழிமுறைகள், அதாவது பயிர் வகை பயிர்களின்

0: சண்டைப்படுத்துதல் அவற்றின் வழிமுறைகளை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம். என்னென்ன இருக்கு வழிமுறைகள் சந்தைப்படுத்துதல்? சந்தைகள், உள்ளூர் சந்தைகள் எடுத்துக்குவோம். என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வார சந்தை இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். வார சந்தை, உழவர் சந்தை இருக்கு, மண்டிகள், அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், இதையெல்லாம் வந்து விவசாயிகள் நேரடியாகவே சந்தைக்கு எடுத்து சென்று விற்பனை செய்யலாம். இதெல்லாம் ஒரு வழிமுறைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குழு வழி சந்தைப்படுத்துதல், அதாவது பெரிய அளவில் நம்ம வந்து சந்தைப்படுத்தணும் அப்படின்னாக்க குழு வழி மூலமாக செய்யலாம். ஒன்று, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலமாக நம்ம விற்பனை செய்யலாம். அடுத்தது, சுய உதவி குழுக்கள் மூலம் நம்ம வந்து விற்பனை செய்து நல்ல விலையை ஈட்டலாம். இது எல்லாமே விவசாயிகளுக்கு ஒரு வழிமுறை தான். அடுத்தது, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எப்படி சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட், உணவுப் பொருள் நிறுவனங்களுக்கு நேரடியாக விநியோகம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம நேரடி விற்பனை மற்றும் ஆன்லைன் மூலமும் விற்பனை செய்யலாம். அதற்கேற்ற வழிமுறைகள் எல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. விவசாயி நுகர்வோர் நேரடி விற்பனை செய்ய முடியும், ஆன்லைன் தளங்கள் மூலமா விற்பனை செய்யலாம், மற்றும் சமூக ஊடக விளம்பரங்கள் செய்தும் விற்பனை செய்ய முடியும். இவ்வளவு வழிமுறைகளையும் வந்து விவசாயிகள் கடைபிடித்து நல்ல வருமானத்தை கண்டிப்பாக ஈட்ட முடியும். கடைசியாக, வானொலி கேட்கும் நேயர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை கூறி முடிக்க விரும்புகிறேன். பயிர் வகை பயிர்கள் மனித உடல் நலத்திற்கும் விவசாய வளர்ச்சிக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் மிகவும் முக்கியமானவை. பயிர் வகைகள் உற்பத்தி, மதிப்பு கூட்டல் மற்றும் சிறந்த சந்தைப்படுத்துதல் வழிமுறைகள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி சமூகத்தின் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய முடியும். எனவே பயிர் வகை பயிர்கள் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதன் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியது அவசியமாகும். மேலும் பயிர் வகை பயிர்களை பற்றி நம் தலைமுறைக்கு எடுத்து சொல்லி நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு வழிவகுப்போம் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பயிர் வகை பயிர்களின் முக்கியத்துவம், ரகங்கள், பயன்பாடு, மதிப்பு கூட்டல், ஊட்டச்சத்து மற்றும் சந்தைப்படுத்துதலின் வழிமுறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விவசாய விரிவாக்கத் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. சுமதி அவர்களின் உரை கேட்டீர்கள்.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. ஆரோக்கிய உணவின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வேகமாக பரவி வரும் இந்த சூழ்நிலையில் பெரும்பாலானோர் மாடித்தோட்டம் அமைத்து தங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளை இயற்கை முறையில் உற்பத்தி செய்து பயன்படுத்தி வருகிறார்கள். பொதுவாக மாடித்தோட்டம் அமைக்கிறவங்களுக்கு ஈரம் தொட்டிகளோட கனத்தால மாடியின் தரை பாதிக்கப்படுமா, அதிக அளவு மண்ணை எப்படி மாடிக்கு கொண்டு போறது, தொட்டிகளுக்கு நிறைய செலவாகுமா, விதைகளை எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும். இவை அனைத்திற்கும் இன்றைய பண்ணை செய்தியின் மூலமாக விடைகளை தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே, இன்றைய பண்ணை செய்தியின் தலைப்பு மகத்தான உணவு தரும் மாடித்தோட்டம். முதலில் நீர் மேலாண்மை. பயிர்களுக்கு தண்ணீர் விடும்போது தரையில் அது கசிந்தால்தான் பாதிப்புகள் ஏற்படும். எனவே பயிர்களுக்கு அளவு அதிகமாக தண்ணீர் ஊற்றக்கூடாது. மண்ணில் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு தண்ணீர் கொடுத்தாலே போதுமானது. விருப்பப்பட்டவர்கள் டேம் ப்ரூஃப் எனப்படும் நீர் புகா பூச்சி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தண்ணீர் தரையில் ஊடுருவதை தடுக்கலாம். பெயின் கடைகளில் கிடைக்கும் இவை 600 சதுரடி பரப்புக்கு டேம் ப்ரூஃப் செய்ய 2000 ரூபாய் வரை செலவாகும். ஒரு தடவை இதை செய்துவிட்டால் பல வருடங்களுக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக கனமில்லாத வாளிகள். இயன்ற வரைக்கும் மண் தொட்டிகள் சிமெண்ட் தொட்டிகளை தவிர்த்துவிட்டு பழைய வாட்டர் கேன்

பிளாஸ்டிக் டப்பாக்கள், பிளாஸ்டிக் வாளி, க்ரோ பேக் மாதிரியான எடை குறைந்த பொருட்களை பயன்படுத்தினா மாடியில கனம் ஏறாது. செடிகள் வைக்கிற வாளிகளை நேரடியாக தரையில வைக்காம ஸ்டாண்டுகள் மூலமா பயன்படுத்தலாம். இரும்பு சிமெண்ட் ஸ்டாண்டுகளுக்கு பதிலா ஹாலோ பிளாக் ஸ்டாண்டுகளை நாம யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாண்டுகளை அமைச்சு அதுக்கு மேல பழைய மர பலகைகளை போட்டு செடி கொடிகளுக்கு பிளாஸ்டிக் வாளிகளை யூஸ் பண்ணலாம். இதனால வாளிகளுக்கு வழியும் தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா தரையில தேங்காது. மாடித்தோட்ட செடிகளுக்கு அதிக அளவு மண் தேவையில்லை. மண்ணை மட்டுமே நம்ம பயன்படுத்தி செடிகள் வளர்த்தோம்னா அந்த வேர்களுக்கு போதுமான காற்றோட்டம் கிடைக்காது. குறைவான அளவு மண், போதுமான அளவுக்கு இயற்கை உரங்கள் மற்றும் தென்னை நார் கழிவுகளையும் நாம பயன்படுத்தலாம். இயற்கை உரங்களையும் விலைக்கு வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம வீடுகளில் கிடைக்கிற காய்கறி கழிவுகள், காய்ந்த இலை தழைகளை ஒரு இடத்துல குவிச்சு வச்சு புளித்த மோரை தெளிச்சிட்டு வந்தோம்னா சில வாரங்களில் அந்த கழிவுகள் மட்கி உரமாகிடும். வேப்பிலையை மக்க வச்சு உரமா பயன்படுத்தினாலும் பயிர்களில் பூச்சி நோய் தாக்குதல்கள் குறையும். மானிய விலையில மாடித்தோட்ட கிட் கிடைக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலகங்கள்ல மாடித்தோட்ட கிட்ட நம்ம மானிய விலையில வாங்கிக்கலாம். ஒரு கிட்டோட விலை 450 ரூபாய் வரை இருக்கும். அதில் 6 க்ரோ பேக்குகள், தென்னை நார் கழிவுகள், காய்கறி விதைகளும் இருக்கும். இதை பயன்படுத்தியும் நாம மாடித்தோட்டத்தை ஈஸியா ஆரம்பிக்கலாம். செடி வகை காய்கறி பயிர்களை விட கொடி வகை காய்கறி பயிர்களில் அதிக விளைச்சலும் கிடைக்கும், பராமரிப்பும் அதிகமாக இருக்காது, பூச்சி நோய் தாக்குதலும் குறைவாக இருக்கும். ஆரம்பத்தில் மாடித்தோட்ட பராமரிப்பு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் போக போக அவை பழகி மனசுக்கு ரொம்ப பிடித்த விஷயமாக மாறிடும். இப்போ தோட்டம் இல்லைன்னா தினசரி வாழ்க்கையே கஷ்டமாகிடும்ன்ற மாதிரி மாடித்தோட்டத்தை விரும்பி வளர்க்குறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. தினமும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறது, காய்கறிகளை அறுவடை செய்யறது, உரம் போடுறது, களை எடுக்கிறது அப்படின்னு வேலைகளை நம்ம செய்யும் போது நமக்கு நேரம் போறதே தெரியாது. இதனால சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஒரு நல்ல உடற்பயிற்சியாகவும் நமக்கு இருக்கும்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நிலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8 மணி. திரையிசையில் தொடக்கமாக மேட்டுக்குடி படத்திலிருந்து மனோ சித்ரா குழுவினரோடு பாடிய பாடல் கேட்கலாம்.

நேரம் 8:15:40. திரையசையில் அடுத்ததாக 12B படத்திலிருந்து சுகேந்தர் சிங் ஃபெபி மணி பாடிய பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதைகளில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. நாளை காலை 10 மணி முதல் 5 மணி வரை மின்தடை ஏற்படும். நேதா நகர், எம்ஜிஆர் நகர், ரமணா நகர், சிவா விஷ்ணு நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், என்ஜினியர்ஸ் காலனி, அன்சாரி துரைசாமி நகர், ஜெயம் நகர், பிஎஸ்சி வங்கி காலனி, அண்ணாமலையார் வீதி, கலைவாணி வீதி, ஜோதி நகர், வாரியார் நகர், அமுதம் கார்டன், நூறடி ரோடு ஒரு பகுதி, விஜயலட்சுமி நகர், காயத்ரி நகர், ஐயப்பசாமி நகர் விரிவாக்கம், ஜான்சி நகர், கோடிசாமி நகர், சிவராம் நகர், நடேசன் நகர் மேற்கு, சித்தானந்தா நகர் ஒரு பகுதி, சுந்தர்ராஜா நகர், ராகவேந்திரா நகர், வாசன் நகர், பாவாணர் நகர், பூமியான்பெட் குடியிருப்பு, முனுசாமி பிள்ளை நகர், விக்டோரியா நகர், விவேகானந்தா நகர், எல்லைப்பிள்ளை சாவடி, மோகன் நகர், தந்தை பெரியார் நகர், டிஆர் நகர், சக்தி நகர், வெண்ணிலா நகர், வேல்முருகன் நகர், ஆனந்தரங்கப்பிள்ளை நகர், புதுசாரம், சாரதாம்பாள் நகர், பீட்டர் நகர், ஞானப்பிரகாசம் நகர், ஏகேடி கார்டன், பல்கலை நகர், புதிய பைபாஸ் சாலை மற்றும் திருப்பூர் குமரன் நகர் ஆகிய பகுதிகளில் நாளை காலை 10 மணி முதல் 5 மணி வரை மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் திரை இசையில் அடுத்ததாக சிவகாசி திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா, உமா ரமணன் பாடிய பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 8:27:32. திரையிசையில் அடுத்ததாக தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், ஸ்வர்ணலதா.

நிகழ்ச்சியில் அடுத்து தேவன் சித்ரா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் கேட்கலாம். புதிய கீதை படத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

திரையிசையில் இனிமையான பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக ஆசை திரைப்படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா, அனு.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடா நகர் துணைமின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. நாளை காலை 9 மணி முதல் 1 மணி வரை மின்தடை ஏற்படும். வெங்கடா நகர், காமராஜ் நகர், 45 அடி சாலை, காமராஜ் சாலை, செல்லான் நகர், ரெயின்போ நகர், பிருந்தாவனம், சுதந்திர பொன்விழா நகர், அண்ணாமலை நகர், வெங்கடேஸ்வரா நகர், ஆரோக்கியம்மாள் கார்டன், திருமுடி சேதுராமன் நகர், அன்னை நகர், பாலாஜி நகர், தென்றல் நகர், மேற்கு பிருந்தாவனம், ராஜீவ்காந்தி நகர், அன்னை திரசா நகர், வினோபா நகர், ஜெயராம் நகர், சின்னையன்பேட், கவிக்குயில் நகர், நேரு வீதி ஒரு பகுதி, ரங்கப்பிள்ளை வீதி, வெள்ளாழ வீதி, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி, பாரதி வீதி, மகாத்மா காந்தி வீதி, அம்பலத்தடையார் வீதி, வைஷியால் வீதி, அரவிந்தர் வீதி, செட்டி வீதி, அண்ணா சாலை, கோவிந்த சாலை, பாரதிபுரம் முழுவதும் முடக்கு முத்துமாரியம்மன் கோயில் வீதி, புதுத்தெரு, காமராஜ் வீதி, ஒத்தவாடை வீதி, லூயி பிரகாசம் வீதி, கேன்டீன் வீதி ஆகிய பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் 1 மணி வரை மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். திரையிசையில் அடுத்ததாக உள்ளத்தை அளித்தா படத்திலிருந்து வரும் பாடலுக்கு குரல் கொடுத்தவர்கள் மனோ கே எஸ் சித்ரா.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. இத்தாலியின் ரோம் நகரிலிருந்து செயல்படும் சர்வதேச உணவு மற்றும் வேளாண் அமைப்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்த அக்ரி கோலா விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. இந்தியாவின் கோடிக்கணக்கான விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், மீன் வளர்ப்போர், விவசாய தொழிலாளிகள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு இந்த கௌரவத்தை தாம் அர்ப்பணிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இருதரப்பு உறவுகளை சிறப்பு தந்திரோபாய கூட்டாண்மையாக மேம்படுத்தி கொள்ள இரு நாடுகளும் இணைந்து முடிவு செய்துள்ளன. மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று புதுடில்லி

டெல்லியில் ஏற்றுமதி பெருக்க இயக்கத்திற்கான செயல் திட்டம் குறித்து மறு ஆய்வு கூட்டம் நடத்தினார். உலக அளவிலான இந்தியாவின் பிராண்ட் அடையாளத்தை வலுப்படுத்துவதன் மூலம் சர்வதேச சந்தையில் இந்திய பொருட்களின் தேவையை அதிகரிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுடில்லியில் தமது அமைச்சகத்தின் ஹிந்தி ஆலோசனைக் குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் ஹிந்தி ஆலோசனைக் குழு கூட்டமும் இத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் இன்று நடைபெற்றது. June 21 நடைபெறவுள்ள நீட் யூஜி மறுதேர்வை முற்றிலும் பாதுகாப்பாகவும் நியாயமாகவும் நடத்த கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுடில்லியில் மத்திய பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு அமைப்புகளுடனான மறு ஆய்வு கூட்டத்தில் அவர் இதை வலியுறுத்தினார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 16th சட்டப்பேரவையின் 1st கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். பின்னர் முதலமைச்சர் திரு ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், மத்திய அரசுடன் புதுச்சேரியின் உறவுகள் நன்றாக உள்ளதாகவும் மாநில அரசின் திட்டங்கள் தொடரும் என்றும் கூறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:30. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான இரவு வணக்கம். நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம்.

காற்றலையில் கலந்து வரும் தேனிசை தென்றலாய் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடிய பாடல் ஒலிக்கியிருக்கிறது.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

நிலையத்தின் நேரம் சரியாக 9:46:45. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் பிரதாப். பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.

0: ஒலித்த பாடலோடு சங்கீத வானிலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10 மணி. தேன்மழை நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல், புதிய பூமி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல் கேட்கலாம்.
1: விழியே விழியே உனக்கென்ன வேலை, திருந்துக்குவா

தித்திக்கும் தேன் தமிழ் பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடலின் படம் குமரிக்கோட்டம். பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி.

நிலையத்தின் நேரம் சரியாக 10:16:26. காலத்தை வென்று நம் மனதில் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக பணத்தோட்டம் படத்திலிருந்து TM சௌந்தரராஜன், P. சுசிலா இணைந்து பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் தேன்மழை நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக டாக்டர் சிவா படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் குடும்பத் தலைவன். பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. நாளை காலை 9 மணி முதல் 1 மணி வரை கீழ்சேவராயப்பேட்டை, ஏழை மாரியம்மன் கோயில் வீதி, முத்தைய முதலியார் வீதி, அருணகிரி செட்டித்தெரு, சுப்பிரமணியசாமி கோயில் தெரு,

தனகோடி அம்மன்பேட்டை, ரொசாரியா வீதி, பெருமாள் கோயில் வீதி, பில்கிஸ் வீதி, வண்டிக்காரன் வீதி, பொன்னம்பல முதலியார் வீதி, பெருமாள்பேட், சவுக்குப்பேட், தலவா வீராசாமி வீதி, பெருமாள் நாயுடு வீதி, சாலை தெரு, பாரதிதாசன் வீதி, சாமி முதலியார் வீதி, காட்டாமணி குப்பம், சோலை தாண்டவ குப்பம் வீதி, சோலை நகர் முழுவதும் ஆகிய பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் 1 மணி வரை மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். நிலையத்தின் நேரம் சரியாக 10:29:06. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. சுசிலா பாடிய பாடல் கேட்கலாம், பாசம் திரைப்படத்திலிருந்து.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாட்டுக்கார வேலன் படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் TM சௌந்தரராஜன், LR ஈஸ்வரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

0: கண்டுங்கிட்டான் லட்சணமா பட்டுக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டான் லட்சணமா.
1: குடும்பம், பாசம், காதல், தத்துவம் என பல இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் காத்திருந்த கண்கள். பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா.

0: தேன்மழையில் நனைந்து கொண்டிருக்கும் நேரம் 10:43:27.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கற்பகம் படத்திலிருந்து பி. சுசிலா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக குடியிருந்த கோயில் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் ஒலிக்கியிருக்கிறது.

காதலாம் உதை பொழியலாம் அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே.

0: தேன்மொழி நிகழ்ச்சியில் நிறைவாக ராஜா படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் கேட்கலாம்.
1: ராஜா.

ஒலித்த பாடலோடு தேன்மழை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி. நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை காஞ்சி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அத்தி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தேசந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம். வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 கவிதை சோலை. எழுதி வழங்குபவர் தருமர் பழனிசாமி அவர்கள். 7:25 நலமாய் வாழ உயர் இரத்த அழுத்தம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 அமைதியின் தூதர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை. வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி, சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:45 சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குனர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கும் முறை. 11:02 நேயர் நேரம், நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தலைப்பு குடும்பம் உறவுகள் மேம்பட. நெறிப்படுத்துபவர் முரளிதரன் அவர்கள். 11:45 வானொலிக்கு 90 நேயர்களுடனான சந்திப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. 12:00 வளமான பாரதம், பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா திட்டம் குறித்த சித்திரம். எழுதியவர் ஆர் சாமுண்டீஸ்வரன். அமைப்பு மயிலாடுதுறை தசந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை டி பாலச்சந்திர அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், ஓஎஸ் தியாகராஜன் அவர்கள் பாடியவை. 4:00 அக்னி சாட்சி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை இயக்கம் கே பாலச்சந்தர். 5:00 பொன்மாலை பொழுது அழகு என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் வழங்கும் இயற்கை வேளாண்மை குறித்த நாடகம். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலர் இனி எல்லாம் சுகமே நாடகம். எழுதியவர் பி ஸ்ரீலட்சுமி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், சென்னை அஞ்சல். 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை முன்னறிவிப்பு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 50

கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதிகள், ஏனைய தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த 2 நாட்களும் மீனவர்கள் கடலோரப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Devendra Fadnavis. The swearing in ceremony of the newly elected members of the 16th Puducherry Legislative Assembly was held today at the Assembly Hall. Pro Tem Speaker A. Anbalagan administered the oath to the newly elected members of the Legislative Assembly. In IPL cricket, Mumbai Indians have set a target of 148 runs for Kolkata Knight Riders at the Eden Gardens in Kolkata tonight. In reply, KKR were 51 for 2 in 6 overs when reports last came in. Put into bat, Mumbai Indians posted 147 runs for the loss of 8 wickets in the allotted 20 overs. Earlier, Kolkata Knight Riders won the toss and opted to bowl. Tomorrow, Gujarat Titans and Chennai Super Kings will clash at Narendra Modi Stadium, Ahmedabad at 7:30 p.m. local time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 11:10. நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.